காமர் பௌத்திரர் முன்னான விதியாரும் சுற்றமெலாம் மயுரேசர் எஞ்ஞான்றும் விரும்பிக் காக்க வென்

5:46 தெய்வீக ராகம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக பாம்பே சாரதா அவர்கள் குரலில் அன்னபூர்ணா அஸ்தகம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 பாத்திரபத மாதம் 9 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 14 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 31 தேதி திங்கட்கிழமை, ரெயின்போ பண்பலை 101.4 இன்றைய ஒளிபரப்பு ஆரம்பமாகிறது. தொடர்வது

வாதம், பித்தம், சிலேட்டுமம் என மருத்துவ வல்லுநரால் ஆராயப்பட்ட மூன்றும் நமது உடம்பில் அளவுக்கு மீறி கூடினாலும் குறைந்தாலும் அவை நோய் உண்டாக்கிவிடும். குறள் எண் 941, அதிகாரம் மருந்து.

வாதம் பித்தம் சிலேட்டுமம் என மருத்துவ வல்லுநரால் ஆராயப்பட்ட மூன்றும் நமது உடம்பில் அளவுக்கு மீறி கூடினாலும் குறைந்தாலும் அவை நோய் உண்டாக்கிவிடும். குறள் எண் 941 அதிகாரம் மருந்து.

0: தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தானில் அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு கிர்கிஸ்தான் சென்றடைந்துள்ளார். கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷ்கெக்கில் இன்றும் நாளையும் நடைபெறும் 26வது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் பிரதமர் கலந்து கொள்ள உள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்றும் நாளையும் அமெரிக்காவின் ஆஷ்வில்லேவில் நடைபெறும் G20 நாடுகளின் நிதியமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்கிறார். தமிழகத்தின் கடன் சுமையை தாவேக அரசு மேலும் அதிகரித்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். உத்தரகாண்ட் மாநிலம் ஹல்துவானி நகரில் நடைபெற்ற மதச்சடங்கு மற்றும் தூய்மை பணி குறித்து அவதூறாக பேசியதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினர் நேற்று மேற்கொண்ட சோதனையின் போது நக்சல் தீவிரவாதிகளின் மறைவிடம் கண்டுபிடிக்கப்பட்டு அங்கிருந்து ஏராளமான வெடிமருந்துகளை பறிமுதல் செய்தனர். சென்னையிலிருந்து நேற்று 166 பயணிகளுடன் அந்தமான் சென்ற தனியார் நிறுவன விமானம் அங்கு மோசமான வானிலை காரணமாக தரையிறங்க முடியாமல் மீண்டும் சென்னைக்கே திரும்பியது. முப்படைகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தொடர்பை ஏற்படுத்தும் வகையில் சென்னையில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் ஒலி ஒளி காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆவணி திருவிழா இன்று அதிகாலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 94 ரன் வித்தியாசத்தில் தாய்லாந்தை வென்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று சிரியாவை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் 6:03. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறோம். இணைப்பில் உங்கள் சகி ஆர்ஜே காவ்யா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் விநாயகர் பாடல்.

நேரம் 6:06 பக்தி நேரம் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறோம். உழைப்பின் சக்தியே உலகில் மிக உன்னதமானது. அதை வெற்றி கொள்ளும் ஆற்றல் வேறெந்த சக்திக்கும் கிடையாது. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சிவன் பாடல்கள், TM சௌந்தரராஜன் குரலில்.

உயரத்தை அடைய நம்பிக்கை அவசியம். அந்த நம்பிக்கை உங்கள் மேல் இருப்பது அத்தியாவசியம். நேரம் 6:11. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சிவன் பாடல்கள், பி. சுஷிலாவின் குரலில்.

நேரம் 6:16. எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறோம். அன்பின் மூலம் செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் ஆனந்தத்தை கொண்டு வந்து தந்தே தீரும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அம்மன் பாடல்கள், பி. சுஷிலாவின் குரலில்.

வாணி ஜெயராம் குரலில் அம்மன் பாடல்கள் கேட்டு வந்தீர்கள். நேரம் 6:25. செய்து முடிக்கும் வரை செய்ய முடியாதது போலத்தான் இருக்கும். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் முருகன் பாடல்கள் கேட்டிணைந்திருங்கள்.

ஒரு விஷயத்தை உங்களால் கனவு காண முடியுமானால் அதனை உங்களால் செய்து முடிக்கவும் முடியும். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அம்மன் பாடல்கள். கேட்டிணைந்திருங்கள்.

புரிந்திடும் அன்னையை கண்டிட ஆயிரம் கோடி பக்தர்களாம். கண்கள் ஆயிரம் கொண்டவள் யாவையும் வென்றவள் ஆனந்த தாண்டவம் புரிந்தவள். ஆனந்த தாண்டவம் ஆடிய நாதனின் அந்தத்தில் பாதியிருக்கின்றவள். ஆதி பராசக்தியாய் விளங்கி வரும் அன்னை கருமாறி தேவியவள். தேவி கருமாறி என்றழைத்தால் ஜென்ம பாவங்கள்.

நேரம் 6:34 பக்தி நேரம் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறோம். வெற்றி என்னும் அர்த்தத்தை இலகுவில் அடைந்துவிட முடியாது, ஆனால் விடாமுயற்சியும் கடின உழைப்பும் நிச்சயம் வெற்றியை தேடித்தரும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஏசு பாடல்கள், பி. சுஷிலா குரலில். கேட்டிணைந்திருங்கள்.

நேரம் 6:38 பக்தி நேரம் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறோம். தைரியம் என்ற ஒற்றை மந்திரம் உள்ளத்தில் இருக்கும் வரை வாழ்க்கை பயணத்தில் பயமும் இல்லை, பாரமும் இல்லை. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அல்லா பாடல்கள், கேட்டிணைந்திருங்கள்.

நேரம் 6:41. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறோம். நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ விரும்பினால் உங்கள் வாழ்க்கையை அடுத்தவர் வாழ்க்கையோடு ஒப்பிடுவதை நிறுத்துங்கள். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் முருகா சண்முகம், ஸ்வர்ணலதா குரலில் கேட்டிணைந்திருங்கள்.

நேரம் 6:47. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறோம். மொத்த உலகமும் முடியாது என்று சொல்லும் போது, ஒருவேளை முடியலாம் என்று மெல்லியதாக உங்களுக்கு கேட்கும் குரலே நம்பிக்கை. பக்தி நேரம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக முருகன் பாடல்கள் கேட்டிணைந்திருங்கள்.

0: நேரம் 6:55. தொடர்வது.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ளம் கொண்ட ஜெயமணி அம்மா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு நாடு எத்தியோப்பியா. பொதுவாக ஆப்பிரிக்க நாடுகள்லாம் பொருளாதார ரீதியில் கொஞ்சம் பின்தங்கிய நாடுகளாக தான் இருக்கும். இருந்தாலும் பழமையான கலாச்சாரம் பண்பாடுமிக்க நாடு எத்தியோப்பியா. ஆடிஸ் அபாபா தான் இதன் தலைநகரம். சுமார் 11 கோடி மக்கள் தொகை கொண்ட நாடு. கொஞ்சம் வறுமை அதிகமுள்ள நாடு தான் எத்தியோப்பியா. ஆப்பிரிக்க கண்ட

இடத்துல எத்தியோப்பியாவில் சிங்கம் எண்ணிக்கை அதிகம்ங்கிறாங்க. 20 டிகிரி செல்சியஸ்லேருந்து 30 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை இருக்கக்கூடிய இந்த நாட்டுக்கு ஜூன் மாதத்துலேருந்து அக்டோபர் மாதம் வரை உள்ள காலத்தில் சுற்றுலா போகலாம். ஓரளவுக்கு நல்ல நாடு, எந்தவித சிரமமும் இல்லாமல் இந்த நாட்டுக்கு சுற்றுலா போயிட்டு வரலாம். எத்தியோப்பியாவில் உள்ளது டாலோன்னு ஒரு கிராமம். இது கடல் மட்டத்திலிருந்து 400

0: நிலை பதிவான இடம் கனடா நாட்டில் உள்ள யுரேகா. இங்கு ஆண்டு சராசரி வெப்பநிலை -19.7°C. இப்பகுதி கடல் மட்டத்திலிருந்து 272 அடி உயரத்தில் உள்ளது. இதுபோல தட்ப வெப்பநிலை அங்கங்க நிலவும் சூழலுக்கு ஏற்றபடி ஏறும் இறங்கும். சூழல் என்பதில் முக்கியமானது மரங்கள் தான். எவ்வளவு மரம் மட்டை இருக்கோ அதற்கு தகுந்தாப்புல தான் வெப்பநிலையும் இருக்கும். குளோபல் வார்மிங் என்ற வார்த்தை இப்போ அதிகம் பேசப்படுது. இதற்கு பனிப்பாறைகள் உருகுவதும் ஒரு காரணமாக சொல்லப்படுது. கிரீன்லாந்து நாட்டிலுள்ள பனிப்பாறை அதிகபட்சமாக கடந்த ஆண்டு 53,000 கோடி டன் அளவுக்கு உருகியிருக்கு. இது ஒவ்வொரு நாளும் கூடுதலாக 30 லட்சம் டன் தண்ணீர் உலக அளவில் கடலில் சென்று சேர்வதற்கு சமம். கிரீன்லாண்டில் உள்ள எல்லா பனிப்பாறைகளும் உருகினால் உலகில் கடலின் நீர் மட்டம் 23 அடி உயரம்னு விஞ்ஞானிகள் மதிப்பிடுறாங்க. திடுதுப்புன்னு இவ்வளவு அடி கடல் மட்டம் உயர்ந்தா உலகில் வாழும் மக்களுக்கு பெரிய ஆபத்து ஏற்படும். அதனால் பனிப்பாறைகள் உருகாமல் பாதுகாத்து கொள்வது, அப்புறம் அங்கங்கே மழை காலத்தில் மரக்கன்றுகள் நட்டு மரமாக்குவது போன்ற நல்ல செயல்களில் நம்மளை நாம் ஈடுபடுத்திக்கணும். ஜெயமணி அம்மா, குளிர்காலம்னாலே மழை, பனி, சளி, காய்ச்சல் எல்லாம் நமது நினைவுக்கு வந்துடும். குளிர்கால தட்ப வெப்பம் கிருமிகள் பெருக்கத்திற்கு ஏதுவான காலம் என்பதால் விரைவில் நமது உடலில் புகுந்து நோய்களை உண்டாக்கும். சளி பிடிச்சதுன்னா நமது உடலில் உள்ள வெள்ளை அணுக்களே அந்த கிருமிகளுடன் சண்டை போடும். இதற்கு நமது மூலிகைகளை உட்கொள்ளும் போது வெள்ளை அணுக்கள் பலம் பெற்று கிருமிகளை வெளியேற்றும். இந்த செயல் நடைபெற குறைஞ்சது 3-5 நாள் ஆகும். இப்படி இயற்கையாக நடைபெறும் நிகழ்வுகளை நாம் தடுக்கும்போது வெள்ளை அணுக்கள் எதிர்த்து போராடாமல் சோம்பேறி ஆயிடும். அதனால தான் சும்மா விட எல்லா 4-5 நாளில் சரியாயிடும்னு நம்ம வீட்டு பாட்டிகள் சொல்லுவாங்க. அந்த காலத்தில் அதை கேட்காமல் நாம் தான் அவசரப்படுறோம். அவசரம் என்பது எதற்கும் தீர்வல்ல, நிதானம் தேவை. சிலதை நாம் அப்படியே விட்டுட்டா அது அப்படியே சரியாயிடும். ஆனால் இந்த கூற்று எல்லாத்துக்கும் பொருந்தாது. உங்களுக்கு தெரியும், புரியும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்

எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்

நேரம் 7 மணி ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 வணக்கம். சென்னை நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். எஸ், எல்லாருக்குமே இனிய காலை வணக்கம். உங்களோட பேச வந்தாச்சு உங்கள் சகி ஆர்ஜே காவ்யா. நிகழ்ச்சியோட தொடக்கத்துல ஒரு கவிதை சொல்லி ஆரம்பிச்சா அழகா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது, நீ செய்த ஒரு சிறு தவறு கூட உனக்கு திரும்ப வருவதுதான் நியதி எனில், நீ செய்த இத்தனை நல்லதும் எங்க சென்றுவிடும், பெற்றுக்கொள்ள கொஞ்சம் காத்திரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிதை இருக்கோங்க. அதனால என்னடா நமக்கு இவ்வளோ பண்ணியிருக்கோமே, இவ்வளோ நல்லது பண்ணியிருக்கோம், நமக்கு ஏன் இப்படி நடக்குதுன்ட்டுலாம் வருத்தப்படாதீங்க. கண்டிப்பா நீங்க செஞ்ச நல்லது கண்டிப்பா உங்களை தேடி சீக்கிரமே வரும். அதனால நல்லதே செய்வோம், நன்மையே நடக்கும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில என்ன கேள்வி உங்ககிட்ட நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா,

உஸ்பெகிஸ்தான் அரசு பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கிய விருதின் பெயர் என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கான கேள்வி. இதுக்கு எனக்கு சரியான விடை தெரியும் காவ்யா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற நம்ம முகநூல் பக்கத்துல என்னுடைய கேள்விக்கு கீழே, என்னுடைய பதிவுக்கு கீழே உங்களுடைய பதில்களை தாராளமா கமெண்ட் பண்ணலாம். எஸ், அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியோட முதல் பாடலாக 96 திரைப்படத்திலிருந்து பிரதீப் குமாரோட குரல்ல, கார்த்திக் நேஹாவோட வரிகள்ல கோவிந்த் வசந்தா இசையில கேட்டி நைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்க எல்லாமே தூளு.

நேரம் 7:08 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 வணக்கம். சென்னை நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கும். நிகழ்ச்சியில என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உஸ்பெகிஸ்தான் அரசு பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவர்களுக்கு வழங்கிய விருதின் பெயர் என்ன அப்படிங்கறது தான் கேள்வி. எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணிருக்கீங்க. எஸ், படிச்சிடலாமா? ஆண்டி மேடம் கார்த்திகேயன் காலை வணக்கம் சொல்லிருக்கீங்க. வணக்கம். மேலவேடு தயாளன் சரியான விடையை சொல்லியிருக்கீங்க. பிரகாஷ் டிபிஎஸ் இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். கர்நாடக மாநிலம் சின்ன திருப்பதி, பிரகாஷ், ஷாமலா, அஸ்வினி, ஆனந்த், மன்வித், ரமேஷ் எல்லாருக்குமே இனிய காலை வணக்கம். மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், அன்பு சகோதரி காவ்யாவிற்கு இனிய காலை வணக்கம், நலமா, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்கீங்க. நன்றி சார். ராமானுஜம் ராமா சரியான விடைய சொல்லிருக்கீங்க. மேலப்பீடு தயாளன் இனிய காலை வணக்கம் சொல்லிருக்கீங்க. சூளை ரீஜா மனோகரன் இனிய காலை வணக்கம், நலமா சகோதரி, அஜய், காவ்யா, வணக்கம், சென்னை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் சகோதரிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. நன்றி. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் அன்பில் அறிவிப்பாளர் காவ்யா அவர்களுக்கு இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. நன்றி. எஸ் பிரகாஷ் டிபிஎஸ் சரியான விடைய சொல்லிருக்கீங்க, அதோட விளக்கமும் கொடுத்துருக்கீங்க. நன்றி. ராஜமாணிக்கம் கோபி சரியான விடைய சொல்லிருக்கீங்க. பிரமிளா தமிழ்செல்வன் சரியான விடைய சொல்லிருக்கீங்க. பாலா ஜெயச்சந்தர் இனிய காலை வணக்கம்னு சொல்லிட்டு சைதையிலிருந்து எஸ் சரியான பதிலையுமே வந்து கூட சொல்லியிருக்காரு. சந்திரசேகர் சரியான பதில சொல்லிருக்கீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜி சந்திரசேகர், தீபக் மற்றும் பத்மினி புதுவையிலிருந்து, அம்பாள் நகர்லிருந்து. திருமூலஸ்தனம் வீரசுந்தரி சரியான பதில சொல்லிருக்கீங்க. சாமுன்னி அன்பான காலை வணக்கம்னு சொல்லிருக்கீங்க. குமணன் ஜாவடியிலிருந்து காலை வணக்கம் சாமுன்னி. கிருஷ்ணசாமி சுப்பிரமணியம் இனிய காலை வணக்கம் அன்பு சகோதரிக்குன்னு சொல்லிட்டு சரியான பதில சொல்லிருக்கீங்க, அதோடைய பொருளையுமே சொல்லிருக்கீங்க. ரொம்ப அழகா. தேனிலிருந்து ஹரிராம் இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொன்னது மட்டும் இல்லாம சரியான பதிலையுமே வந்து விரிவாக்கத்தோட சொல்லிருக்கீங்க. சுஜாதா சந்திரசேகரன் காலை வணக்கம் நிகழ்ச்சி தொகுப்பாளர் மற்றும் நிகழ்ச்சியில் ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு சரியான விடைய சொல்லிருக்கீங்க. மந்திரமூர்த்தி நாகர்கோவில் இருந்து விடைய சரியா சொல்லிருக்கீங்க, நன்றிகளும் சொல்லிருக்கீங்க. எஸ் தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக குலே பஹாவலி அப்படிங்கிற திரைப்படத்தில் இருந்து மெர்வின் சோலமன் மற்றும் சமீராவோட குரல்ல கோ சேஷாவரிகள்ல விவேக் மெர்வினோட இசையில கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே சமதோலு.

என்ன கேள்வி கேட்டிருந்தேன், உஸ்பெகிஸ்தான் அரசு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கிய விருதின் பெயர் என்ன அப்படிங்கறது தான் கேள்வி. எல்லாருமே சரியான பதில சொல்லிட்டே இருக்கீங்க. அந்த வரிசையில ஹிராமணி வர்மா சத்தீஸ்கர்ல இருந்து சரியான பதில சொல்லிருக்கீங்க. பத்மா சவுந்தரராஜன் வணக்கம், இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சகோதரி காவ்யா அவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரியான பதிலுமே சொல்லிருக்கீங்க. பி கே பூபாலன் பாலா வணக்கம், சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இனிய நற்காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சரியான பதிலுமே சொல்லிருக்கீங்க. கண்ணம்பாளையம்ல இருந்து ரங்கராஜன் தித்திக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்த்துக்கள், இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை தகவல்கள் உபயோகமாக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சரியான பதிலுமே வந்து தியாகராய நகர்ல இருந்து நமக்கு ரங்கராஜன் சொல்லியிருக்கீங்க. சபரி மனோஜ் உஸ்பெகிஸ்தான் அரசோட சரியான பதில வந்து என்ன விருது கொடுத்துருக்காங்கிறத தெல்ல தெளிவா அழகா வந்து விளக்கத்தோடு சொல்லியிருக்கீங்க, நன்றி. நந்து ஜெயா சரியான பதில சொல்லியிருக்கீங்க திருத்தணில இருந்து. ராமச்சந்திரன் குட் மார்னிங். சேட்டு சரியான பதில சொல்லிருக்கீங்க அரக்கோணம் மாவட்டம்ல இருந்து, இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லிருக்கீங்க. ராமானுஜம் ராமா அன்பு சகோதரிக்கு வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லிருக்கீங்க. ரமா இனிய சுவையான காலை வணக்கம் வாழ்த்துக்கள்னு சொல்லிருக்கீங்க. செய்யா சந்திரசேகர் இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிருக்கீங்க, நன்றி சார். உடங்குடி அப்துல் ஜமா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க. ராமகிருஷ்ணன் குழுமங்கொண்டான் சரியான பதில சொல்லியிருக்கீங்க, காலை வணக்கம் சொல்லியிருக்கீங்க, காலை வணக்கம் ராமகிருஷ்ணன். பூபாலம் பல்லபாளையம் வணக்கம், சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி இனிய காலை வணக்கம் சொல்லி சரியான பதிலையுமே சொல்லியிருக்கீங்க கோவை மாவட்டம்ல இருந்து. அன்பு ராணி குட் மார்னிங், ஹவ் அ ஃபேன்டாஸ்டிக் டே அப்படின்னு சொல்லிட்டு சரியான பதிலையுமே சொல்லியிருக்கீங்க. சங்கர் காவ்யா மேடம் இனிய காலை வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சரியான பதிலுமே வந்து சொல்லியிருக்கீங்க. புலவாளையம் ஆனந்த முருகன் இனிய காலை வணக்கம் வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை சொன்னது மட்டும் இல்லாம சரியான பதில விரிவாக்கத்தோட சொல்லியிருக்கீங்க, நன்றி சார். திருநின்ற ஊர்ல இருந்து ஜெயராமன் காலை வணக்கம் சொல்லி சரியான பதிலுமே சொல்லியிருக்கீங்க. ஜீவா புதுப்பட்டி விருதுநகர்ல இருந்து சரியான பதில சொல்லிருக்கீங்க, அண்ட் ஹாப்பி மார்னிங் டு ஆல்னு சொல்லிருக்கீங்க, ஹாப்பி மார்னிங் ஜீவா. கலை துரைராஜன் காலை வணக்கம் சுந்தர பெருமாள் கோவில்ல இருந்து சரியான பதிலுமே சொல்லிருக்கீங்க. என் கணன் மேட்டுப்பட்டியில இருந்து இனிய திங்கள் காலை வணக்கம் சொல்லி சரியான பதிலுமே சொல்லிருக்கீங்க. எஸ் தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் பரியேறும் பெருமாள் திரைப்படத்தில் இருந்து வேல்மயில் கண்ணன் சந்தோஷ் நாராயணன் சாந்தியா எல்லாருமே சேர்ந்து பாடிய பாடல். விவேகோட வரிகள்ல சந்தோஷ் நாராயணன் இசையில கேட்டி நேந்திரங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுலு.

நேரம் 7:27 ஆயாச்சு. வணக்கம், சென்னை நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக பைசன் திரைப்படத்துல இருந்து நிவாஸ் கே பிரசன்னா பாடி இசையமைத்த பாடல் மாரி செல்வராஜோட வரிகள்ல கேட்டு இணைந்திருங்கள்.

0: நேரம் 7:30. சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிலங்கா சைபால், இதயில் படையா சைபால், சேத்து புண்ணா சைபால். சைபால்
2: ஒரு பெரிய பியானோ கலைஞர், வியன்னாவில் இருந்தார். ரொம்ப புகழ்பெற்ற இசைக்கலைஞர் அவர். இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா அவருடைய சங்கீதத்தை கேட்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அவரை அரண்மனைக்கு கூப்பிட்டாங்களாம், பியானோ வாசிக்க சொல்லி கேட்டாங்களாம். இவரும் ரொம்ப பிரமாதமாக வாய்ச்சி காட்டியிருக்கார். உடனே பாராட்டி பரிசுகள்லாம் கொடுத்து அனுப்புனாங்களாம். அந்த இசையை கேட்குறதுல அரசிக்கு ரொம்பவும் ஆர்வம் உண்டு. அதனால் அதுக்கப்புறமும் அந்த கலைஞர் அடிக்கடி அரண்மனைக்கு வர வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. ஏன்னா அரசி கூப்பிட ஆரம்பித்தாங்க, இவர் போகணும், அங்கே இசை நிகழ்ச்சி நடத்தணும், இவர் அங்கே பாடி வாசிக்கிறது உண்டு. ஒரு தடவை வந்து மகாராணி அவரை பார்த்து, உங்கள் நாட்டு தேசிய கீதம் பாடுங்களேன் அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே அவர் தன்னுடைய நாடான ஆஸ்திரியாவின் தேசிய கீதத்தை பாடியிருக்கிறார். அவர் பாட ஆரம்பித்த உடனே மகாராணி எழுந்திருச்சு நின்னாங்களாம். அதுக்கு மரியாதை செலுத்துகிற நோக்கத்தோடு பாட்டு முடிகிற வரைக்கும் அப்படியே நின்றுக்கிட்டு இருந்தாங்களாம். இதுதான் அந்த அரசியினுடைய பெருந்தன்மை. அதாவது நாட்டுப்பற்றுங்கிறது அந்த அளவுக்கு அப்படி இருக்கணும். இப்படி ஒரு அரசியே நம்ம நாட்டு தேசிய கீதத்துக்கு எழுந்திருச்சு நின்று மரியாதை செலுத்துகிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும் பொழுது அந்த முதிய கலைஞரின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லையாம். அதுக்கப்புறம் அந்த பியானோ கலைஞர்

0: ஒரு நாள் தன்னுடைய நண்பர் ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாராம். அப்போ சொன்னாராம், மகாராணியார் வந்து எனக்கு எவ்வளவோ பரிசுகள்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஒரு தடவை எனக்கு வைரக்கல் பதித்த அணி ஒன்றை கூட பரிசாக கொடுத்தாங்க. ஆனால் அதை விட உயர்ந்த விலை மதிக்க முடியாத அணி என்ன தெரியுமா? நான் என்னுடைய நாட்டு தேசிய கீதத்தை நான் பாடுறப்போ அவங்க எழுந்திரிச்சு நின்று மரியாதை செலுத்தினாங்களே, அதுதான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பரிசு அப்படின்னாராம். எனக்கு தெரிஞ்ச சங்கீத வித்வான் ஒருத்தர் இருக்கார். சமீபத்தில் ஒரு நாள் அவரை பார்த்தேன். எப்படி போயிட்டுருக்கு உங்கள் தொழில் அப்படின்னு கேட்டேன். ரொம்பவும் வித்தியாசமாக போயிட்டுருக்குங்க அப்படின்னார். என்ன சொல்கிறீங்க அப்படின்னேன். முன்னாடியெல்லாம் நான் பாடினா எதிரில் இருக்கிறவங்க தான் எழுந்திரிச்சு போயிட்டு இருந்தாங்க. இப்போ எப்படின்னா, நான் பாட ஆரம்பிச்சுட்டா உடனே பக்கவாத்தியக்காரனே எழுந்திரிச்சு போயிடுறான் அப்படின்னார் ரொம்ப வேதனையோட.
1: முகத்தில் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: நேரம் 7:32. சைபாலின் இன்றொரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால். எஸ், வணக்கம். சென்னை நிகழ்ச்சியில்தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உஸ்பெகிஸ்தான் அரசு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கிய விருதின் பெயர் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. எல்லாருமே சரியான பதில தான் வந்து சொல்லிட்டே இருக்கீங்க. எஸ், அந்த வரிசையில யார் பார்த்துடலாமா?

தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் இனிய காலை வணக்கம் சொல்லிருக்கீங்க. ஓம் பிரகாஷ் வணக்கம், வாழ்த்துக்கள் சொல்லிருக்கீங்க. கமலா வரதன் சரியான பதில சொல்லிருக்கீங்க, வணக்கமும் சேர்த்தே சொல்லிருக்கீங்க. வணக்கம் கமலா. அல்லி நகரம் எஸ் மகாதேவன் சரியான பதில விரிவாக்கத்தோட சொல்லிருக்கீங்க. வி மோகன் சரியான பதில சொல்லிருக்கீங்க சென்னையில இருந்து. புவனகிரி சுமதி பாபு சரியான பதில விரிவாக்கத்தோட சொல்லிருக்கீங்க. அடையாளம் பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி அவர்கள் சரியான பதில சொல்லிருக்கீங்க. மதுரா கொளத்தூர் பாலு சரியான பதில சொல்லிருக்கீங்க. இனிய காலை வணக்கம் வாழ்த்துக்களுமே தெரிவிச்சிருக்கீங்க. காலை வணக்கம். வி மோகன் அவர்கள் சரியான பதில விரிவாக்கத்தோட சொல்லிருக்கீங்க. நாகராஜ் கோவை மாவட்டம்ல இருந்து, கூடவே சித்ரா நாகராஜ், ஜுவராஜ், கீர்த்தனா, சுரேஷ், வான்மதி, காளீஸ்வரி, முத்துராணி சரியான பதில எல்லாருமே சேர்ந்து சொல்லிருக்கீங்க. வாழ்த்துக்கள். ஜெயசீலன் அவர்கள் சரியான பதில சொல்லிருக்கீங்க. குணாலன் அண்ணாமலை சரியான பதில சொல்லிருக்கீங்க. எஸ் தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில. அடுத்த பாடல் ஏனை நோக்கி பாயும் தோட்டா திரைப்படத்துல இருந்து சித் ஸ்ரீராம் மற்றும் சாஷா திருப்பதியோட குரல்ல தாமரை வரிகள்ல தர்புகா சிவா இசையில கேட்டி நேந்திரங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதோலு.

நேரம் 7:40. இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCRT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: அப்படித்தான்.
1: நேரம் 7:46 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 வணக்கம். சென்னை நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உஸ்பெகிஸ்தான் அரசு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கிய விருதின் பெயர் என்ன அப்படிங்கறதுதான் கேள்வி. எல்லாருமே வந்து சரியான

சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த வரிசையில ராமகிருஷ்ணன் குழுமங்குண்டான். காலை வணக்கம் சொல்லி சரியான பதில சொல்லிருக்கீங்க. சுகன்யா ராஜசேகர், ஹாய் சிஸ்டர், குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு சரியான பதிலுமே சொல்லியிருக்கீங்க. சோமர சுந்தர பிரபு, பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு சரியான பதில சொல்லியிருக்கீங்க. எஸ் தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில. அடுத்த பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். அந்நியன் திரைப்படத்துல இருந்துதான். லெஸ்லி லேவிஸ், ஆண்ட்ரியா ஜெர்மியா மற்றும் வசுந்தரா தாஸோட குரல்ல ஹாரிஸ் ஜெயராஜோட இசையில வந்துட்டே இருக்கு கேட்டி நயந்திரங்கள். இது ரெயின்போ FM 101.4. இங்க எல்லாமே சமதோலு.

நேரம் 7:52 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 வணக்கம். சென்னை நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உஸ்பெகிஸ்தான் அரசு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கிய விருதின் பெயர் என்ன அப்படிங்கறது தான் கேள்வி. சரியான விடையை சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. அந்த விருதின் பெயர் ஒலியத் ராஜலே துஸ்லிக் அப்படிங்கிறது. அந்த விருதோட பெயரின் விளக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிக உயரிய நட்புக்கான விருது. இது யாருக்கு வழங்கப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவு, அமைதி, ஒற்றுமை மற்றும் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதில் சிறந்து விளங்கும் உலக தலைவர்கள் மற்றும் முக்கிய ஆளுமைகளுக்கு இது வழங்கப்படுது. அந்த வகையில நம்முடைய நாட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் இந்த விருது வழங்கப்பட்டுச்சு. இந்த விருது மூலியமா வந்து இந்தியா மற்றும் உஸ்பெகிஸ்தான் இடையிலான உறவு மேலும் வலுப்பெற்று வருவதற்கான முக்கிய அடையாளமாக இது பார்க்கப்படுகிறது. எஸ் நிகழ்ச்சியில சரியான விடை சொன்ன எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. மீண்டும் ரஷ் ஹார் ரெயின்போ நிகழ்ச்சியில சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகி ஆஜய காவ்யா. நிகழ்ச்சி நிறைவு பாடலாக மதராசப்பட்டினம் திரைப்படத்திலிருந்து ஹரிணி, ரூப்குமார் மற்றும் ஆண்ட்ரியாவோட குரல்ல ஜி வி பிரகாஷ் குமார் இசையில கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுலு.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி கிர்கிஸ்தானில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். மத்திய அரசு நிதி பற்றாக்குறையை குறைப்பதற்கான இலக்குகளை வெற்றிகரமாக எட்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். உத்தராகண்ட் மாநிலம் ஹல்த்வானி நகரில் நடைபெற்ற மதச்சடங்கு மற்றும் தூய்மை பணி குறித்து அவதூறாக பேசியதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் பலியானவர்களின் எண்ணிக்கை 788 உயர்ந்துள்ளது. மும்பை துறைமுகத்தில் நேற்று சரக்கு இறக்கும் பணியின்போது கிரேன் தீப்பிடித்ததில் 2 தொழிலாளர்கள் படுகாயமடைந்ததாக துறைமுக அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். சத்தீஸ்கட் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினர் நேற்று மேற்கொண்ட சோதனையின் போது நக்சல் தீவிரவாதிகளின் மறைவிடம் கண்டுபிடிக்கப்பட்டு அங்கிருந்து ஏராளமான வெடிமருந்துகளை கைப்பற்றினர். சென்னையிலிருந்து நேற்று 166 பயணிகளுடன் அந்தமான் சென்ற தனியார் நிறுவன விமானம் அங்கு மோசமான வானிலை காரணமாக தரையிறங்க முடியாமல் மீண்டும் சென்னைக்கே திரும்பியது. தமிழகத்தின் கடன் சுமையை தாவக அரசு மேலும் அதிகரித்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். முப்படைகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தொடர்பை ஏற்படுத்தும் வகையில் சென்னையில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் ஒலி ஒளி காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆவணி திருவிழா இன்று அதிகாலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 94 ரன் வித்தியாசத்தில் தாய்லாந்தை வென்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று சிரியாவை எதிர்கொள்கிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விரு விருன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

0: நேரம் 8:03 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ் ஹா ரெயின்போ நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில பேச வந்தாச்சு உங்கள் சகே ஆர்ஜே காவ்யா. எஸ், இந்த காலை வேலையில எல்லாருமே பரபரப்பா நீங்க கிளம்பிட்டு இருப்பீங்க, ஆபீஸ்க்கு, ஸ்கூலுக்கு, காலேஜ்க்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 1 மணி நேரம் இந்த பரபரப்புகளுக்கு மத்தியில அட்டகாசமான பாடல்கள் தான் நான் பிளே பண்ண போறேன். எஸ், நிகழ்ச்சியோட முதல் பாடலாக வேலைக்காரன் திரைப்படத்துல இருந்து அனிருத் ரவிச்சந்திரோட குரல்ல விவேகாவோட வரிகள அனிருத் ரவிச்சந்திரன் தான் இசையமைத்திருக்காரு. கேட்டு நேந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதோலு.
1: ஹலோ, நம்ம எடுத்தா அடுத்து

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: ஜோ திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல் கேட்டுட்டு வந்த இந்த நேரம் சரியா 8:11 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ் ஹார் ரெயின்போ நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கும். எஸ் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக சென்னை 6:28 திரைப்படத்திலிருந்து சங்கர் மகாதேவன் மற்றும் பிரேம்ஜி அமரனோட குரல்ல கங்கை அமரன் வரிகள யுவன் சங்கர் ராஜா இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுலு.
3: சரோஜா சாமான் நிக்கலாம்.

நேரம் 8:16 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ் ஹார் ரெயின்போ நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கும். எஸ், உங்களுடைய பரபரப்பான காலை வேளையில உங்களை குஷிப்படுத்துறதுக்கான பாடல் தான் நான் போட்டுட்டே இருக்கேன். அந்த வரிசையில யூத் திரைப்படத்துல இருந்து சங்கர் மகாதேவனோட குரல்ல கபிலன் வரிகள மணி சர்மா இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதோலு.

நேரம் 8:21 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ் ஹார் ரெயின்போ நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திலிருந்து சோலார் சாய் மற்றும் சௌமியாவோட குரல்ல தாமரை வரிகள்ல ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதோலு.

8:26 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ் ஹார் ரெயின்போ நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கும். நிகழ்ச்சியில் அட்டகாசமான பாடல்கள் எல்லாம் கேட்டுட்டு இருந்தோம். இதுக்கு முன்னாடி யூத் திரைப்படத்துல இருந்து கேட்டிருந்தோம் இல்லையா, அது வந்து பழைய யூத் திரைப்படம். இப்ப அடுத்து வரும் பாட்டு பாத்தீங்கன்னா இதுவும் யூத் திரைப்படம் தான், பட் புது யூத் திரைப்படம். கென் கருணாஸ் பாடி எழுதவும் செஞ்சிருக்காரு ஜி வி பிரகாஷ் குமாரோட இசையில. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதோலு.

விஜய் நரேன் மற்றும் ஷான் ரோல்டனோட குரல்ல ஒரு அழகான பாடல் வித் லவ் திரைப்படத்துல இருந்து கேட்டு வந்த இந்த நேரம் சரியா 8:34 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ் ஹார் ரெயின்போ நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கும். நிகழ்ச்சியில அடுத்த பாட்டு என்ன பாட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டியூ திரைப்படத்துல இருந்து சாய் அபியங்கர் மற்றும் பால் டப்பாவோட குரல்ல, பால் டப்பா தான் எழுத்து இயக்கம் எல்லாமே பண்ணிருக்காரு போலயே, சாய் அபியங்கரோட இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்க எல்லாமே சமதோலு.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: சேர்ந்த கூட்டம் திரைப்படத்துல இருந்து ஒரு அழகான பாடல், அட்டகாசமான பாடல்னே சொல்லலாம், கேட்டு வந்த இந்த சமயம் நேரம் சரியா 8:40 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ் ஹார் ரெயின்போ நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கும். எஸ் நிகழ்ச்சியில அடுத்த பாடலாக அசுரன் திரைப்படத்துல இருந்துதான் வந்துட்டே இருக்கு. வேல்முருகன், ராஜலட்சுமி மற்றும் நப்போலியா பாடிய பாடல் ஏகாதேசியோட வரிகள்ல ஜி வி பிரகாஷ் குமார் இசையில கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்க எல்லாமே சமதோலு.

திரைப்படத்துல இருந்து ஒரு அட்டகாசமான பாடல் கேட்டு வந்த இந்த நேரம் சரியா 8:49 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ் ஹார் ரெயின்போ நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கும். எஸ் நிகழ்ச்சியில அடுத்த பாடல் கருப்பு திரைப்படத்துல இருந்து தான், சாய் அபியங்கர் மற்றும் கானா முத்தோட குரல்ல விஷ்ணு எடவனோட வரிகள்ல சாய் அபியங்கர் தான் இசையமைத்திருக்காரு. கேட்டி நினைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதோலு.

8 மணி 53 நிமிடம் ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ நூத்தி ஒன்னு புள்ளி நாலுல ரஷ் ஹார் ரெயின்போ நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கும். இந்த ஒரு மணி நேரம் எல்லாருமே வந்து சம ஜாலியா வைப் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நானுமே வந்து கிளம்புறேன். நேரம் வந்தாச்சு மீண்டும் கெட் செட் கோ நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக சூப்பர் டூப்பர் பாடல் ஒன்னு இல்லைங்க ரெண்டு பாடல் வந்துட்டே இருக்கு. அயன் திரைப்படத்துல இருந்தும் வேலையில்லா பட்ட

0: நேரம் 9 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். இந்தியா, சீனா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் இடம்பெற்றுள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாடு இன்று கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷ்கெக்கில் தொடங்குகிறது. பல்வேறு நாடுகளுடன் இந்தியா செய்து கொண்டுள்ள தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் படிப்படியாக அமலுக்கு வந்து கொண்டிருப்பதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நியூயார்க்கில் உள்ள புகழ்பெற்ற மேடிசன் சதுக்கத்தில் இந்திய தேசிய கொடி அவமதிக்கப்பட்டதற்கு மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கைலாஷ் மானசரோவர் யாத்திரையை முடித்துவிட்டு சீனாவிலிருந்து நேபாளத்திற்குள் நுழைய காத்திருந்த தமிழகத்தைச் சேர்ந்த 40 பேர் குறித்த தகவல் இன்னும் கிடைக்கவில்லை என்று அவர்களை அழைத்துச் சென்ற சுற்றுலா நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 90.92 அடியாக உயர்ந்துள்ளது. அணைக்கு வினாடிக்கு 10455 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் பலியானவர்களின் எண்ணிக்கை 788 உயர்ந்துள்ளது. நேபாள வெள்ளப்பெருக்கில் உயிரிழந்த இந்தியர்களை அடையாளம் காண அந்நாட்டின் சுகாதாரத்துறையினருக்கு உதவ இந்திய தடய அறிவியல் நிபுணர்கள் காத்மாண்டு சென்றுள்ளனர். சத்தீஸ்கட் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினர் நேற்று மேற்கொண்ட சோதனையின்போது நக்சல் தீவிரவாதிகளின் மறைவிடம் கண்டுபிடிக்கப்பட்டு அங்கிருந்து ஏராளமான வெடிமருந்துகளை பறிமுதல் செய்தனர். சென்னையிலிருந்து நேற்று 166 பயணிகளுடன் அந்தமான் சென்ற தனியார் நிறுவன விமானம் அங்கு மோசமான வானிலை காரணமாக தரையிறங்க முடியாமல் மீண்டும் சென்னைக்கே திரும்பியது. தாம்பரத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் வாராந்திர 14 சிறப்பு ரயில்களின் சேவை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆவணி திருவிழா இன்று அதிகாலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னல், பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 94 ரன் வித்தியாசத்தில் தாய்லாந்தை வென்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று சிரியாவை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் 9:03 ஆயிற்றுக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரேப் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்பது. நான் உங்கள் ஆர்ஜே மோகன்ராஜ் பழனி. இன்றைக்கி சூப்பரான பாடல்கள்லாம் காத்துட்ருக்கு. முதல் பாடலை நாம் கேட்டு ரசிக்க போகிறது சுப்லாஷினி அனிருத் ரவிச்சந்தர் அவங்களுடைய குரலில், அசல் கோளாறு அவருடைய குரல்லையும், விஷ்ணு எடவான் அசல் கோளார் அவருடைய வரிகளில், அனிருத் ரவிச்சந்தர் இசையில் கூலி திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்
1: ரெயின்போ ராப். Rainbow Rap.

சூப்பரான பாடலோட இன்னைக்கு நிகழ்ச்சியை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தடுத்து அட்டகாசமான பாடல்கள்லாம் காத்துட்ருக்கு. அடுத்ததான் நாம் கேட்டு ரசிக்க போகிற அந்த பாடல் என்ன அப்படின்னா, சித்தார்த் மகாதேவன் அவங்களுடைய குரலில், விவேகாவின் வரிகளில், அனிருத் ரவிச்சந்தர் இசையில் வந்துகிட்டே இருக்கு. வேலைக்காரன் திரைப்படத்திலிருந்து நீங்கள் கேட்டுட்ருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே செம்மத்தூள்.

அனிருத் ரவிச்சந்திரோடைய குரலில் அவருடைய இசையில் நம்ம அழகான ஒரு பாடலை வேலையில்லா பட்டதாரி திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசித்தோம். அடுத்ததாக கேட்க போகிற பாடல் சுனிதா சாரதி, ஏஆர் ரஹ்மான், பப் ஷாலினி அவங்களுடைய குரலில், வைரமுத்து நரிகளை ஏஆர் ரஹ்மான் இசையில் கேட்கலாம். ஆயுத எழுத்து திரைப்படத்திலிருந்து.

நேரம் 9:20 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் கேட்க போகிற பாடல் மலேசியா வாசுதேவன், யுகேந்தர் வாசுதேவன் அவங்களுடைய குரலில், அனிருத் ரவிச்சந்தர், தீப்தி சுரேஷ் அவங்களுடைய குரல்லையும், விஷ்ணு எடவன், சூப்பர் சுப்பு அவங்களுடைய வரிகளில், அனிருத் ரவிச்சந்தர் இசையில், வேட்டையன் திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு ரசிக்கலாம்.

இப்படி சொல்லு.

0: பாத்து பாத்து பாத்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
1: அம்மா, அந்த பாப்பாக்கு என்ன ஆச்சு? ஏன் தடுமாறிட்டே போறா?
0: அவளுக்கு கண்ணுல பார்வை குறைபாடு இருக்குடா, அதான் தடுமாற்றமா போறா.
1: அம்மா, அவ கண்களை சரி செய்ய வாய்ப்பே இல்லையா?
0: ஏன் இல்ல? நாம இறந்த பிறகு நம்ம கண்களை தானம் பண்ணா அவங்களுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
1: அப்போ நாமளும் கண் தானம் பண்ணலாமா? அப்பதான் நம்மள மாதிரி அவளுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
0: கண்டிப்பா பண்ணலாம்டா கண்ணு. நாம இறந்த பிறகு கண் தானம் பண்ணணும் அப்படின்னா இப்பவே அதுக்கு நாம பதிவு செய்யணும்.
1: மண்ணில் புதைப்பதை அடுத்தவர் கண்ணில் விதைப்போம். கண் தானம் செய்வீர், மனிதம் காப்பீர். அக்கறையுடன் ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: விமலா, விமலா, என் ஃப்ரெண்டு சுரேஷ்க்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. எப்பவும் காசு கேட்காதவன் ஒரு 10,000 போடு அப்படின்னு கேட்டிருக்கான்.
3: என்னங்க சொல்றீங்க, உங்களுக்கு போனே வரலையே, எப்ப கேட்டாரு?
2: ஃபேஸ்புக்ல மெசேஜ் பண்ணிருக்காமா? என்னடாச்சு சொல்றா, ஏதாச்சும் கஷ்டமா? நானும் மெசேஜ் பண்ணாலும் பதில் சொல்லாம சென்ட் மீ 10,000 rupees அர்ஜென்ட் அப்படின்னு மெசேஜ் போட்டிருக்காமா?
3: மெசேஜ் பண்ணது இருக்கட்டும், உங்களுக்கு போன் பண்ணி அவர் வாய்ஸ்ல எனக்கு காசு கொடுன்னு கேட்டாரா?
2: கால் பண்ணல, ஒருவேளை போன் பண்ணி கேக்குறதுக்கு கூச்சப்பட்டு மெசேஜ் பண்ணிருக்கானோ என்னவோ. அவனுக்கு என்ன கஷ்டம் தெரியலையம்மா.
3: எங்க, இது உங்க ஃப்ரெண்டே இல்ல, வேற யாரோ ஃபேக் ஐடியில உங்ககிட்ட காசு கேட்டு ஏமாத்த பாக்குறாங்க. முதல்ல உங்க ஃப்ரெண்டுக்கு போனை போட்டு நீ என்கிட்ட காசு கேட்டு மெசேஜ் பண்ணியாடான்னு கேளுங்க.
2: ஹலோ, ஹலோ சுரேஷ், உனக்கு என்னடா கஷ்டம், ஏன் மெசேஜ் பண்ணி காசு கேக்குற?
4: நான் எப்படா உங்ககிட்ட காசு கேட்டேன்? கனவு ஏதாச்சும் கண்டியா என்ன? ஒருவேளை எனக்கு காசு வேணும்னா உனக்கு நான் போன் பண்ணி கேட்டிருக்க மாட்டேனா என்ன? இல்ல நேர்ல பாக்கும் போதாச்சும் கேட்டிருக்க மாட்டேனா? நானே என்ன மாதிரி யாரோ பேஸ்புக்ல ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி வச்சு எல்லாருக்கிட்டையும் காசு கேட்டிருக்காங்களே, கஷ்டப்பட்டு இருக்கேன். உங்ககிட்டயும் கேட்டு டார்ச்சர் பண்ணிருக்காங்களா? ஏதோ ஏமாறாம எனக்கு கால் பண்ணிய, அது ஒரு நல்ல விஷயமா போச்சு. போ. நீங்கள் உதவ விரும்பினாலும் ஏமாறாமல் உதவுங்கள்.
0: ஹே, ஆஃப்டர் மூவி போலாமா?

0: ஏமா, மனுஷனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. சரியா தூங்குறது இல்ல, சரியா சாப்பிடுறது இல்ல, சரி பிடிச்சதை சாப்பிடலாம்னா மாச கடைசி வேற கையில காசு இல்ல. நீ மட்டும் எப்படிமா இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா எல்லா டைமும் இருக்கிற?
1: மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மச்சி.
0: இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் புலவர் மாதிரி பேசிக்கிட்டு.
1: இப்ப என்ன உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் கேளு.
0: இரு, ஊர் ஊட்லயே நான் க்வெஸ்சன் கேக்குறேன். சாப்பிட வேண்டியது
1: காய்கறிகளும் பழங்களும்,
0: சாப்பிட கூடாதது
1: ஜங்க் ஃபுட்ஸும் கூல் ட்ரிங்க்ஸும்,
0: செய்ய வேண்டியது
1: 8 மணி நேரம் தூங்குறதும் உடற்பயிற்சியும்,
0: செய்ய கூடாதது
1: தூங்காம மொபைல் பாக்குறதும், 9 மணிக்கு மேல சாப்பிடுறதும்,
0: வலிமைக்கு
1: உணவு,
0: அமைதிக்கு
1: இசை,
0: கோபம் வந்தா
1: மெடிடேஷன்,
0: சோகமானா
1: புத்தகம் டா.
0: அட அட, போதும் போதும் போதும், புரிஞ்சிருச்சு. நான் இனிமே இதே ஃபாலோ பண்ணிக்கிறேன். மூவிக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா?
1: போலாம். ரைட்,
0: லைஃப் ஸ்டைல் ஒழுங்கா இருந்தா உடலும் ஆரோக்கியமா இருக்கும்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: அண்ணா, வண்டியில பிரேக் பிடிக்க மாட்டேங்குதுன்னு.
4: ஏண்டா இத்தனை நாளா வண்டி ஓட்டுற, இன்னுமா உனக்கு பிரேக்குக்கும் ஆக்சலேட்டருக்கும் வித்தியாசம் தெரியல?
3: ஐயோயோ அண்ணே, நான் நிஜமா தான் சொல்றேன், பிரேக் உண்மையாவே பிடிக்க மாட்டேங்குது.
4: சரி, வழக்கம் போல ஏதாவது மரத்துல போய் மோது.
3: எது மரமா? அது எங்க இங்க இருக்கு? கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் மரத்தையே காணுமே. ஐயா, மறக்காம எல்லாரும் மரத்தை வளர்த்துருங்க. அப்படி இல்லனா எங்களை மாதிரி கஷ்டப்பட வேண்டியதுதான்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
5: பஞ்சபூதங்கள் சாட்சியா 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் 1 உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ்.

நேரம் 9:30 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ ரேப்பில் அட்டகாசமான பாடல்களை நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிற இந்த வேளையில் அடுத்ததான் நம்ம கேட்க போகிற அந்த பாடல் என்ன அப்படின்னா, சின்மயி மரியம் டோலா கீர்த்தி அவங்களுடைய குரலில், வைரமுத்துவின் வரிகளில், ஏ ஆர் ரஹ்மான் இசையில், குரு திரைப்படத்துலேருந்து வந்துகிட்டே இருக்குது. கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே செம்ம தூளே.

நேரம் 9:37 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கைலாஷ்கர், சத்யபிரகாஷ், தீபக்கன், பூஜா ஏவி அவங்களுடைய குரலில், விவேக்கன் வரிகளை ஏ ஆர் ரஹ்மான் இசையில் வந்துட்டு இருக்கு. மெர்சல் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

0: மழை தொழில் உயிர் தொழில்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட உயிருக்கு இணையான மழை நீரை வீணாக்காமல் நாம சேமிக்க வேண்டும். எப்படி சேமிக்கலாம்? தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துதல், மழை நீர் சேகரிப்பு தொட்டி மூலமாக மழை நீரை சேமித்தல், உபரி நீரை வீணாக்காமல் தோட்டத்திற்கு பயன்படுத்துதல் போன்ற சேமிப்பு நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ளலாம். வாங்க, வளமான எதிர்காலத்தை ஒன்றாக உருவாக்கலாம்.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

நேரம் 9:44 ஆயிற்றுக்கு. அட்டகாசமான பாடல்களை ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்குறோம். அடுத்த பாடல் மாஸ்டர் திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தர், கானா பாலாச்சந்தர் அவங்களுடைய குரலில் அனிருத் ரவிச்சந்தரின் இசையில் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம்.

சப்ப பீட்டு கொளுத்துக்கடா. மஜாப்பா மஜாப்பா.

நேரம் 9:48 ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராப்பில் அடுத்ததாக கேட்க போகிற பாடல் ரீட்டா அவங்களுடைய குரலில், விவேகாவின் வரிகளில், தேவி ஸ்ரீ பிரசாத்தோட இசையில் வந்துட்டு இருக்குது. கந்தசாமி திரைப்படத்துலேருந்து கேட்டு ரசிக்கலாம்.

அட்டகாசமான பாடல்களை ரெயின்போ ஆப்பில் நாம் கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக வைஷாலி சமந்த் அவங்களுடைய குரலில் சக்திஸ்ரீ கோபாலன் அவங்களோட சேர்ந்து பாடியிருக்கிறாங்க. ஆதித்யா ஆர்கே கமல்ஹாசன் அவருடைய வரிகளில் ஏஆர் ரஹ்மான் இசையில் தக் லைஃப் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே சம்மத்தோடு.

நல்ல வேளை காப்பாத்திட்டாங்க. ஏய் சூப்பர்.

இந்த உலகம் நம்முடையது மட்டுமல்ல, விலங்குகளை பாதுகாப்போம், விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். அக்கறையோடு சொல்றது நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: நேரம் 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். இந்தியா, சீனா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் இடம்பெற்றுள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாடு கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷ்கெக்கில் இன்று தொடங்குகிறது. பல்வேறு நாடுகளுடன் இந்தியா செய்து கொண்டுள்ள தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் படிப்படியாக அமலுக்கு வந்து கொண்டிருப்பதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நியூயார்க்கில் உள்ள புகழ்பெற்ற மேடிசன் சதுக்கத்தில் இந்திய தேசிய கொடி அவமதிக்கப்பட்டதற்கு மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கைலாஷ் மானசரோவர் யாத்திரையை முடித்துவிட்டு சீனாவிலிருந்து நேபாளத்திற்குள் நுழைய காத்திருந்த தமிழகத்தைச் சேர்ந்த 40 பேர் குறித்த தகவல் இன்னும் கிடைக்கவில்லை என்று அவர்களை அழைத்துச் சென்ற சுற்றுலா நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 90.92 அடியாக உயர்ந்துள்ளது. அணைக்கு வினாடிக்கு 10455 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் முதன்முறையாக நடப்பு கொள்முதல் பருவத்தில் 12.46 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் மருத்துவம் பயின்றோர் தகுதிச் சான்றிதழ் பெறுவதற்கு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தேசிய மருத்துவ ஆணையம் அறிவித்துள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் பலியானவர்களின் எண்ணிக்கை 788 உயர்ந்துள்ளது. நேபாள வெள்ளப்பெருக்கில் உயிரிழந்த இந்தியர்களை அடையாளம் காண அந்நாட்டின் சுகாதாரத்துறையினருக்கு உதவ இந்திய தடய அறிவியல் நிபுணர்கள் காத்மாண்டு சென்றுள்ளனர். சத்தீஸ்கட் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினர் நேற்று மேற்கொண்ட சோதனையின் போது நக்சல் தீவிரவாதிகளின் மறைவிடம் கண்டுபிடிக்கப்பட்டு அங்கிருந்து ஏராளமான வெடிமருந்துகளை பறிமுதல் செய்தனர். சென்னையிலிருந்து நேற்று 166 பயணிகளுடன் அந்தமான் சென்ற தனியார் நிறுவன விமானம் அங்கு மோசமான வானிலை காரணமாக தரையிறங்க முடியாமல் மீண்டும் சென்னைக்கே திரும்பியது. தாம்பரத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் வாராந்திர 14 சிறப்பு ரயில்களின் சேவை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆவணி திருவிழா இன்று அதிகாலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னல் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 94 ரன் வித்தியாசத்தில் தாய்லாந்தை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: Get set go go

0: ஆக போகுதுங்கிறதையும் நான் முன்னாடியே சொல்லியாச்சு.
1: சோ
0: மக்கள் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இன்னொரு வாட்டி என்ன அப்படின்ட்டு மோகன் அவர்களுக்கும் சொல்லலாமே
1: அப்படின்ட்டு.
0: என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மனப்பாடு பாடெல்லாம் வந்து நல்லா மனப்பாடம் பண்ணுவோம், ஆனா அந்த ரெண்டு வரைக்கும் மேல மண்ணைக்குள்ள ஏறாது தானே. ஆனா இந்த சினிமா பாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன மாதிரி நாலு தடவை ஒரு வாட்டி படிச்சாலே போதும், இல்ல பாடினாலே போதும், அது நல்லா போய் மனசுல நிக்கும்.
1: ஏன்னா அது பிடிச்சது, ரொம்ப ரொம்ப பிடிச்சது.
0: சோ அந்த அந்த மாதிரியான சினிமா பாட்டு தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து சொல்ல போறோம் அந்த வரிகளை. ஆனா இடையில பாத்தீங்கன்னா வந்து கோடிட்ட இடத்தை நிரப்புக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம வந்து அந்த இடத்துல கோடிட்ட இடத்தை போட்டுருவோம், அவங்க அழகா நிரப்ப போறாங்க. அவ்வளவுதான்,
1: அந்த சரியான வார்த்தையை போட்டு நிரப்ப போறாங்க.
0: சரியான வார்த்தை, ஆமா. கற்பனையில நீங்க வரிகள் எழுதலாம், பொறுமையா எழுதலாம், ஆனா இப்போதைக்கு சரியான,
1: ஏன்னா நம்ம நேயர்கள் நிறைய பேர் கவிஞர்கள், அதனால புது புது வார்த்தைகள் அவங்களே போட்டு எழுதுவாங்க. அது சரியாவும் நமக்கு இருக்கும், ஓ சரியா இருக்கும் அப்படின்னு.
0: பட் அதுதான் இன்னைக்கான கேம்.
1: அந்த பாட்டுல என்ன வார்த்தை இருக்கோ அதான் பேசணும்
0: கண்டிப்பா.
1: ஓகே
0: ஓகே. அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில ஒரு அழகான பாடல்.
1: ஓகே.
0: கபாலி திரைப்படத்துல இருந்துதான் வந்துட்டே இருக்கு. அனந்து, சந்தோஷ் நாராயணன், கானா பாலா சேர்ந்து பாடிய பாடல். கபிலன் வரிகள்ல, சந்தோஷ் நாராயணன் இசையில. கேட்டு நேந்திரங்கள், இது ரெயின்போ FM 101.4.
1: இங்க எல்லாமே எப்பவுமே செம்ம தூளு.

0: நேரம் 10:03 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கெட் செட் கோ நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கும். நிகழ்ச்சியில பேச வந்தாச்சு உங்கள் சக்கி ஆர்ஜே காவியா. நான் மட்டும்தான் வந்திருக்கேனா அப்படின்னு கேட்டா இல்ல, என் கூட ஒரு அட்டகாசமான இன்னொரு ஆர்ஜே இருக்காங்க. அவங்க யாருன்னு அவங்களே சொல்லுவாங்க.
1: நான் ஆர்ஜே மோகன்ராஜ் பழனி. இன்னைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை நாம நடத்திருக்கிறோம். சூப்பரான கேம் வந்திருக்கும். என்ன கேம்மா?
0: அதாவது வந்து இது நேத்தே வந்து நான் சொல்லிட்டேன், ஏன்னா ஃபன் பண்ணலாமல இந்த கேம் தான் வந்து சொல்லியிருந்தேன். அது வந்து

0: நேரம் 10:09 ஆயிட்டுருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கெட் செட் கோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறீங்க. முதல்ல ஒரு சூப்பரான பாடலை நம்ம கேட்டோம். கேமுக்குள்ளே நம்ம போயிடலாம். நேயர்கள் நீங்கள் கால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர்
1: 298600038 அல்லது 295205554 அப்படிங்கிற எங்களுக்கு தாராளமாக கால் பண்ணலாம்.
0: நிச்சயமாக நாங்கள் நம்ம உங்களுக்கு எல்லாருமே நீங்கள் கேட்டு ரசித்த பாடல்களுடைய வரிகளை பற்றி நாம் சொல்லுவோம். அப்போது அதில் ஒரு வார்த்தையை மட்டும் நடுவில்
1: பாய்கின்ற உறவை
0: பாட்டா பாடிடுவேன் நினைச்சா நீ ஒவ்வொரு வார்த்தையும் கவிதை மாதிரி சொன்னா எப்படிமா அந்த பாட்டு என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே லேட் ஆகுது.
1: சரி பாட்டெல்லாம் சொல்லிடுற சங்கத்தில் பாடாதே.
0: ஓகே ஓகே
1: ஓகே
0: நிச்சயமா என்னால முடியல. நேயர்கள் கண்டுபிடிப்பாங்க.
1: நேயர்கள் கிட்ட கொடுத்துறலாம். கடைசியா இன்னும் உங்களுக்கு டஃபா நான் கொடுக்கறேன். சரியா?
0: ஓகே.
1: முதல் காலர் வணக்கம். உங்க ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணீங்கனா நல்லா இருக்கும்.
0: ஹலோ, யாரை கண்டு பேசுறீங்க? ஹலோ.
1: Yes.
0: Okay.
1: Hello, வணக்கம்.
2: வணக்கம், பெரும்பாக்கத்துல இருந்து வித்யா ரவி.
0: வித்யா ரவி மேம், ஓகே. நீங்க கண்டுபிடிச்சிங்களா மேம் எனக்கு கேட்ட கேள்வியே?
2: இல்ல, என்னால கண்டுபிடிக்க முடியல.
0: முடியல பாருங்க, எவ்வளவு கஷ்டமா கொடுத்துருக்கீங்க.
1: இப்ப மோகன் அவங்க வந்து அத பாட்டாவே பாடிடுவாங்க.
0: நான் வேற பாட்டு என்ன பாடுறீங்களா உங்களுக்காக?
2: வேற பாட்டு பாடுங்க.
0: ரொம்ப ஈஸியா பாடுறமா? ஓகேவா? அது வந்து அப்படியே நம்ம பெண்டிங்ல வைக்கலாம். ஓகேவா?
1: ஓகே
2: ஓகே.
0: என்னவென்று சொல்வதம்மா வஞ்சி அவள் பேரழகை, சொல்ல மொழி இல்லையம்மா கொஞ்சி வரும்
2: பேரழகை.
0: பேரழகு கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. நீங்களே ஒரு கவிஞரா இன்னொரு வார்த்தையை போட்டு ஃபில் பண்ணிருக்கீங்க. ஆனா அந்த கவிஞர் எழுதுனது தான் நீங்க சொல்லணும்னு நினைக்கிறமா. அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? ஓகே,
2: நன்றி
0: நன்றி.
1: ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க உங்களுடைய மன தைரியத்தை நான் பாராட்டுவேன். பாட்டு பாட சொன்னா நிஜமாவே பாடிட்டீங்க பாத்தீங்களா?
0: முயற்சி பண்ண வேண்டியதுதான்.
1: காலர்களோட நிலைமை நினைச்சாதான் கொஞ்சம் கவலைக்கிடமா இருக்கு. சரி, அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
0: ஹலோ.
1: வணக்கம். என்னுடைய வணக்கமே 4 எனக்கு கேட்டுருச்சு.
0: ஓகே, நேயர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள். கால் பண்ணுறப்போ நீங்கள் எஃப்எம்ஐ கொஞ்சம் தூரமாக வந்து இல்லை உங்கள் ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
1: எஸ், அடுத்த காலர் போயிடலாம். வணக்கம்.
0: ஹலோ. ஹலோ. ஓகே,
1: எல்லாரும் கால் பண்ணிட்டு
0: என்ன பாட்டுன்னு தேடிட்டு இருக்காங்க போல.
1: வணக்கம்.
0: ஹலோ.
3: இருவருக்கும் வணக்கம். நான் சந்திரசேகர், வேலூர் காட்பாடியில இருந்து பேசுறேன். நல்லா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கும் சார். அது கொஞ்சம் நம்ம பெண்டிங்ல இருக்கலாங்க சார். ஏன்னா அது ரொம்ப ஈஸியா சொல்லிடுவாங்க. காவியா, நீ சொன்னே அதை கொஞ்சம் சொல்லுங்க.
1: சொல்லவா? அந்திப்போர் காணாத இளமை ஆடட்டும் என் கைகளில், சிந்தித்தேன் கோடிட்ட இடம் கோடிட்ட இடம், சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை.
3: ஐயோ, இது
1: சங்கத்தில் அந்த பாட்டு.
3: ஏதாவது க்ளூ கொடுக்குறீங்களா?
0: அந்த வார்த்தைக்குங்க சார். ஓகே, கொடுங்கம்மா.
1: அதாவது சிந்தித்தேன்க்கு அப்புறமா 2 இடம் இருக்குல்ல?
0: ரெண்டு வார்த்தைகள் இருக்கு.
1: ஆமா, 2 வார்த்தைகள் இருக்கு. அதுல இரண்டாவது வார்த்தை வந்து நம்ம வாயில இருக்கக்கூடிய அந்த.
0: ஓகே, உருப்பா. ஓகே,
1: கிட்டத்தட்ட சிரிக்கிறதுக்கு பயன்படும்.
0: இதுக்கு டைரக்டாவே சொல்லிடலாமே.

0: சிந்தித்தேன் செந்தூர இதழ்களில்.
1: அவ்வளவுதான் போங்க.
2: நன்றி சார்.
1: அடுத்த காலர் கிட்ட போயிடலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் இங்க இருந்து?
2: வணக்கம் சார். சார் உங்களுக்கு அந்த நான் ஒரு பாட்டு பாடணும் தெரியுங்களா? கேட்டிங்களா?
3: சொல்லுங்க.
2: ஷோ கேட்டிங்களா சார்? அந்த ஒரு வார்த்தை மட்டும் நாம விட்டுட்டோம். என்னவென்று சொல்வதம்மா வஞ்சி அவள் பேரழகு, சொல்ல மொழி இல்லையம்மா கொஞ்சி வரும்
3: பேரழகை.
1: அதாவது
2: இந்த பேரழகு இந்த சொல்ற மாதிரியே ஒரு வார்த்தை வரும், ஆனா இன்னொரு வார்த்தை. ஓகேவா? யார் இத சொல்றாங்கன்னு பாக்கலாம். நன்றி சார் முயற்சி பண்ணதுக்கு. அப்ப இத்தனை டைம் கேட்டிருக்கீங்களா, அந்த வார்த்தையை மட்டும் ஏன் சரியா கேட்காம வெறும் மியூசிக்கை மட்டும் என்ஜாய் பண்ணிருக்கீங்க?
3: என்னவென்று
2: சொல்வதம்மா வஞ்சி அவள் பேரழகை, சொல்ல மொழி இல்லையம்மா கொஞ்சி வரும். சொல்ல மொழி இல்லையம்மா
3: பேரவை.
2: சார் இதுல ஒரு க்ளூ இருக்கு, என்னன்னா கொஞ்சி வரும். அந்த வரும் வச்சு நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா கூட சொல்லிடலாம். வரும் என்ன வரும் அப்படின்னு நீங்க புரிஞ்சு சொல்லலாம்.
3: நிறைய
2: பேருக்கு வந்து தெரியும் இத சொல்ல முடியாம காத்துட்டு இருப்பாங்க.
1: எஸ் அவங்க யோசிச்சுட்டு இருக்கட்டும் உங்களோட கேள்விக்கான விடைய. அதுக்கு முன்னாடி அடுத்த பாடல் கேட்டுட்டு வந்துடலாமா?
2: நிச்சயமா.
1: எஸ் மரியான் திரைப்படத்துல இருந்துதான் பாடல் வந்துட்டே இருக்கு. விஜய் பிரகாஷ் மற்றும் ஸ்வேதா மோகனோட குரல்ல கபிலன் வரிகள்ல ஏ ஆர் அம்மான் இசையில கேட்டி நேந்திரங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: இங்க எல்லாமே எப்பவுமே செம்ம செம்ம செம்ம தூளு.

0: 10:22 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கெட் செட் கோ நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கும். எஸ்,
1: அடுத்ததான் நேயர்கள் வந்து என்னவென்று சொல்வதம்மா, வஞ்சி அவள் பேரழகை சொல்ல மொழி இல்லையம்மா, கொஞ்சி வரும் அப்படிங்கிற இந்த பாடல அந்த இடத்த யாரு ஃபில் பண்ணுவா
0: அப்படின்னு
1: அந்த அழகை, அந்த அழகுக்கு முன்னாடி ஒரே ஒரு எழுத்து தான் இருக்குங்க, அந்த எழுத்து என்ன அப்படிங்கிறது மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கோம். நம்பர் நீங்க கால் பண்ணலாம், இன்னொரு நம்பருக்கு நீங்க சொல்லிடுங்க,
0: 298600038 அல்லது 298525554 அப்படிங்கிற எண்களுக்கு தாராளமா கால் பண்ணி அந்த வார்த்தை என்ன அப்படிங்கறத சொல்லிடுங்க மோகனுக்கு.
1: நிச்சயமா.
0: ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த காலர் யாருன்னு பாத்துடலாம். வணக்கம்.
1: ஹலோ
0: கலா, சொல்லுங்க கலா.
1: குட் மார்னிங். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, என்ன வார்த்தை கண்டுபிடிச்சிட்டீங்களா? என்னவென்று சொல்வதப்பா, வஞ்சி அவள் பேரழகை சொல்ல மொழி இல்லையம்மா, கொஞ்சி வரும் ஆனா என்னதான் பத்து டைம் பாட வைக்கிறீங்கம்மா, அடுத்து அடுத்தது வர யார் வராங்க பாருங்க.
0: நன்றி,
1: நன்றிம்மா.
0: வணக்கம்.
1: ஹலோ,
2: வணக்கம் சார்.
1: சொல்லுங்க, யாரங்க இருந்து பேசுறீங்க?
2: சொல்லுங்கம்மா.
1: புன்னகை.

0: புன்னகையும் நல்லா தான் இருக்கு, பொன்னகையும் நல்லா தான் இருக்கு, அது அந்த இடத்துல ஃபில் பண்ணுறதுக்கு இடமா இருக்கு. சரிம்மா, கொஞ்சம் வரும் புன்னகைன்றீங்க நீங்க, ஆனா அது கவிஞர் அப்படி எழுதலையே, அவர் வேற ஏதோ எழுதியிருக்காரு. நம்ம தெரிஞ்சுக்கலாமா அடுத்த?
1: நன்றி நன்றி.
0: நெக்ஸ்ட், அடுத்த காலருக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கலாமா? வணக்கம்.
2: காலை வணக்கம் சார், இருவருக்கும் எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கு சார். அந்த வார்த்தையை சொல்லிட்டீங்கன்னா இன்னும் சந்தோஷமா இருப்பேன் சார்.
2: ரங்கராஜன் டி நகர்ல இருந்து
0: பேசுறேன். கண்டுபிடிச்சாரு சார். சொல்லுங்க சார்.
2: என்னவென்று சொல்லுதம்மா? தேர் அழகே, தேர்
0: அழகே. ஐயோ, அதான் சார் நானு
1: அப்படிங்கிற மாதிரி இருக்கு.
0: ஏன்னா நானு கொஞ்சம் வரும் வரும் வரும்னு சொல்றப்பவே தேர் வருது அப்படிங்கறத யாராவது கண்டுபிடிச்சு.
1: எப்பயுமே ஸ்லோவா தானே வரும். நிகழ்ச்சியோட அடுத்த காலர், வணக்கம். வணக்கம்
3: வணக்கம்,
0: சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
3: சி கனகராஜ், கூடுவஞ்சியர்ல இருந்து.
0: ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கான பாடல் என்ன அப்படின்னா?
1: வால் பிடித்து நின்றால் கூட நெஞ்சல் உந்த நூர்வலம், கோடிட்ட இடம் சாய்ந்தால் கூட ஜீவன் உன்னை சேர்ந்திடும்.
0: வால் பிடித்து நின்றா, எவ்வளவு பெரிய பாட்டு! என்ன பாட்டு?
1: சுந்தரி கண்ணால் ஒரு
3: தளபதி.
0: நிச்சயமாங்க சார்,
1: நாங்க பாட்டும் சொல்லிடுறோம் படமும் சொல்லிடுறோம்.
0: நீங்க அந்த இடத்துல கோடிட்டன்னு சொன்னாங்களே, அந்த இடத்துல என்ன வார்த்தை
3: வந்து? சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி.
0: ஆமா, சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி. எஸ் சார். ஆனால் இப்போ எனக்கு நீங்கள் ரெண்டு தகவலில் சொன்னீங்க, ரொம்ப நன்றிங்க சார். ஆனால் அதோட சேர்த்து பதில் எங்களுக்கு என்ன வேணும்னா, அந்த கோடிட்டிடங்க
3: அந்த அந்த வரியை கொஞ்சம் மறுபடியும் சொல்லுங்கள்.
1: வால் பிடித்து நின்றால் கூட நெஞ்சில் உந்தன் ஊர்வலம், கோடிட்ட இடம் சாய்ந்தால் கூட ஜீவன் உன்னை சேர்ந்திடும்.
0: பா, என்ன அழகான வார்த்தை!
3: பாட்டு வந்து அடிக்கடி கேட்ட மாதிரியே தான் இருக்குது. அதாவது வால் பிடித்து நின்றால் கூட நெஞ்சில் உந்தன் ஊர்வலம், போர்க்களத்தில் சாய்ந்தால் கூட ஜீவன் உன்னை சேர்ந்திடும்.
0: ஐயோ சார், ரொம்ப நன்றிங்க சார்.
1: நன்றி சார், அருமை சார், அருமை.
3: நன்றி,
0: தேங்க்ஸ் லாட் சார், ரொம்ப அழகா சொன்னீங்க சார்.
1: எஸ், தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில. ஒரு அடுத்த பாடல், அழகான பாடல், கொடி திரைப்படத்துல இருந்து தான் வந்துட்டே இருக்கு. விஜய் நரேனோட குரல்ல, விவேக்கோட வரிகள்ல, சந்தோஷ் நாராயணன் இசையில. கேட்டி நேந்திரங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4.
0: இங்க எல்லாமே எப்பவுமே செம்ம தூளு.

0: பாடல்களுடைய வரிகளை சொல்லி விடுபட்ட அந்த வார்த்தையை மட்டும் நம்ம நேயர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். அடுத்ததா கேட்க போற இந்த நிகழ்ச்சியில நீங்களும்
1: பேசுறீங்க
2: ராதையுனக்கு சொன்ன வேதம் என்ன நான் போகும் பாதை லாலா உன் பாதை
0: அந்த லாலாவை மட்டும் ஃபில் பண்ண முடியுமா மேம் பழைய பாட்டா ஓகே ஓகே
1: இன்னொரு பாட்டு சொல்லுங்க சார்
0: ராதை உனக்கு சொன்ன வேதம்
1: என்ன
0: நான் போகும் பாதை உன் பாதை செம்பாதை இல்லைங்கம்மா வேற ஒரு வார்த்தை வருவாங்க நான் போகும் பாதை டேஷ் உன் பாதை அந்த ஒரு கோடிட்ட இருங்கள் வரும்
1: வேதம்
0: வேதம்
1: நான் போகும் பாதை
3: பாதை வரைக்கும் வந்துச்சு
0: அந்த பாதையை கம்ப்ளீட் பண்ணுங்களே
3: முடிவிலா பயணம்
0: தன்னானா தன்னானா தன்னானா
3: ஓகே அடுத்த காலர் கிட்ட கேட்டுக்கலாம்
1: ஓகே நன்றி
0: ஓகே
3: வணக்கம்
4: ஹலோ வணக்கம் சார்
0: வணக்கம் சார் யாருங்கன்னு பேசுறீங்க
4: நான் தென்காசியில இருந்து ஷேக் முகமது சாபி பேசுறேன் நல்லா இருக்கீங்களா
0: நல்லா இருக்கு சார் குற்றால அருவி மாதிரி அந்த பாட்டை அப்படியே கம்ப்ளீட் பண்ணி ரொம்ப நல்லா இருக்கு சொல்லுங்க சார் ராதை உனக்கு சொன்ன வேதம் என்ன நான் போகும் பாதை லல்லாலா உன் பாதை இப்ப பாடுங்களே அப்படியே கண்டினியூ பாடுங்க சார் உனக்கு சொன்ன வேதம் என்ன நான் போகும் பாதை தன்னானா உன் பாதை குருவாயூரப்பா பாட்டுதான் சார் ஆனா அந்த இடத்துல வர வார்த்தையை சொல்லுங்க நானு தன்னானான்னு சொன்னேன்
3: அந்த கோடிட்ட இடம் அந்த இடத்துல வந்து ஒரு வார்த்தை விடுபட்டு இருக்கு இல்லையா அத நீங்க சொல்லுங்க
4: ராதை உனக்கு சொன்ன வேதம் என்ன
0: என்ன
4: போகும்
0: அது கரடு முரடான பாதை நன்றி சார் நன்றி சார் அடுத்த நேருக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம்
4: நன்றி நன்றி
1: என்னங்கம்மா
0: நீங்க பாட்டா பாடுங்க பாக்கலாம்
1: ராதை உனக்கு சொன்ன வேதம் என்ன பாதை என்னாலும் உன் பாதை
0: நான் போகும் பாதை
3: என்னாலும்
0: தேர தள்ளும் நன்றிமா

0: எஸ் அடுத்த காலர்.
1: ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்மளுடைய கேம் போயிட்டுருக்கு. எல்லாருமே அந்த பாட்டு பாடுற ஆர்வத்தில் பாட்டு பாடிட்டுருக்கோம்.
0: பட் இருந்தாலும் வந்து நீங்கள் தான் பயங்கரமாக பாடிட்டுருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
1: ஏன்னா என்ன, நானும் இந்த கேமுக்குள்ளே அவ்வளோ இன்வால்வ் ஆகிருக்கேன் அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும்.
0: ஓகே, அப்போ அடுத்து இன்னும் கொஞ்சம் டஃப் ஆக்கலாமா?
1: நிச்சயமா.
0: அதுக்கு முன்னாடி
1: எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்படி இங்கே நிற்குது ஆனால் டக்குன்னு அந்த வார்த்தை வர மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறது என்னால் பார்க்க முடியுது.
0: ஓகே, அப்ப வந்து உங்களுக்கு ஏதாச்சும் நம்ம ஒன்னு கொடுத்துடலாம் ஈஸியா.
1: இந்த டெஸ்ட் எல்லாம் வேண்டாம், நேயர்கள் காத்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கல நாம.
0: எஸ் தொடர்ந்து நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு அழகான பாட்டு, 36 வயது நிலை திரைப்படத்துல இருந்து தான். என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லலிதா விஜயகுமார் பாடியிருக்காங்க, விவேக்கோட வரிகளில் சந்தோஷ் நாராயணன் இசையில். அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்கும் பார்த்துட்டு வந்துடலாம்.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நேரம் இப்போ 10:44 ஆயிட்டிருக்கு. எஃப்எம் பிரெயின் போல கெட் செட் கோ நிகழ்ச்சியில் நாம் பாட்டு பாடவா அப்படின்னு பாடல்களை பாடி ஒரு இடத்துல
1: பாடிட்டு இருக்கீங்க.
0: ஆமாம் ஆமாம், ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுமா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் இந்த கேமில். நான் நேயர்களும் அப்படி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக யார் எங்கேருந்து கால் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா,
1: வணக்கம்,
0: ஹலோ,
2: வணக்கம் சார், நான் கிண்டிலேருந்து விஜயா பேசுகிறேன் சார், இருவருக்கும் வணக்கம்.
1: வணக்கம்
0: அம்மா, உங்களுக்கான பாட்டு நான் பாடட்டுங்களா? எனக்கு கொஞ்சம் ராகம் நடுவில் மாறிடுது, அதனால கொஞ்சம் மன்னிச்சிருங்க. ஆனந்த குயிர் பேடு ஏனோ தெய்வம் சதி செய்தது, லாலா போல விதி செய்தது. திரும்ப செய்யுங்க பாக்கலாம். எவ்வளோ அந்த வார்த்தை நல்லா இருக்குல்ல. பேதை போல விதி செய்தது. ரொம்ப நன்றிமா, தேங்க்ஸ் a lotமா. நீங்க ஒரு டைம் பாடுறீங்களா? ஒரு டைம் பாடுறீங்களா?
2: எனக்கு குரல் சரியில்லை, கொண்ட
0: கட்டிக்கு
2: கொஞ்சம்.
0: அச்சோ, சரிங்கமா,
1: நன்றிமா, நன்றி. எஸ், அடுத்த காலர் கிட்ட போய்டலாம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: வணக்கம்,
0: ஹலோ
3: சார், தாம்பரத்திலிருந்து ராதாகிருஷ்ணன்.
0: ராதாகிருஷ்ணன் சார், உங்களுக்கான பாடல்,
1: நீயும் நானும் சேர்ந்த போது கோடை கூட மார்கழி, பிரிந்த பின்பு கோடிட்ட இடம் என்னை சுடுவதென்ன காதலி. வெள்ளை புறா ஒன்றுல சாட் வெர்ஷன் ஒரு பாட்டு,
0: அதேதான்.
1: அதே பாட்டு தான், அதுல வந்து நீயும் நானும் சேர்ந்த போது.
0: இல்லம்மா, நீங்க லிரிக்ஸ் இன்னும் கொஞ்சம் அதை பாட முடியுமா சார்? அவங்க எங்க சொல்றாங்கன்னு தெரியுதுங்களா சார் அந்த பாட்டுல?
3: மோகன்
1: வந்து பாடுவாரு, உங்களுக்கு புரியும். நீயும் நானும் சேர்ந்த போது கோடை கூட மார்கழி,
0: அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல மட்டும் கொஞ்சம் அந்த ராகத்தை எடுத்து விடுங்களேன்.
1: நீயும் நீயும் நானும்
0: பேசுறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார்.
1: நீயும் நானும் சேர்ந்த போது கோடை கூட
0: மாதிரி, நீயும் நானும்,
1: நீயும் நானும் சேர்ந்த போது
0: பாட்டே வரலையே.
1: எனக்கும் குரல் சரியில்லை, நான் என்ன மோகனா நல்லா பாடுறதுக்கு.
0: அதுதான் சார் சொல்லிட்டு இருக்காங்க.
1: நீயும் நானும் சேர்ந்த போது கோடை கூட மார்கழி, பிரிந்த பின்பு கோடிட்ட இடம் சுடுவது என்ன காதலி. அந்த கோடிட்ட இடத்துல இருக்கிறதுக்கு நான் குறிப்பு தரேங்க, என்னால பாட முடியாத காரணத்தினால. அப்ப சரி, ஓகே, தோழிய வந்து ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பட் நன்றி சார், நன்றி. நான் குறிப்பு தந்தா கூட அத வேணாம்னு சொல்றாரு பாத்தீங்களா.
0: ஓகே ஓகே, அந்த குறிப்பு என்னன்னு சொல்லுங்க, அடுத்த நேர் கண்டுபிடிப்பாங்க.
1: இல்ல, அடுத்த நேர் இதே கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா நம்ம குறிப்பு தரோம். ஓகே, வணக்கம்,
0: ஹலோ.
4: நிகழ்ச்சியினை அலங்கரித்துக் கொண்டு அலங்கரித்தோடு தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் இரு சகோதர சகோதரிக்கும் பணிவான

0: காலை வணக்கம்.
1: காலை வணக்கம் சார், சொல்லுங்க. அதுக்கு பதில் கண்டுபிடிச்சிங்களா சார்?
2: தொடர்ந்து வந்து யோசிச்சுட்டே இருக்கட்டும். நம்ம ஒரு அழகான பாடல் கேட்டுட்டு வந்துடலாம், அதுக்கப்புறமா நம்ம கேட்கலாம். ஓகே, முத்து திரைப்படத்துல இருந்து தான் வந்துட்டே இருக்கு. மனு மற்றும் சுஜாதாவோட குரல்ல வைரமுத்து வரிகளை ஆரமானி செய்யல கேட்டி நேந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4.
1: இங்க எல்லாமே எப்பவுமே சமதூடு.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 கெட் செட் கோ நிகழ்ச்சியில் நம்ம பாடல்களோடு விளையாடிட்டு இருக்கிறோம். அடுத்ததாக யார் எங்கிருந்து இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வணக்கம்
1: வணக்கம்,
0: சொல்லுங்க யாருங்கிறது பேசுறீங்க சார்?
1: இருவருக்கும் காலை வணக்கம் சொல்வது தூத்துக்குடி மாவட்டம் முழக்காடு பாபு.
0: பாபு சார், நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? நீயும் நானும் சேர்ந்த போது கோடை கூட மார்கழி, பிரிந்த பின்பு கோடிட்ட இடம் கூட சுடுவதென்ன காதலி. யாரு நினைச்சு பாடணுமா?
2: யாரு நினைச்சு
0: பாடணுமா சொல்லுங்க, யாரு நினைச்சு பாடுறது?
2: விஜயகாந்த், வெள்ளை புறா ஒன்று.
0: வெள்ளை புறா ஒன்று எங்குது நீயும் நானும் சேர்ந்த போது கோடை கூட மார்கழி. அப்புறம் நன்றி சார். அந்த நடுவில் இருக்கிற ரெண்டு வார்த்தை கிடைக்கும்னு நான் பார்த்தேன். அந்த பதில் என்ன, நாமளே சொல்லிடலாமா?
2: பாட்டாவே சொல்லிடுங்க மோகன்.
0: அதுக்கப்புறம் எனக்கு அந்த ராகம் சேர்ந்து வரல, அதனால அப்படியே சொல்லிடலாம் நம்ம. பிரிந்த பின்பு பூவும் என்னை சுடுவதென்ன காதலியா, பா எவ்வளவு அழகான வார்த்தை. அடுத்த நேயரை அறிஞ்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் வணக்கம்
2: வணக்கம்,
0: ஹலோ சொல்லுங்க, யாருங்க வந்து பேசுறீங்க? ஓகே, உங்களுக்கு ரொம்ப அழகான பாட்டோட நிறைவு காலரை உங்ககிட்ட க்ளோஸ் பண்றோமா. கண்ணோடு கண்களேற்றும் கற்பூர தீபமே, கை வீசும் போது பாயும் மின்சாரமே, உல்லாச மேடை மேலே ஓரங்க நாடகம், கண்டுபிடிக்க முடிஞ்சதாமா? அந்த லாஸ்ட்
3: அந்த ஊர்வலத்துக்கு
0: மேலே ஓரங்க நாடகம், தன்னான நான நானா என் தாயகம், அந்த தன்னான நான நானா அங்க மட்டும்
3: புரியுது புரியுது. அந்த இடத்துல
0: நிறைவு
2: பகுதிக்கு வந்தாச்சு அப்படிங்கறதுனால நிறைவு காலரா யாரு பாக்கலாம். வணக்கம்,
0: ஹலோ
2: ஹலோ வணக்கம், அதுக்கான விடைய வந்து மோகனே சொல்லிடுவாங்க.
0: இன்பங்கள் பாடம் சொல்லும் என் தாயகம்.
2: பாட்டாவே பாடிடலாமே,
0: ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்கம்மா கேக்குறவங்க.
2: நிறைவா முடிச்சிடலாம்.
0: ஓகே, கண்ணோடு கண்களேற்றும் ஸ்பீடா பாடிக்கலாம். கண்ணோடு கண்களேற்றும் கற்பூர தீபமே, கை வீசும் போது பாயும் மின்சாரமே, உல்லாச மேடை மேலே ஓரங்க நாடகம், இன்பங்கள் பாடம் சொல்லும் என் தாயகம். நன்றிமா, நானும் ரொம்ப என்ஜாய் பண்ண கேட்டு ரசித்த எல்லாருக்குமே நன்றி. நிகழ்ச்சியில கலந்துகிட்ட எல்லாருக்கும் நன்றி.
2: எஸ், இப்போ இந்த நிமிஷம் நம்ம

0: இந்த கெட் செட் கோ நிகழ்ச்சி வந்து நிறைவா முடிச்சிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேயா? எஸ் மோகன், சூப்பரா பாடுனீங்க.
1: நன்றிமா. நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணாங்க, நிறைய வார்த்தைகளை கண்டுபிடிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பொருத்தமான வார்த்தைகளை ஒரு கவிஞராக மாறி நிறைய பேர் சொன்னாங்க, அவங்களுக்கும் நன்றி. நிறைய பேருக்கு லைன் கிடைக்கல, அவங்களுக்கு எல்லாரும் இந்த டைமில் சாரி சொல்லிக்கிறோம்.
0: எஸ் நானுமே வந்து கிளம்புற வேண்டிய நேரம் வந்தாச்சு, பட் வந்து மோகன் நீங்க தான் இருப்பாங்க நெக்ஸ்ட், உங்களுடன் ட்ரைம் போல உங்ககிட்ட பேச போகிறாங்க.

0: நேரம் 11 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம், வாசிப்பவர் லட்சுமி ராகவன். உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கண்ட் பல்கலைக்கழக மாணவர்கள் காந்தியடிகளின் வாழ்க்கை வரலாற்றை அறிந்து கொள்வது மற்றும் தமிழ் கலாச்சாரம் மீதான ஆர்வம் அதிகரித்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா, சீனா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் இடம்பெற்றுள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாடு இன்று கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷ்கேக்கில் தொடங்குகிறது. குடியரசுத் தலைவரின் மேய்காவல் படை வீரர்கள் மாற்றத்தையொட்டி இன்று வண்ணமிகு அணிவகுப்பு நடைபெற்றது. முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியின் நினைவு தினத்தையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் பொதுமக்களின் குறைகளுக்கு விரைந்து தீர்வு காண்பதை உறுதி செய்யும் வகையில் அரசு அலுவலகங்களில் வாரந்தோறும் செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் பொதுமக்கள் குறை தீர்வு நிகழ்ச்சி நடத்த அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. தமிழகத்தில் பால் உற்பத்தியாளர்களிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் பாலுக்கு லிட்டருக்கு மேலும் 3 ரூபாய் உயர்த்தி 44 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் தாவேகா அரசு பொறுப்பேற்ற பிறகு ஊழல் முறைகேடுகள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ தெரிவித்துள்ளார். கைலாஷ் மான்சரோவர் யாத்திரையை முடித்துவிட்டு சீனாவிலிருந்து நேபாளத்திற்குள் நுழைய காத்திருந்த தமிழகத்தைச் சேர்ந்த 40 பேர் குறித்த தகவல் இன்னும் கிடைக்கவில்லை என்று அவர்களை அழைத்துச் சென்ற சுற்றுலா நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 90.92 அடியாக உயர்ந்துள்ளது. அணைக்கு வினாடிக்கு 10455 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் முதல் முறையாக நடப்பு கொள்முதல் பருவத்தில் 12.46 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் மருத்துவம் பயின்று தகுதிச் சான்றிதழ் பெறுவதற்கு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தேசிய மருத்துவ ஆணையம் அறிவித்துள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் பலியானவர்களின் எண்ணிக்கை 788 உயர்ந்துள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினர் நேற்று மேற்கொண்ட சோதனையின் போது நக்சல் தீவிரவாதிகளின் மறைவிடம் கண்டுபிடிக்கப்பட்டு அங்கிருந்து ஏராளமான வெடிமருந்துகளை பறிமுதல் செய்தனர். சென்னையிலிருந்து நேற்று 166 பயணிகளுடன் அந்தமான் சென்ற தனியார் நிறுவன விமானம் அங்கு மோசமான வானிலை காரணமாக தரையிறங்க முடியாமல் மீண்டும் சென்னைக்கே திரும்பியது. தாம்பரத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் வாராந்திர 14 சிறப்பு ரயில்களின் சேவை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆவணி திருவிழா இன்று அதிகாலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 94 ரன் வித்தியாசத்தில் தாய்லாந்தை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் 11:03 ஆயிற்றுக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்பது. நான் உங்கள் ஆர்ஜே மோகன்ராஜ் பழனி. இன்னைக்கு நாம எதை பத்தி பேச போறோம், நீங்க எதை பத்தி பேச போறீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஒரு கற்பனையான கேள்வியை தான் உங்ககிட்ட நான் கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு மட்டும் இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான். அந்த 24 மணி நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் நம்முடைய வாழ்க்கையோட முன்னேற்றம் இருக்கு. ஆனால் உங்களுக்கு ஒருவேளை கற்பனையாக 25 மணி நேரம் கிடைச்சா, அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த 1 மணி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இதுதான் கேள்வி. அந்த 1 மணி நேரத்தை நீங்கள் எப்படியெல்லாம் பயன்படுத்துவீங்க அப்படிங்கிறத 0442986003800425205254 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசலாம், சொல்லலாம். முதல் நேயர் வணக்கம். ஹலோ,
1: வணக்கம்.
0: சொல்லுங்கள், யாருங்கன்னு பேசுகிறீங்க சார்?
1: குயில் கோபி.
0: சொல்லுங்கள் சார். சார், நீங்க உங்களுக்கு 1 மணி நேரம் உங்க லைஃப்ல எக்ஸ்ட்ரா கிடைச்சா ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவீங்க?
1: இசையை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கலாம்.
0: சூப்பர் சார்.
1: தெரியும் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கலாம் வாய்ப்பு.
0: ஓகே.

0: ஓகே ஓகே, இசையை பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுப்பீங்க. நன்றி சார். அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க சார். உங்களுக்கு 25 மணி நேரம் ஒரு நாளைக்கு கிடைச்சதுன்னா அந்த ஒரு மணி நேரம் என்ன சார் பண்ணுவீங்க?
1: இந்த ஒரு மணி நேரம் உங்களை மாதிரி கோகிராமில் கலந்துக்கிறதுக்கு லைனை பிடிப்போம் சார்.
0: லைனை பிடிப்பீங்க? ஓகே ஓகே ஓகே,
1: ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் எல்லாம், அதனால தான் சொல்கிறேன்.
0: ஓகே நன்றி சார். அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ வணக்கம், லைன்ல இருக்கிறீங்க, பேசலாம்.
2: வணக்கம் வணக்கம், மோகன் ராஜ் பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலீல் அகமது பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
2: ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ரெஸ்ட் அந்த நல்லா தூங்குவோம் சார். ஏன்னா 8 மணி நேரம் தூங்குறேன், பத்த மாட்டுது. காலையில அதிகாலையில ரொம்ப ஆனந்தமா தூக்கம் வருது, எழுந்துக்க முடிய மாட்டுது. ஒரு மணி நேரம் கேப் கிடைச்சிருந்தா நல்லா தூங்கலான்னு இருக்கேன்.
0: நல்லா தூங்குவீங்க, ஆனா இந்த பதில நான் எதிர்பார்த்தேன் சார். நன்றி சார், நன்றி
2: நன்றி சார்.
0: அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: சொல்லுங்க, யாருங்கிட்ட பேசுறீங்கம்மா? நல்லா இருக்கிறமா, நீங்க நல்லா இருக்கீங்களா? சரிம்மா, ஒரு மணி நேரம் டெய்லி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மணி நேரம் கிடைச்சா என்னமா பண்ணுவீங்க? அதாவது 24 மணி நேரம் தான் டைம், ஆனா ஒரு மணி நேரம் உங்களுக்கு மட்டும் தனியா கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ்ட்ரா அந்த எக்ஸ்ட்ரா டைம்ல என்ன பண்ணுவீங்க?
4: சொல்லுங்க,
0: யாருங்க பேசுறீங்க?
4: திருப்பத்தூர் விமக்கலம் சிவகுமார்.
0: சொல்லுங்க சிவகுமார் சார்.
4: ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், அதுல ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா நமக்கு கிடைக்குதுன்னு
0: 25 மணி நேரமா?
4: 25 மணி நேரம் ஆக்கிடும். அப்ப நான் என்ன பண்ணுவேன், ஒரு மணி நேரம் புதுசா நம்ம எஃப்எம் ரேடியோல புது நிகழ்ச்சி ஒன்று அப்போ வரேன் இல்லையா, அது கேட்டு ரொம்ப சந்தோஷப்படும் சார்.
0: ஓஹோ, அப்போ அந்த ஒரு மணி நேரத்தை நீங்க எஃப்எம்காக தான் கொடுப்பீங்க? சூப்பர்.
4: ஆமா ஆமா, அந்த ஒரு மணி நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணாக்கா ஒரு புது நிகழ்ச்சி இப்போ இப்ப இருக்கிறதோட புதுசா ஒன்று கேட்கலாம்.
0: சரி, நீங்க எஃப்எம் கொடுக்கறது ஓகே, உங்களுக்காகவும் அதுதானா, வேற ஏதாச்சும் நீங்க பண்ணிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவீங்களா? எஃப்எம் கேட்கறத விட்டுருங்க, வேற ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு என்ன பண்ணுவீங்க?
4: வேற வாய்ப்பா? எக்ஸ்ட்ரா கொஞ்சம் 8 மணி நேரத்துல கொஞ்சம் 3 மணி நேரம் தூங்கலாம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும்
0: தூங்கலாம். ஓகே ஓகே, புரிஞ்சுக்க முடியுது சார். தூங்கலாம், கொஞ்சம் நிம்மதியா நம்ம தூங்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க, நல்ல விஷயம்.
4: ஆமா ஆமா,
0: நன்றி. இந்த மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன், குறிப்பாக உங்களுக்கு மட்டும் ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க, 24 மணி நேரத்தோடு சேர்ந்து 25 மணி நேரமாக உங்களுக்கு கிடைக்கிது ஒரு கற்பனையாக அப்படின்னா, அந்த ஒரு மணி நேரத்தை என்ன பண்ணுவீங்க, எப்படியெல்லாம் நீங்கள் உங்களுக்கு பயனுள்ள வகையிலையோ இல்லை உங்களுக்கு நிம்மதியான வகையிலையோ அதை எப்படியெல்லாம் செலவு பண்ணுவீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். 0442986003800442952054 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசலாம். சூப்பரான பாடல்களும் காத்துட்ருக்கு. முதல் பாடலை நாம் கேட்டு ரசிக்க போகிறது ஏஆர் ரஹ்மான், ஜோனிட்டா காந்தி அவங்களுடைய குரலில், மணிரத்னம் ஏஆர் ரஹ்மான் அவருடைய வரிகளில், ஏஆர் ரஹ்மான் இசையில் வந்துட்டே இருக்குது, கேட்டு ரசிக்கலாம்.

0: நேரம் 11:11 ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் நான் கேட்டுட்ருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு மட்டும் ஒரு நாளைக்கு 25 மணி நேரம் கிடைச்சா அந்த கூடுதலாக இருக்கிற 1 மணி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இது ஒரு கற்பனையான கேள்வி. அந்த 1 மணி நேரத்தை எப்படியெல்லாம் நீங்கள் பயன்படுத்திப்பீங்க, இல்லைன்னா அந்த 1 மணி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஷேர் பண்ணலாம். 0442986-0038 0442-9520554 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசலாம். உங்களுக்கு மட்டும் அந்த 1 மணி நேரத்தை எக்ஸ்ட்ரா கிடைச்சது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வணக்கம், சொல்லுங்கம்மா.
1: பயன்படுத்திப்பீங்க.
0: நன்றிமா. அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ,
2: திருத்தன்குடி கோபுரத்தினம்.
0: சொல்லுங்க சார், நீங்க அந்த 1 மணி நேரம் உங்க லைஃப்ல எக்ஸ்ட்ரா கிடைச்சா, ஒவ்வொரு நாளும் கிடைச்சா என்ன
2: பண்ணுவீங்க?
0: விவசாயத்துக்கு அதை பயன்படுத்திப்பீங்க அந்த 1 மணி நேரத்தை. சூப்பர் சார். இந்த மாதிரி எப்படி எல்லாம் நீங்க அந்த கூடுதலா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கிடைக்குது அப்படின்னா, நேரம் தான் நம்மளுக்கு இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்ன்றப்போ, ஆனால் 1 மணி நேரத்தை உங்களுக்கு தூக்கி கொடுத்துருங்க எக்ஸ்ட்ரா. 24 மணி நேரம் இல்லை உங்களுக்கு, இனிமேல் 25 மணி நேரம் அப்படின்னா அது என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படிங்கிறத பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். 0442986-0038 0442950054 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசலாம். அடுத்ததாக நாம் கேட்க போகிற ஒரு பாடல் சோனு நிகம் ஹரிணி அவங்களுடைய குரலில், வைரமுத்து நரிகள் யார் ரஹ்மான் இசையில் வந்துட்டு இருக்கு. ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம்.

0: இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் இப்போ 11:20 ஆயிட்ருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. எதை பற்றி நாம் பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு கற்பனையான கேள்வி உங்களுக்கு மட்டும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துக்கு பதிலாக 25 மணி நேரம் கிடைக்குதுன்னா, எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த 1 மணி நேரம் என்ன பண்ணுவீங்க, எப்படி செலவழிப்பீங்க அப்படிங்கிறத பற்றி தான் உங்களுடைய அந்த கற்பனையான பதில்களை 0442986-00038 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். இன்னொரு தொலைபேசி 0442952054 இதுக்கும் கால் பண்ணலாம். அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ,
1: வணக்கம் சார்.
0: சொல்லுங்க, யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: நீங்க
0: அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம், நான் சென்னையிலிருந்து பழக்கடை சாமோதரன் பேசுறேன். என்னுடைய அனைத்து சகோதர சகோதரருக்கும் இனிய காலை வணக்கம்.
0: காலை வணக்கம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: அருமையா இருக்க. என்னோட சகோதரர் எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறேன். சரி, எக்ஸ்ட்ரா கிடைக்கிற 1 மணி நேரத்துல ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவீங்க சார்?
2: பாத்தீங்கன்னாக்கா சார் பேசக்கூடாது, சகோதரர்
0: சொல்லுங்க. சகோதரர்
2: பாத்தீங்கன்னாக்கா, இப்ப நான் முதியோர் இல்லம், இந்த மரங்களுக்கு எல்லாம் போனாக்கா பாட்டில தண்ணி எடுத்துட்டு அத தண்ணி வச்சு ஓட்ட போட்டு கயிறு போட்டு
0: கட்டிடுவேன்.
2: எனக்கு எக்ஸ்ட்ரா நேரம் கிடைக்குதுன்னாக்கா நான் இந்த வீதியில உட்காந்து இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தண்ணி கொடுப்பேன். எங்கிட்ட காசு கொடுப்பாங்க, ஒரு 2000 ரூபாய் முதியோர் ஏன்னா வாங்கி கொடுங்க. நானும் பாதி முதியோர் எழுத்து வாங்கி கொடுத்துட்டு அந்த வீட்டுல சாப்பிட முடியாம இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சுற்றுல இன்னும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் சொல்லு, அதை நான் இன்னும் பண்ணுவேன். இந்த மரத்துக்கு தண்ணி கட்டுவேன். அப்ப அந்த மரம் என்ன நினைக்கும், உன்னால எனக்கு சொட்டு சொட்டு தண்ணி கிடைக்குது, உனக்கு 1 மணி நேரம் கூட கிடைச்சிருக்குதுனால இன்னும் சில மரத்துக்கு என்னால கட்ட முடியுது, நீயும் பிழைக்கணும் இல்லையா, அதனால அப்படின்னு சொல்லி உனக்கு ஆயுசு நான் அதிகமா கொடுக்குறேன். ஏன் நான் கேப் மனசுக்குள்ளே, என்ன போல எவ்வளவு மரங்கள் இருக்கு தண்ணி இல்லாம, அவங்களுக்கு நீ உதவலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த மரம் சொல்லும் என் மனசுல பேசுவேன். இந்த 1 மணி நேரம் கடிச்சாக்கா நான் அது செய்வேன். என்னுடைய கருத்து. நன்றி நன்றி
0: நன்றி சார். சமூக சேவை செய்வீங்க. நன்றி சார். அடுத்த நேயர் நம்ம யாருன்னு பாக்கலாம். நீங்களும் கால் பண்ண நினைச்சீங்கன்னா போன எடுங்க, 0442986-00038 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். இன்னொரு நம்பர் 0442952054. அந்த எக்ஸ்ட்ரா கிடைக்கிற 1 மணி நேரத்துல நான் நல்லா தூங்குவேன்னு சொன்னாங்க சில பேர். நான் வந்து புக்ஸ் படிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்ததாக சார் வந்து நான் வந்து சமூக சேவை செய்வேன், மரத்துக்கு தண்ணி ஊற்றுவேன், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு எல்லாம் சொன்னார். நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அடுத்த நேயர் வணக்கம். சொல்லுங்க சொல்லுங்கம்மா, யாருங்க பேசுறீங்க?
3: வணக்கம் சார்.
0: சொல்லுங்க, கேட்குதா? நான் பேசுறது எனக்கே கேட்குது. நம்ம ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணிட்டு ஃபோனில் கான்சன்ட்ரேட் பண்ணி பேசுங்கம்மா. சொல்லுங்க.
3: ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு
0: அர்ப்பணிப்பீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம்ல. அழகுமா, நன்றிமா, தேங்க்ஸ்மா.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங், ஜிஆர்டி.

0: நேரம் 11:30 ஆயிட்டிருக்கு. கார்த்திக் அவருடைய குரலில் நான் முத்துக்குமார் வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் 7 Rainbow காலனி திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடலை நாம் கேட்டோம். குறிப்பாக நாம் என்ன பேசிகிட்ருக்குறோம் உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு மட்டும் கற்பனையாக ஒரு 24 மணி நேரத்துக்கு பதிலாக ஒரு நாளைக்கு 25 மணி நேரம் கிடச்சா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற 1 மணி நேரத்தை எப்படியெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்க, என்ன பண்ணுங்கன்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் சொல்லிட்டுருக்கீங்க, நான் தூங்குவேன் அப்படின்னு சொன்னாங்க, நான் வந்து புக் படிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் சொல்லலாம். வணக்கம் அடுத்த நேயர்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்கள், யார் அங்கேருந்து பேசுகிறீங்க?
1: ரெண்டு விஷயம் ஒண்ணு வந்து பீச்சுக்கு போயிட்டு உட்காந்து இருக்கணும், ஹோட்டல்ல போய் வேணுங்கிறத ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு வரணும். இது அந்த எக்ஸ்ட்ராவா டைம் கிடைச்சா, ஏன்னா அந்த இருக்கிற டைம் பத்தல, யாரும் அழைச்சிக்கிட்டும் போக மாட்டேங்கிறாங்க, அவங்கவுங்க வேலைதான் அவங்களுக்கு முக்கியமா இருக்குது. இன்னொன்னு வந்து குழந்தைங்களோட ஜாலியா விளையாடுவேன்.
0: சரி, ஏன் பீச்சுக்கு போறோம், இதெல்லாம் உங்களுக்கு அதுல என்ன கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க?
1: ஒரு மன அமைதி, அந்த இயற்கை வந்து இயற்கையை ரசிக்கிற ஒரு மனநிலை நம்மளுக்கு வந்துருது. என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு அது இருக்குது, இயற்கையை ரொம்ப ரசிப்பேன். அது மாதிரியான ஒரு மன நிறைவா இருக்கும். அந்த நம்ம எதையுமே இந்த நம்ம கோயிலுக்கு போறதுல இருக்கிற ஒரு ஆன்மீகத்துல ஈடுபடும் பொழுது நம்மளை மீறி அதை எப்படி நான் சொல்றதுன்னு தெரியல, அந்த ஒரு இது உச்சகட்டத்துக்கு போயிடுவேன்.
0: இயற்கையை பார்த்தா கூட
1: அந்த மாதிரி அந்த அந்த கடலும் வானமும் அந்த அதெல்லாம் எப்படி ரசிக்கிற ஒரு மனநிலை உள்ளவங்களுக்கு தான் சார் அது நல்லா இருக்கும். அது என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப அது பிடிக்கும்.
0: ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. அந்த 1 மணி நேரத்தை குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, இந்த இயற்கையை ரசிப்பீங்க, உங்களுக்கான நேரமா அதை மாத்திப்பீங்க அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப அழகா இருந்தது. எப்ப கிடைக்க போகுது அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கீங்க. ஓகே, சூப்பர்மா.
1: கிடைக்க மாட்டேங்குது. நானும் வந்து எவ்வளவோ ட்ரை பண்றேன், வீட்டுக்கு போயிருக்காம நாளமேட்டு வா போயிட்டு வாங்க வாங்க வீட்டுக்கு வாங்கன்னு அழைச்சிட்டு வந்துருவாங்க எல்லாம். அத வந்து அந்த உட்கார்ந்து நம்ம ஃப்ரீயா நம்ம மட்டும் நம்மளுக்கதான் நம்மளுக்கு பிடிச்ச ஃப்ரெண்டுங்க, நம்ம மனச புரிஞ்சு படிச்சவங்களா இருக்கணும். அத மாதிரி உள்ளவங்களோட போய் ஆசத்தி அந்த 1 மணி நேரம் உட்கார்ந்துருந்துட்டு வரணும்.
0: சூப்பர்மா, உங்களுடைய ரசிக்கிறத அந்த அந்த ரசிக்கிற அந்த ரசிப்பு தன்மைய நான் ரசிக்கிறேம்மா. நன்றிமா,
1: ரொம்ப ரொம்ப தேங்க்யூமா.
0: இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கிடைச்சா என்னெல்லாம் பண்ணுவீங்க, இந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸா இருக்கிறதுக்கு, இந்த உலக ரசிக்கிறதுக்கு, இந்த மாதிரி வேற எப்படி எல்லாம் நீங்க பண்ணுவீங்க அப்படிங்கிறத பத்தி ஷேர் பண்ணிக்கலாம். அடுத்த நேயர் வணக்கம். ஓகே, நீங்களும் கால் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 0442986003 0442952054 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் சார்.
0: சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
2: நல்லா
0: இருக்கேன் சார், சொல்லுங்க.
2: அதாவது அந்த 1 மணி நேரம் ஸ்டே பண்றதுதானே சார்?
0: ஆமா ஆமா ஆமா.
2: அத வந்து வானொலி கேட்பேன், சில டைம்ல துணிங்களை துணி துவச்சி பண்றதுனால காயப்படுவேன் சில வேலை, ஆனா வேலை போட்டுட்டே இருப்பேன், ஏதாவது வேலை பண்ணிட்டே இருப்பேன் சார்.
0: எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம் கிடைச்சாலும் நீங்க அதுல வேலைதான் செய்வீங்களா?
2: ஆமா சார், வேலையை கிடைக்கிறதுக்கே வாய்ப்பு கிடைமாட்டே சார்.
0: சரி, வேலையை தாண்டி வேற ஏதாச்சும் உங்களுக்குன்னு செஞ்சுக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? இப்படி கேக்குறேன்
2: நான். எங்களுக்கும் தெரிஞ்சுனா கோவிலுக்கு போவேன்.
0: கோவிலுக்கு போவீங்க, சூப்பர்.
2: ஆமா, குளிச்சுட்டு கோவிலுக்கு போவேன். அப்புறம் எங்கனா வெளியில போனோம்னா, டூர் ஊருக்கு போனோம், வெளியில போனோம்னா பசங்களோட போவேன், ஃபேமிலியோட. ஃப்ரீயா இருக்கும்போது கோவிலுக்கு எல்லாம் போவேன் சார்.
0: கோவிலுக்கு போவீங்க, சூப்பர் சூப்பர். இந்த மாதிரி தான் கேட்டுட்டு இருக்கோம். அதாவது நீங்க

0: உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மணி நேரம் கிடைச்சா அதை எப்படி எல்லாம் பயன்படுத்திப்பீங்க ஒரு நாளைக்கு? வணக்கம் அடுத்த நேயர்.
1: வணக்கம் சார், கிழக்கு தமிழ் ராஜசேகர் சார்.
0: சொல்லுங்க சார்.
1: ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா கொடுத்தா என்ன பண்ணுன்னு கேக்குறீங்களா?
0: ஆமா ஆமா ஆமாங்க சார்.
1: எவ்வளவு பேருக்கு திருக்குறள் சொல்லிக் கொடுக்க முடியுமோ அதை சொல்லிக் கொடுப்பேன் சார்.
0: உங்க ஒரு மணி நேரத்தை மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுனால நீங்க பயன்படுத்திப்பீங்க?
1: புக்கா கொடுத்துருவோம் கையில.
0: ஓகே ஓகே ஓகே, நன்றிங்க சார். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடலை நாம் கேட்க போகிறோம். ஹரிஹரன் சாதனா சர்க்கம் அவங்களுடைய குரலில், வைரமுத்துவின் வரிகளில் ஆர் ரஹ்மான் இசையில் வந்துட்டே இருக்கு. மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம்.

0: நேரம் 11:41 ஆயிற்றுக்கு. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் உங்களுக்கு மட்டும் கற்பனையா ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துக்கு பதிலாக 25 மணி நேரம் கிடைச்சா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற 1 மணி நேரத்தை எப்படி செலவு பண்ணுவீங்க? உங்க கூட நான் பேசிட்டு இருக்கிறேன் ஆர்ஜே மோகன்ராஜ் பழனி. நீங்களும் கால் பண்ணி பேசணும்னு நினைச்சிங்கன்னா 0442986008 0442952055 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ,
0: சொல்லுங்க, யாருங்கன்னு பேசுறீங்க சார்?
1: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த எக்ஸ்ட்ரா 1 மணி நேரத்துல?
1: அந்த 1 மணி நேரத்துல எனக்கு இயற்கை காட்சிகள் அப்படிங்கறத ரசிக்கிறதுக்கு செலவிடுவேன்.
0: ஓகே,
1: ரொம்ப பிடிக்கும். ஒரு 1/2 மணி நேரம் நம்மள சுத்தி இருக்கக்கூடிய தாவரங்கள் தோட்டம் அதை பராமரிக்கிறது, அதே மாதிரி பறவைகள் சூப்பரா வானத்துல பறக்கிறது, குருவிகள் அழகா உட்கார்றத ரசிக்கிறது, அணிலாம் இருக்கும் அழகா உட்கார்ந்து சாப்பிடும் அந்த ரசிக்கிறது, காகம் இது மாதிரி பறவைகள் அந்த இயற்கையோட ரசிப்பேன். சில ஞாயிற்றுக்கிழமைகள்ல அப்படி பொழுது அப்படிங்கறது போகுவா ஒரு 1/2 மணி நேரம் அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்.
0: ஓகே, ஓகே,
1: அது பண்ணுவேன். ரெண்டாவது, எனக்கு புத்தகங்கள் அப்படிங்கிற விஷயம் வாசிப்பது அப்படிங்கறது ரொம்ப பிடிக்கும். நீதி கதை புத்தகங்கள் இருக்கு இல்லையா, அந்த புத்தகங்களை வாசிச்சு அந்த கதையை தெரிஞ்சுக்கிட்டு அது குழந்தைகளுக்கு சொல்லணும் அப்படின்ட்டு நான் ரொம்ப விருப்பப்படுவேன்.
0: ஏன்னா
1: நீதி கதைகள் சொல்லும் பொழுது ஒரு பெரிய மாற்றம் விதைக்கப்படுகிறது
0: குழந்தைகளுடைய
1: எண்ணங்கள் அப்படின்ட்டு, அதையும் நான் செலவிடுவேன் சார்.
0: நன்றி சார். அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க, லைன்ல இருக்கீங்க? ஹலோ வணக்கம், ஹலோ
2: வணக்கம்,
0: சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்கப்பா?
2: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க சார், நீங்க என்ன சார் பண்ணுவீங்க எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம் கழிச்சா ஒரு நாளைக்கு?
2: சார், எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம் கழிச்சா என்ன பண்ணுவேன் தெரியுமா? நான் வந்து என்னடா நிறைய
0: பாடல் கேப்பீங்க, அது எழுதுவீங்க. சூப்பர் சார், நன்றி சார்.
2: வரிகளை வந்து எழுதி பாப்போம் சார்.
0: ஓகே, அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ
3: வணக்கம்,
0: சொல்லுங்கம்மா, யாருங்க இருந்து பேசுறீங்கம்மா?
3: கவிதைகள் எழுதுவீங்க கவிதை பாட்டு, நான் இங்கே சுற்றி நேரம் திரும்புவது வீடு, இறைவனை என் நேரமும் நாடு,
0: ஓகே ஓகே,
3: வாடிமிடம் காடு, போட்டு நமக்குள் போட்டுக் கொள்ள வேண்டும் எல்லை கோடு, நன்றி போல தேங்காமல் ஓடு, தினமும் படித்திருக்கிறோம் ஏடு, செல்வத்தில் சிறந்தது மாடு,
0: நன்றி மாநாக
3: பாடு அப்படின்னு இந்த மாதிரி கவிதைகள் எழுதி.
0: நன்றிமா, நிறைய நேயர்கள் காத்துட்டு இருக்காங்க, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம்,
0: சொல்லுங்க சார், யாருங்க இருந்து பேசுறீங்க?
4: சத்யநாராயணன் கோயம்புத்தூர் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
4: நன்றி சார். அடுத்த நேயர்
0: வணக்கம்.
5: சார்,
0: சொல்லுங்க. ஆனந்த் சார், நீங்க

0: பண்ணுவீங்க அந்த ஒரு மணி நேரத்தை?
1: தாவரங்களை வச்சுப்பேன் சார், எங்க வீட்டுல செடியெல்லாம் நிறைய இருக்கு, அதுக்கு தண்ணி ஊத்திட்டு அதை பார்த்துட்டு ரசிச்சுட்டு இயற்கை காத்து வாங்கிட்டு இருப்பாங்க சார்.
0: ஓகே ஓகே ஓகே,
1: பறவைகள்லாம் பார்த்து ரசிப்பேன் சார்.
0: ஓகேங்க சார், நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம், யாருங்கிட்ட பேசுறீங்க? ஹலோ வணக்கம்
2: சார்,
0: சொல்லுங்க, யாருங்கிட்ட பேசுறீங்க? வெங்கடேஷ். நீங்க உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மணி நேரம் ஒரு நாளைக்கு கேட்டா என்ன பண்ணுவீங்க? எக்ஸ்ட்ரா 24 மணி நேரத்தை தாண்டி சொல்லுங்க சார். பாட்டு கேட்டுனே வேலை செய்வீங்க? அப்பவும் வேலை தான் செய்வீங்க. அடுத்து வர நேயர்கள் வந்து ரேடியோல பாட்டு கேட்கறத தவிர்த்து வேற என்ன பண்ணுவீங்க அதை சொல்லுங்க. ஹலோ வணக்கம், ஹலோ ஹலோ, லைன்ல இருக்கிறீங்க, பேசலாம். வணக்கம், யாருங்கிட்ட பேசுறீங்க? ஹலோ
3: ஹலோ,
0: சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: சைதாபேட்ல முருகன் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மணி நேரம் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க நீங்க?
4: சார், கிடைக்கிற 24 மணி நேரத்திலே நான் ஒண்ணுமே பண்றது இல்லை சார். நான் உங்களை கேள்வி கேட்கறேன், நீங்க என்ன பண்ணுவீங்க ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா?
0: எக்ஸ்ட்ரா ஒரு மணி நேரம் கிடைச்சா நல்லா தூங்குவேன். இல்ல, பசங்களை நிறைய பேர் பார்க்கணும் அப்படின்னு வர சொல்லிட்டு இருக்கானுங்க, அதனால பசங்களை பார்ப்பேன். அதாவது ஃப்ரெண்ட்ஸை வந்து மீட் பண்ணோம் மீட் பண்ணோம்னு ரொம்ப நாளா நான் ஏங்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நிறைய இடங்களுக்கு நான் போறதில்ல, அதனால கிடைக்கிற கேப்ல அது மாதிரி போயிட்டு வந்துடுவேன். நன்றி, நன்றி கால் பண்ணதுக்கு, ரொம்ப நன்றி. நானும் தமிழ்நாடு தான். ஹலோ வணக்கம், அடுத்த நேயர் நிகழ்ச்சியில். அடுத்ததான் நம்ம ஒரு பாடலை கேட்டு ரசிக்க போறோம். மிதாலி அவங்களுடைய குரலில், வலையின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் வந்துட்டு இருக்கு. தளபதி திரைப்படத்திலிருந்து நீங்கள் கேட்டுட்ருக்கு எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே செம்மதூளே.

0: நேரம் 11:49 ஆயிட்டுருக்கு. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. எக்ஸ்ட்ரா 24 மணி நேரத்தை தாண்டி 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கற்பனையாக கிடச்சா என்ன பண்ணுவீங்க? வணக்கம், அடுத்த நேயர். சொல்லுங்கள் சார், யாருங்கிருந்து பேசுகிறீங்க?
1: ராஜேஷ்
0: சார், நீங்கள் என்ன பண்ணுவீங்க 25 மணி நேரம் ஒரு நாளைக்கு கிடச்சதுன்னா? அடுத்த நேயர், ஓகே சார். அடுத்த நேயர் வணக்கம், ஹலோ சொல்லுங்க.

0: சொல்லுங்க, யார் எங்கிட்ட பேசுறீங்க?
1: ஹலோ
0: ஹலோ வணக்கம். ஹலோ

இன்னைக்கு நிகழ்ச்சியில் நிறைய பேர் கலந்துக்கிட்டு நீங்கள் அந்த ஒரு மணி நேரம் உங்களுக்கு கற்பனையாக கிடைச்சா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நிறைய பேர் தூங்குவீங்கன்னு சொன்னீங்க, இயற்கையை ரசிப்பீங்க, இல்லை மற்றவங்களுக்கு சேவை செய்வீங்க அப்படின்னு சொன்னீங்க, மற்றவங்களுக்காக உதவுறதுக்காக இல்லை திருக்குறள் சொல்லி கொடுக்கறதுக்காக செய்வேன், ஃப்ரெண்ட்ஸோடு செலவு பண்ண அப்படின்னு சொன்னீங்க. நிச்சயமாக 24 மணி நேரத்தை தாண்டி 25 மணி நேரம் தான் அதை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு இருக்கிற அந்த நேரத்தை, அந்த 24 மணி நேரத்தை தூங்குறதுக்கும் வேலைக்காகவும் நம்ம ஃபேமிலிக்காகவும் பிரிச்சுட்டு நமக்காகவும் அந்த ஒரு மணி நேரத்தை நாம் செலவு பண்ணலாம். குறிப்பாக நம்ம அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம நேரத்தை எப்படி கையாள்கிறோம் அதை வச்சு நம்மளுடைய முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி வார்த்தைகளை எப்படி நாம் கையாள்கிறோம், நல்ல வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து வார்த்தைகளை சரியாக கையாளணும் அப்படின்னா உறவுகள் நீடிக்கும். கசப்பான வார்த்தைகளை பேசாமல் இருந்தோம்னா உறவுகள் நீடிக்கும். பணத்தை சரியாக கையாண்டோம் அப்படின்னா நிச்சயமாக நாம் அடுத்தடுத்த முன்னேற்றம் நம்ம வாழ்க்கையில், பொருளாதார ரீதியாக பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு பணத்தை சரியாக கையாளணும், நல்லா சம்பாதிக்கணும், அதை சரியாக செலவு பண்ணுறதுக்கு அந்த கையாளுற விஷயத்தை தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக ஒரு மனநிறைவான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட எல்லா நேயர்களுக்கும் நன்றி. இன்றைக்கி நிகழ்ச்சியில் பேசின எல்லா நேயர்களுக்கும், கேட்டு ரசித்த எல்லா நேயர்களுக்கும் நன்றி. நிகழ்ச்சி நிறைவு பாடலாக நாம் கேட்டு ரசிக்க போகிறது. எஸ்பி பாலசுப்ரமணியம் சுவர்ணலதா உங்களுடைய குரலில் இளையராஜாவின் இசையில் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு ரசிக்கலாம். பாடல்களை உங்களுக்காக ப்ளே பண்ணிட்டுருக்கிறேன். நான் உங்கள் ஆர்ஜி மோகன்ராஜ் பழனி. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே செம்மதூளே.

0: நேரம் 12 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கண்ட் பல்கலைக்கழக மாணவர்களிடையே தமிழ் கலாச்சாரம் மீதான ஆர்வம் அதிகரித்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா, சீனா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் இடம்பெற்றுள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாடு இன்று கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷ்கேக்கில் தொடங்குகிறது. குடியரசுத் தலைவரின் மெய்காவல் படை வீரர்கள் மாற்றத்தையொட்டி இன்று வண்ணமிகு அணிவகுப்பு நடைபெற்றது. முன்னாள் குடியரசுத் தலைவர் பாரத் ரத்னா டாக்டர் பிரணாப் முகர்ஜியின் நினைவு தினத்தையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். ஹோர்மூஸ் நீரிணை பகுதியில் லடாக் தீவில் அமைந்துள்ள ஈரானிய ராணுவ நிலைகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது.

0: ராணுவ நிலைகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தில் பொதுமக்களின் குறைகளுக்கு விரைந்து தீர்வு காண்பதை உறுதி செய்யும் வகையில் அரசு அலுவலகங்களில் வாரந்தோறும் செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் பொதுமக்கள் குறைதீர்வு நிகழ்ச்சி நடத்த அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. தமிழகத்தில் பால் உற்பத்தியாளர்களிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் பாலுக்கு லிட்டருக்கு மேலும் 3 ரூபாய் உயர்த்தி 44 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். நேபாள வெள்ளப்பெருக்கில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தவேகா அரசு பொறுப்பேற்ற பிறகு ஊழல் முறைகேடுகள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ தெரிவித்துள்ளார். கைலாஷ் மான்சரோவர் யாத்திரையை முடித்துவிட்டு சீனாவிலிருந்து நேபாளத்திற்குள் நுழைய காத்திருந்த தமிழகத்தைச் சேர்ந்த 40 பேர் குறித்த தகவல் இன்னும் கிடைக்கவில்லை என்று அவர்களை அழைத்துச் சென்ற சுற்றுலா நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 90.92 அடியாக உயர்ந்துள்ளது. அணைக்கு வினாடிக்கு 10455 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் முதல் முறையாக நடப்பு கொள்முதல் பருவத்தில் 12.46 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் மருத்துவம் பயின்றோர் தகுதிச் சான்றிதழ் பெறுவதற்கு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தேசிய மருத்துவ ஆணையம் அறிவித்துள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் பலியானவர்களின் எண்ணிக்கை 788ஆக உயர்ந்துள்ளது. நேபாள வெள்ளப்பெருக்கில் உயிரிழந்த இந்தியர்களை அடையாளம் காண அந்நாட்டின் சுகாதாரத்துறையினருக்கு உதவ இந்திய தடய அறிவியல் நிபுணர்கள் காத்மாண்டு சென்றுள்ளனர். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 94 ரன் வித்தியாசத்தில் தாய்லாந்தை வென்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று சிரியாவை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:02. இனி தொடர்வது
2: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அறிந்து கொள்வோம். பிரதம மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா திட்டம் குறித்து அடிப்படையில் இத்திட்டம் ஒரு காப்பீடு திட்டமாகும். மத்திய நிதி அமைச்சகத்தால் 2015 முதல் அமல்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தின் குறிக்கோள்கள் காப்பீட்டின் தாக்கத்தை அதிகப்படுத்துவது, விபத்தினால் ஏற்படும் இறப்பில் இருந்து காப்பீடு அளித்தல், தேசிய குற்ற ஆவண தரவுகளின்படி வருடத்திற்கு 1.5 லட்சம் பேர் விபத்தினால் உயிரிழக்கின்றனர். சாமானிய மக்களை, நலிவுற்ற மக்களை காப்பது அரசின் கடமையாகும். காப்பீடு என்றாலே வருடத்திற்கு சில ஆயிரங்களை வைக்க வேண்டி வரும் என்று அஞ்சி அடித்தட்டு மக்கள் காப்பீடு பற்றி யோசிப்பதில்லை. 18 முதல் 70 வயதுடைய இந்திய குடிமக்கள் இந்த காப்பீடை பெறலாம். பயனாளர்கள் சேமிப்பு வங்கி கணக்கு வைத்திருத்தல் வேண்டும். காப்பீடு சந்தா வருடத்திற்கு ஒரு நபருக்கு 12 ரூபாய் மட்டுமே. ஆனால் ஒவ்வொரு வருடமும் புதுப்பித்தல் அவசியம். தானியங்கி புதுப்பித்தல் வசதியும் உண்டு. புதுப்பித்தலுக்கான கடைசி நாள் ஒவ்வொரு வருடமும் 31 மே. விபத்தினால் மரணம் ஏற்பட்டால் 2 லட்சம் வழங்கப்படும். நிரந்தர முழு அளவிலான உடல் இயலாமை ஏற்பட்டால் 2 லட்சம் கிடைக்கும். பகுதி உடல் இயலாமை ஏற்பட்டால் 1 லட்சம் வழங்கப்படும். காப்பீட்டை பொதுத்துறை காப்பீடு நிறுவனங்கள் மூலம் பெறலாம். முக்கியமாக எந்த நேரத்திலும் இந்த காப்பீட்டு திட்டத்திலிருந்து வெளிவரலாம் மற்றும் எதிர்காலத்தில் மீண்டும் சேரலாம். இத்திட்டத்தில் சேர மருத்துவ சோதனை அவசியமில்லை. எவ்வகையான விபத்துகளை இக்காப்பீட்டு திட்டத்தின் மூலம் எதிர்கொள்ளலாம் என்று பார்க்கலாம். இறப்பு, சாலை, ரயில், கப்பல், விமானம், கொலை, நிலநடுக்கம், வெள்ளம், பாம்பு கடி, மரத்திலிருந்து கீழே விழுதல் போன்றவை. ஆனால் தற்கொலை மூலம் ஏற்படும் இறப்பு இக்காப்பீட்டு திட்டத்தின் கீழ் வராது. எதிர்பாராத விதமாக ஏற்படும் விபத்துகள் நம் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குவதுடன் நம்மை சார்ந்தவர்களுக்கும் துன்பத்தை ஏற்படுத்தும். அதை எதிர்கொள்ள பொருட்செல்வம் இல்லாமல் கையெறு நிலைக்கு அடித்தட்டு மக்கள் தள்ளப்படுவதை தவிர்க்க பாரத பிரதமர் இத்திட்டத்தை கொண்டு வந்துள்ளார். உடனடியாக அருகிலுள்ள பொதுத்துறை வங்கியை அணுகி இக்காப்பீட்டை பெறுங்கள். இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அறிந்து கொண்டோம் பிரதம மந்திரியின் சுரக்ஷா பீமா யோஜனா திட்டம் குறித்து.

குட் குட் குட் குட் ஆஃப்டர்நூன் மக்களே, நேரம் 12:07 ஆயிட்டு இருக்கு. சென்னை எஃப்எம் 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே. ஸ்நேகிதிகளுக்கு ஹாய் சொல்லி நிகழ்ச்சியில் உங்களோட சேர்ந்து பயணிக்க இணைந்திருப்பது நான் அர்ஜுன். நம்பிக்கையோடு உன் முதலடியை எடுத்து வை. முழு படிக்கட்டையும் நீ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, முதலில் படியில் ஏறு அப்படின்னு மார்ட்டின் லூதர் கிங் அவர்கள் சொன்ன பாசிட்டிவ் நோட்டோட இன்னைக்கு ஷோவை ஆரம்பிக்கலாங்களா? எஸ், சிறப்பு ஆரம்பிச்சலாம். இன்னைக்கு ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைரக்டா தலைப்பை சொல்றதுல என்ன சுவாரஸ்யம் இருக்கு சொல்லுங்க. அதாக பார்த்தது வாழ்க்கை அப்படின்றது ஒரு நீண்ட பயணம் மாதிரி. நாம போக வேண்டிய இடத்தை திட்டமிட்டு கிளம்புறோம், ஆனா வழியில யாரெல்லாம் சந்திப்போம், எப்படி சந்திப்போம் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாதுல்ல. சிலர் குறிப்பிட்ட நாட்கள் வரை நம்மோட பயணிப்பாங்க, சிலர் அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கிடுவாங்க, சிலர் பேருந்து நிறுத்த வரை தான் நம்மோட பயணிப்பாங்க. ஆனா சில பேர் வாழ்க்கைன்ற இந்த பயணத்துல இறங்காமலே தொடர்ந்து வருவாங்க. புரியல, நட்பு அப்படின்ற உன்னத பந்தத்தோடு. எஸ், இந்த மாதிரி லைஃப்ல நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம். ஒரு ட்ரெயின் ஜேர்னில பக்கத்து சீட்ல உட்காந்துருந்தவங்க, ஒரு ட்ரிப்ல அறிமுகமானவங்க, சில மாதங்கள் மட்டும் பக்கத்து வீட்டில் இருந்தவங்க, இப்படி சிலரோட அறிமுகம் கிடைக்கும் போது தெரியாது இவங்களோட நட்பு ரொம்ப நாள் நீடிக்க போகுது அப்படின்னு. ஆனா வாழ்க்கையோட பியூட்டியா இதுதானே, இந்த மாதிரி சில ஸ்ட்ரேஞ்சர்ஸ சந்திக்க வச்சு அதை ஒரு தொடரும் நட்பாக நம்மகிட்ட தங்க வைக்கிறதா வாழ்க்கையோட ஒரு சுவாரஸ்யம்னே சொல்லலாம். எஸ், இதை தான் இன்னைக்கு தலைப்பாக கொண்டு வந்திருக்கேன். அப்படி நீங்க எதிர்பாராமல் அறிமுகமாகி இன்று வரை உங்களோடு பயணிக்கும் ஒரு நட்பு உங்களுக்கு இருக்கிறதா, அந்த நட்பு எப்படி தொடங்கியது அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு ஷோல பேசலாம் அப்படின்னு நினைச்சேன். சோ நீங்களும் ஸ்நேகிதிகள் நிகழ்ச்சியில பங்கு பெறணும் அப்படின்னா நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 298600038 அல்லது 295205554 முன்னிணைப்பிற்கு 044 அப்படின்ற நம்பர் சேர்த்துங்க. எஸ் ரைட், அதுக்கு நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டிருந்தோம். என்ன பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ் இன்னைக்கு யுவன் சங்கர் ராஜ் அவர்களுக்கு பிறந்தால் அவரோட பியூட்டிஃபுல்லான வாய்ஸ்ல ஒரு பாடல் வர இருக்கு. கிடைந்திருங்கள், இது 101.4 இங்க எல்லாமே சமதுளு.

0: வெல்கம் பேக் மக்களே. நேரம் 12:13 ஆயிட்டிருக்கு. சென்னை எஃப்எம் 91.4 நீங்கள் இருந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹாஷ் நெகிரிய வித் உங்கள் ஆர்ஜே அர்ஜுன். எப்பேற்பட்ட பாட்டுல தனக்காக வாழ்வதா வாழ்க்கை, அடுத்தவன் கண்ணில் இன்பம், காண்பதும் காதல் தான் அப்படி நாமுத்துக்குமார் அவர்கள் சூப்பரா சொல்லியிருப்பாங்க. அதுக்கு மேலும் அழகு கூட்டும் விதமாக இவனோட மியூசிக்கும் அவரோட வாய்ஸும் சூப்பரா இருக்கும்ல. எஸ் ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கோம். ஸ்நேகிதிகள் வந்து லைனில் வெயிட் பண்ணிட்டு இருக்க, நம்பர் சொன்னதும் ஆச்சு, கிட்டத்தட்ட லைனில் வந்துட்டாங்க. ஸோ என்ன டாபிக் கொடுத்துருந்தா அப்படின்னா, அது ஒரு எதிர்பாராத சூழ்நிலை சந்திச்ச நட்பு இன்று வரை உங்களுக்கு தொடருதா அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ யார் என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். வருக வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம் கலாமா, நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கமா. சொல்லுங்க, நான் இன்னைக்கு தலைப்பு கேட்டீங்களா? ஆ சொல்லுங்கம்மா. அந்த மாதிரி எதிர்பாராத இடத்துல நீங்கள் சந்திச்ச நட்பு இப்படி வரை தொடருதா அப்படின்னு கேட்டிருந்தேன். சொல்லுங்க. நண்பர்கள் இருக்காங்க.
1: எனக்கு
2: கிடையாது.
0: என்னமா இப்படி சொல்லிட்டீங்க?

0: ஓகே
1: அதெல்லாம் கடைசியாவ தான்.
0: அப்படியே அவங்க நடுவுல அவங்க कांटेक्ट பண்ண ட்ரை பண்ணீங்களா ஏதோ சார் அவங்க பேசணும் போல இருக்கு அப்படிங்கற மாதிரி
1: அது போனிக்கல ரொம்ப ஆசை போ நம்ம கரெக்ட் நல்லா பேசணும் சொல்லிட்டு
0: ஓகே
1: எங்க சார் கிடைக்க மாட்டேங்குது
0: கிடைக்க மாட்டேங்குது கண்டிப்பா ஒரு நாள் கிடைக்கும் வா வாழ்த்துக்கள் நன்றி நன்றி நன்றி வா நன்றி நீங்கள் ஜெனி மடுத்த நேர் வருக வணக்கம்
2: ஹலோ வணக்கம் சார்
0: வணக்கம்மா யார் எங்க இருந்து பேசுறா
2: நெல்லை மாவட்டத்திலிருந்து
0: பேசுறீங்க சூப்பர் நம்ம இணைய வழியா நம்மளோட ப்ரோக்ராம்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க
2: ஆமா ஆமா
0: சூப்பர்மா சொல்லுங்க இன்னைக்கு தலைப்பு கேட்டிங்களா சொல்லுங்கம்மா உங்களோட அனுபவம்
2: அதாவது நான் 10 வயசு எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும்போது எங்க என்னுடைய இப்ப இருக்க என்னுடைய ஃப்ரெண்டும் அவங்க அக்காவும் எங்க அக்காவும் ஒண்ணா படிச்சாங்க அப்போ அவங்க அவங்ககிட்ட வந்து புத்தகம் ஏதாவது வாங்க நோட்டு வாங்க போவோம் அவங்க வீட்டுக்கு அல்லது அவங்க எங்கிட்டுக்கு வரும்போது அப்படிதான் எங்க ரெண்டு வரும்
0: அதுக்கப்புறம்
2: அவளுக்கும் அவ இடையில நிப்பாட்டிட்டா வந்து படிக்கல நான் படிச்சுட்டேன் அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் முடிஞ்சு அவ வேற ஒரு சென்னைக்கு போயிட்டா நான் ஊர்ல இங்கதான்
0: இருக்கேன்
2: 10-20 வருஷம்
0: பாருங்க நிகழ்ச்சி நேர் வருக வணக்கம் வணக்கம்மா யார் இங்க இருந்து பேசுறது
3: சொல்லுங்க
0: போயிட்டாங்க
3: நான் என்ன பண்ணா எங்க ஸ்கூலுக்கு எதிரில எங்க ஊடு இப்ப இருக்கு
0: சூப்பர்
3: நான் எங்க பேட்டி அனுப்பிச்சிட்டு நான் கேரம் போட்டு உக்காந்துங்கண்ணா அவங்க என்ன பண்ணாங்க வந்து பேட்டி ஸ்கூலு விட்டு திரும்பி என்ன பார்த்தாங்க
0: அந்த மலரும் நினைவுகள் அப்படியே மனசுக்குள்ள வந்து போச்சா
3: அப்படியே ஆமா சார் அவங்க வந்து என்ன பார்க்க நான் அவங்களை பார்க்க
0: சொல்றீங்க
3: இப்ப நாங்க போன்
0: சூப்பர்மா ரொம்ப சிறப்பா பதிவு பண்ணீங்க பத்மாதேவி நன்றி
3: நன்றி

நேரம் 12:20. இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

எஸ் வெல்கம் பேக் ஸ்நேகிதிகளே. எஸ் நம்ம ஹாய் ஸ்நேகிதன் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கோம். நான் ஆர்ஜி அர்ஜுனும் கூட பேசிட்டு இருக்கேன். எஸ் நீ நிகழ்ச்சியில் என்ன பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா, நான் கேட்ட கேள்வி வந்து இன்னும் ரொம்ப சிம்பிளிஃபை ஆனது. அதாவது நீங்க எதிர்பாராம சந்திச்சது, நிறைய பேர் அவங்க வந்து அவங்க பாலியகால நட்பை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து ஸ்கூல்ல பார்த்தேன், காலேஜ்ல பார்த்தேன், எங்க தெருவில் பார்த்தேன் அப்படின்னு சொன்னா, நான் என்ன கேட்டேன், குறிப்பா ஒரு சில நேரங்கள்ல நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸை சந்திச்சிருப்போம், அப்ப தெரியாது இவங்களோட நட்பு நம்ம காலங்காலமா நம்ம கூட தொடரப்போகுது அப்படின்ற மாதிரி. உதாரணத்துக்கு ஒரு ரயில் பயணத்துல, ஒரு பேருந்து பயணத்துல, ஏதாவது ஒரு ட்ரிப் நம்ம போயிருப்போம், அந்த இடத்துல வந்து ஒரு உதவிகரமா இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சில நட்பை வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்ற பட்சத்தில் நீங்க தாராளமா நம்ம ஷோல இணைந்து அதை பத்தி பேசலாம். ஏஸ், அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டிருந்தலாம். என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வை ஒன்றே போதுமே அப்படின்ற படத்திலிருந்து திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து அப்படின்னு ஒரு அருமையான பாடல். நான் பண்ணதோட அந்த பாட்டு கேட்டுவாங்க, சூப்பராக இருக்கு. எஸ் உனிகிருஷ்ணன் மற்றும் ஹரிணி அவங்களோட பியூட்டிஃபுல்லான வாய்ஸ்ல, பரணி அவங்களோட பியூட்டிஃபுல்லான கம்போஷன் பாடல் வர இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது 105.4 இங்க எல்லாமே தூளு.

0: வெல்கம் பேக் நேர்களே. நேரம் 12:27 ஆயிட்டு இருக்கு. சென்னை FM 101.4 நீங்கள் கேட்டு நினைஞ்சிருக்கீங்க ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சி வித் ஆர்ஜே அர்ஜுன். எஸ் இதற்கு முன்னாடி பேசின நேர் வந்து சொல்லியிருந்தாங்க, நான் வந்து என் தோழியை நான் பார்க்க அவங்க என்ன பார்க்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனாலேயே இந்த பாடல் நினைக்கிறேன், திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து திரும்ப திரும்ப பேசி பேசி அப்படியே அருமையாக சிங்க் ஆச்சு வேறு. எஸ் இந்த மாதிரி ஸ்நேகிதிகள் வந்து அவங்களுக்கு நெருக்கமான கதைகளை வந்து நம்ம ஷோ கால் பண்ணி சொல்லலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 298-00-38 or 298-00-55-54. எஸ் நம்பர் சொன்னோட ஸ்நேகிதிகள் வந்துட்டாங்க, யார் என்னன்னு பார்த்துடலாம். வருக வணக்கம்.
1: வணக்கம். ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க. யார் யார் பேசுறது?
1: தாம்பரத்துல இருந்து ஜெனிதா கால் பண்றேன்.
0: வணக்கம் வணக்கம், நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கேன். சொல்லுங்க, எனக்கு தலைப்பு கேட்டீங்களா?
1: கேட்டோம் சார்.
0: சொல்லுங்கம்மா.
1: கடனா அதாவது எதிர்பாராததமா சந்திச்ச நபரை பத்தி
0: கேட்டேன். அந்த நட்பு இப்ப வரைக்கும் தொடருதா அந்த மாதிரி
1: கேட்டேன். ஆக்சுவலா நான் வந்து என்னோட நேட்டிவ் தூத்துக்குடி.
0: சூப்பர்.
1: நான் சென்னைக்கு வந்து நான் நர்சிங்காக வந்திருந்தேன்.
0: ஓகேம்மா.
1: அப்ளை பண்ணும்போது அவங்க எல்லாம் பஸ்ல டிக்கெட் போட்டு வந்துட்டாங்க, எனக்கு மட்டும் பஸ்ல டிக்கெட். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல நான் பிளான் பண்ணி சரி போலாம் அப்படின்னு வந்துட்டு இருந்தோம். அந்த டைம் வந்து எனக்கு யாரு, அப்ப நான் மட்டும்தான் வந்திருந்து வந்தேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் அங்க இருக்கிறாங்க, நீ யார் அதுக்கப்புறம் அவங்க கூட அந்த டே ஃபுல்லாவே என்ன பண்ணணுமோ எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க.
0: சூப்பர்மா. நீங்க சொல்றது வந்து எங்கேயும் எப்போதும் படத்துல கேக்குற மாதிரியே இருக்கு. ஒருத்தர் வந்து அறிமுகம் இல்லாத ஒருத்தர் சந்திச்சு அவங்க கூட டிராவல் பண்ற மாதிரி.
1: அச்சா, அது எனக்கு உண்மையாவே நான் இப்ப வரைக்கும் நினைச்சாலே நான் ஃபிலிம் பார்க்கும் போது கூட நான் எக்ஸ்பெக்ட் நான் நினைச்சு பார்த்தேன் ஒரு தடவை.
0: சூப்பர்.
1: ஏன்னா அந்த டே ஃபுல்லாவே அவங்க எனக்கு இன்னுமே எதுவுமே பண்ண தெரியாது. நான் இது எப்படி நான் இது அப்ளை பண்றது எங்க போறதுன்னு தெரியாம கீழ்பாக்கு எங்க இருக்குனே தெரியாது அப்படிங்கும்போது அவங்க எனக்கு கூட இருந்து எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு நைட் ஜேர்னியும் அவங்க
0: வணக்கம் சார். வணக்கம் சார், உங்கள் உங்கள் ஆர்வத்திற்கு நன்றி. ஆனா இது வந்து பெண்கள் மட்டும் பங்கேற்கும் பிரத்யேகமான நிகழ்ச்சி, அதனால நீங்க ஃபன் பண்ணலாமா ஷோ கால் பண்றீங்களா 4 மணிக்கு? ஆமா சார்.
2: எனக்கு
0: ஓகே சார், நான் அடுத்து சொல்றேன். விடாமுயற்சி விசுரூப வெற்றி, அடுத்து ட்ரை பண்ண கண்டிப்பா கிடைக்கும். நன்றி.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெடி. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில்

வெல்கம் பேக் நேர்களை. நேரம் 12:31 ஆயிட்டு இருக்கு. எஸ் ஹாய்ஸ், நீங்க நிகழ்ச்சியெல்லாம் கேட்டு நினைச்சிட்டு இருக்கீங்க. எஸ், நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம ஒரு பாடல் கேட்டுலாம். என்ன பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்வம் திரைப்படத்துல இருந்து யுவன் சங்கர் ராஜா அவரோட வாய்ஸ்ல மட்டும் இசையில ஒரு பாடல் வர இருக்கு. கேட்டு நினைஞ்சிருங்க. இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்க எல்லாமே சமதூளு.

0: பா விஜய் வரிகள்ல யுவன் சங்கராஜ் அவரோட வாய்ஸ்ல, யுவன் சங்கராஜ் அவரோட கம்போஷன்ல சர்வம் திரைப்படத்துல இருந்து ஒரு அருமையான பாடல் கேட்டு வந்த நேரம் 12:37. எஸ், ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சி தான் கேட்டுருக்கீங்க வித் ஆர்ஜே அர்ஜுன். நீங்க நிகழ்ச்சியில் எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்நேகிதிகள்ட்ட நீங்க எதிர்பாராத சிச்சுவேஷன்ல, இப்ப கடைசியா இருந்த நேர் கூட சொன்னாங்க இந்த மாதிரி, நான் ட்ரெயின் ஜெர்னியில் ஒருத்தவங்களை சந்திச்சேன், இன்று வரைக்கும் அவங்க நட்பு தொடர்ந்து அப்படின்னு சூப்பரா சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி உங்க லைஃப்ல இருந்த நட்பு யாரு என்ன அப்படின்னு தான் கேட்டுட்டு இருக்கோம். ஸோ ஸ்நேகிதிகள் ரொம்ப ஆர்வம் லைன்ல வெயிட் பண்ணிருக்காங்க யாரு நான் பாத்துடலாம் பாருங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: வணக்கம்மா, நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும் எங்கப்பா.
0: சொல்லுங்கம்மா, இந்த தலைப்பு கேட்டீங்களா?
1: இறைவேந்தர்லால். ஆமாமா, கேட்டுட்டே இருக்கேன்.
0: சொல்லுங்கம்மா.
1: அதாவது நீங்க சொல்ற ஃப்ரெண்ட்ஷிப்பா கொஞ்சம் நல்லா உணர்ந்து கேட்டுட்டேன்.
0: சூப்பர்மா.
1: அதாவது நாங்க மதுரையில இருந்து இதுக்கு கோயம்புத்தூர் வண்டியில ஏறி இருந்தோம் ரயில்ல. அப்ப அவங்க வேலூர்ல இருந்து ரெண்டு அக்கா தங்கச்சிங்க.
0: ஓகே.
1: அவங்க பேர் வந்து ஒருத்தவங்க சுதான்னு சொன்னாங்க, இன்னொருத்தவங்க பேர் கொஞ்சம் ஞாபகத்துக்கு வரல. ரெண்டு பேருமே நல்ல போல்டா இருந்தாங்க. ஏறி உட்காந்துருந்தா கொஞ்ச நேரம் கழிச்சு நாங்க ஈரோடு அவங்க இறங்கணும் அப்படின்னாங்க. பேச ஒரு நல்ல சமரசமான ஒரு பேசிக்கிட்டு ஆரம்பிச்சிட்டோம். பேசணும்னு ஆங்கில ஆசிரியர், ஒருத்தவங்க ஆங்கில ஆசிரியை, ஒருத்தவங்க தமிழ் ஆசிரியை, ரெண்டு பேருமே அக்கா தங்கச்சிங்க. அவ அந்த ஆசிரியர்களோட பேசினப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அப்ப அந்த பாட்டுலாம் எழுதுவேன், கவிதையெல்லாம் சொல்லுவேன். அதுல ஒன்னு ரெண்டு சொல்லும் போது அவங்கள ஆச்சரியப்பட்டுட்டு, நீங்க அம்மா என்னோட வாட்ஸ்அப் இதுதான் அனுப்புவீங்க, என்னோட பொண்ணுகளையும் கூட்டிட்டு போயிருந்தேன், அதனால கொஞ்சம் நம்பிக்கையா ஒருத்தர் கொடுத்த நம்பிக்கையா பேச ஆரம்பிச்சான். நீங்க அனுப்பிவீங்க, எங்க எதுக்கு தேவைப்படுது பண்ணி கொடுத்துக்குன்னு. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்ல இருக்காங்க, இன்னொன்னு என்ன நான் செஞ்சாலும் எனக்கு வாழ்த்து சொல்லிடுவாங்க. என்னோட பாடல்களையும் அவங்க கேட்டாங்க, பிள்ளைகளுக்கு
0: விழிப்புணர்வு பாட்டு இருந்தா. அதாவது எதிர்பாராத நேரத்துல
1: போதை வந்து தடுப்பு இருக்கிற பாட்டு இதெல்லாம் எங்களுக்கு அனுப்பி வைங்கம்மா, என் பிள்ளைகளுக்கு அப்புறம் நாங்க சொன்னா என் பிள்ளைங்க நல்லபடியா இருப்பாங்க.
0: நீங்க சொன்னா சொல்றேன், இதுக்கு ரிலேட்டடா நீங்க ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியிலே வந்து, இல்லமா இதுக்கு ரிலேட்டடா ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியிலே நீங்க டாக்டர் பேச போறோம், ஒரு அடிஷனல் தகவல் நீங்க சொல்லுங்க.
1: வானொலிக்கு புகுந்தால் என்றும் இன்பம்
0: தான். ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. நிகழ்ச்சி நேர்வர்கள் வணக்கம்.
2: வணக்கம். ராஜலட்சுமி
0: வணக்கம். நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கம்மா, சொல்லுங்க.
2: ஆல் இண்டியா டூர் மாதிரி போனோம். அந்த மாதிரி போகும்போது அது ஒரு 22 போனது. அந்த எல்லாமே கேட்டார்நாத்து பத்ரிநாத்து ஒரு இதா போனது. பஸ்ல போனதால அதுல ஒருத்தவங்க அவங்க பழகினத்தால அவங்க மறுபடியும் சென்னையில அவங்க பாத்துட்டு நீங்க அந்த டூருக்கு வந்துருக்கீங்க என்ன அப்படிங்கும் போது அப்போ அப்படியே ஒரு மாதிரி எக்ஸைட்டடா தான் நீங்க சொல்றப்பல அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்தது.
0: ஏன்னா இந்த மாதிரி எதிர்பாராத நட்புகள் வந்து நம்ம யாரை வச்சு கேக்குறதெல்லாம் வந்து ரொம்பவே சிறப்பான விஷயம் இல்ல.
2: ஆமா, அவங்க கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் வந்து இப்படி யோசிக்காதீங்க நம்ம பஸ்ல.

0: வரவேற்றிருக்காங்க. சூப்பர் மா,
1: ரொம்ப சந்தோஷம். நன்றி சார்.
0: நன்றி நன்றி நன்றிமா. எஸ், இந்த தலைப்பு கேட்குறப்ப எனக்கு நிறைய விஷயங்கள் யாவது இருக்குங்க. நான் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, எனக்கு ஒரு சம்பவம், இந்த மாதிரி எதிர்பாராத கிடைத்த நட்பு எந்த அளவுக்கு வாழ்க்கையில் எனக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கு அப்படின்றது மாதிரி. அதாவது இப்படி பயனுள்ளதாக இருக்க போதும்னு தெரிஞ்சதை நம்ம யார்ட்டி பழக போகிறது கிடையாது. ஆனாலும் அந்த குறுகிய கால நட்பு வந்து எப்படி எனக்கு பயன்படுது அப்படின்றத நான் சொல்கிறேன். அதாவது எங்கள் அம்மா சின்ன வயசில் இருக்கப்போ பக்கத்தில் வீட்டுக்காரங்க ஒருத்தங்க இருந்திருக்காங்க. வெறும் வந்து ஒரு மூன்று மாதமும் நான்கு மாதமும் தான் இருந்திருக்காங்க. அந்த மூன்று மாதம் நான்கு மாதத்துலேயும் நல்லா பேசி பழகக்கூடிய ஆளாக இருந்திருக்காங்க. ஸோ அவங்க ஒரு வேலை நிமித்தமாக வந்து அவங்க சென்னைக்கு அப்படியே டோட்டலாக ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. ஆனாலும் அவங்க நம்பர்ஸ் அதெல்லாம் வச்சு ஷேர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, அப்பப்போ பேசிட்டு தான் இருந்திருக்காங்க. ஸோ நான் வந்து என் கல்லூரி விஷயமாக நான் சென்னைக்கு வந்தப்போ அவங்க தான் எனக்கு முழுக்க முழுக்க சென்னையை வந்து அந்த இடத்துக்கு கூட்டு போகிறதாகட்டும், அவங்க வீட்டில் தங்க வச்சதாகட்டும், வெறும் ஒரு மூன்று மாதம் நான்கு மாதம் நட்பு எந்த அளவு எனக்கு பின்னாடி காலத்தில் உதவி இருக்க போறாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப நேசமோட பழகக்கூடிய மக்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. எஸ், அந்த மாதிரி உங்க லைஃப்ல யாராவது இருக்காங்களோ அப்படின்றத இந்த ஷோல நம்ம சூப்பரா பேசிட்டு இருக்கோம். ஸ்நேகிதிகளும் நல்ல பதில்கள் எல்லாம் கொடுத்துட்டு வராங்க. நிகழ்ச்சியில அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். என்ன பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்லி அர்ஜுனா திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் வர இருக்கு. கிரணிந்தரங்கள் இது 101.4 இங்க எல்லாமே சம்மதூளு.

0: டேய் மச்சான், பட்டத்தை இன்னும் ஹைட்டா ஏத்துறா.
1: அண்ணா.
0: ஆ சொல்லுமா.
1: நீங்க இப்போ பட்டம் விடுறீங்கல்ல, அது எவ்வளவு உயரத்துல பறக்குது?
0: இன்னும் கொஞ்சம் விட்டா மேல பறக்குற ஃப்ளைட்டையே தொட்டுறோம்.
1: ஓ, நீங்க விடுற பட்டம் என்ன கலர்னா?
0: ப்ளூ கலர். ஏன், தூரத்துல பறக்குறதுனால உனக்கு தெரியலையா?
1: பக்கத்துல இருந்தாலும் எனக்கு தெரியாதுண்ணா, ஏன்னா எனக்கு பார்வை இல்லை.
0: ஐயோ சாரி சாரிமா.
1: அட, அது பரவாயில்லண்ணா. பட் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இன்னும் கொஞ்ச நாளில் எனக்கு பார்வை வரப்போகுதுன்னு அம்மா சொன்னாங்க. ஐ டொனேஷன் பண்ணியிருந்த ஒருத்தவங்க மூலமா. பின்ன நானும் உங்களை மாதிரி இங்கே வந்து பட்டை விட்டு ரசிப்பேனே.
0: சூப்பர்மா.
1: எனக்கு கிடைச்ச மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கிடைச்சா நல்லா இருக்கும். அவங்களும் என் கூட சேர்ந்து பட்டை விட்டு விளையாடுவாங்க.
0: இந்த உலகின் அழகை இன்னும் ரசிக்க முடியாமல் இருக்கும் கண்கள் எத்தனையோ.
1: மண்ணில் வீணாக மக்குவதற்கு கண்கள் ஒன்றும் உரம் அல்ல, விழியற்றவர்களுக்கு அது ஒரு வரம்.
0: கண்களை தானம் செய்வோம்,
1: மற்றொருவரின் உலகத்தை ஒளிரச் செய்வோம்.
0: என்றும் உங்கள் அக்கறையில்
1: ரெயின்போ எஃப்எம் 101.4.

வெல்கம் பேக் நேர்களை. நேரம் 12:50 ஆயிட்டிருக்கு. சென்னை FM 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதிய வித் ஆர்ஜே அர்ஜுன். எஸ் நீங்க நிகழ்ச்சியில் எதை பத்தி பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதிர்பாராத நேரத்துல கிடைக்கிற நட்பு இன்று வரை தொடர்கிறதா உங்களுக்கு அப்படின்றதான் கேட்டிருந்தேன். எதிர்பாராத நேரம்னா என்னப்பா, நான் கூட ஸ்கூல்ல காலேஜ்ல நிறைய பேர் பாத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இல்லங்க. அதாவது இப்போ ஒரு பயண நேரம் இல்ல ஒரு சுற்றுலாக்கு போனப்போ அந்த மாதிரி ஒரு எதிர்பாராத நேரத்துல வந்து

0: ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் நிறைய சுச்சுவேஷன் நம்ம லைஃப்ல கடந்து வந்திருப்போம். உதாரணத்துக்கு நம்ம ஏதாவது மருத்துவமனைக்கு சென்றிருக்கோம், அங்கே ஏதாவது அங்கே நம்ம அட்மிட் ஆக வேண்டிய சூழ்நிலை கூட வந்திருக்கலாம். அந்த மாதிரி நேரங்களில் சில நமக்கு உறுதுணையாக ஆறுதலாக சில பேர் நமக்கு வார்த்தைகள் சொல்லுவாங்க. அந்த அவங்களோட அந்த பேச்சு பரிமாற்றம் அப்படிங்கிறது வெறும் ஒரு வாரமாக தான் இருக்கும், ஆனால் அது கொடுக்குற இம்பாக்ட் வந்து நம்ம லைஃப்ல நிறைய இருக்கும். இந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு போகிறப்ப அங்கே லைனில் நிற்கிறப்ப நம்ம குழந்தை திடீர்னு அழுகிறப்ப அந்த குழந்தையோட அழுகை அணத்துறதுக்காக சில பேர் வந்துட்டு முயற்சி செய்வாங்க. அந்த மாதிரி நம்ம இக்கட்டான சூழ்நிலை நம்மளை காப்பாற்றுற சில தெய்வங்களும் அங்கே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் எதிர்பாராத நேரத்தில் உங்கள்கிட்ட கிடைச்ச நட்பு என்ன அப்படின்னு நீங்கள் சொல்ல பேசிட்டு இருந்தோம். ஸ்நேகிதிகள் சூப்பராக பதில் சொல்லிட்டு வராங்க. அந்த வரிசையில் அடுத்து இனியும் ஸ்நேகிதி யாருன்னு பார்த்துடலாம். வருக வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் சார், ஜெயந்தி கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன்.
0: வணக்கம் வணக்கம், நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கேன். சொல்லுங்கம்மா, உங்களோட அனுபவங்களை பகிரலாம்.
1: சார், நான் எம்ஃபில் எக்ஸாம் எழுதிருப்போம். அந்த எக்ஸாம் சென்டர்ல ஒரு ஜஸ்ட் ஒரு ஹால் எங்க இருக்குன்னு என்கொயர் பண்றதுக்காக ஒரு ஃப்ரெண்ட் ஆனார் ஒருத்தர். ஆக்சுவலி ஹி வாஸ் முஸ்லீம் வாவர்
0: அப்படின்னு.
1: அப்புறம் அதுக்கப்புறம் நாங்க பார்க்கலாம் கிடையாது, பட் வந்து நாங்க இந்த எம்ஃபில் பத்தின டவுட் எல்லாம் கேட்டுக்குவோம், பட் அதுக்கப்புறம் பார்த்தது கிடையாது. தென் ஏதோ ஃபங்க்ஷன்க்கெல்லாம் ஏதாவது ஃபெஸ்டிவல்னா விஷ் பண்றது அந்த மாதிரி ஸ்டில் வி ஹாவ் இன் காண்டாக்ட்.
0: சூப்பர் சூப்பர்.
1: அவங்க சொல்லி அவங்க இன்னொரு ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஆனாங்க.
0: ஓகே, சோ ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி
1: நான் பார்த்தது கிடையாது.
0: நன்றி. எஸ் இப்படிதாங்க வாழ்க்கையில் சில பேர் அறிமுகம் இல்லாமல் வருவாங்க, ஆனால் இன்று வரைக்கும் நம்ம கூட ஒரு காண்டாக்டில் இருப்பாங்க. நம்ம நினச்சிருப்போச்சா அந்த ஒரு சூழ்நிலை வந்து சில நேரங்களில் வாழ்க்கை வந்து நம்ம அவங்களை சந்திக்காமல் வச்சிருந்துச்சுனா இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன் மிஸ் பண்ணியிருப்போமே அப்படின்னு கூட நம்ம நினச்சிருப்போம்ல. அப்படி சொல்கிற ஸ்நேகிதி யாருன்னு பார்த்துலாம். அடுத்த ஸ்நேகிதி வருக வணக்கம்.
2: ஹலோ
0: வணக்கம்.
2: வணக்கம் சார், சென்னை பெருந்து வழி பேசுங்க சார்.
0: வணக்கம் வணக்கம், நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கேம்மா. சொல்லுங்க உங்கள் அனுபவங்களை பகிரலாம்.
2: சைதாப்பாட்டிலேக்கு வேலைக்கு போவேன்.
0: ஓகே,
2: பாட்நகர் பஸ் ஸ்டாப்ல நிப்பேன். அங்க ஒரு அக்கா வந்து நிப்பாங்க, நான் சைதாப்பட்ல இருக்கும், அந்த அக்காவும் சைதாப்பட்ல இருக்கு, எட்மோர்ல வேலை பாக்குறாங்க. அப்படி பஸ் ஸ்டாப் ஃப்ரெண்டு.
0: ஓகே, பஸ் ஸ்டாப் ஃப்ரெண்டு. அடடா,
2: அவங்க வேற இடத்துல வேலை பாக்குறோம், நாங்க வேற இடத்துல
0: வேலை பாக்குறோம்,
2: பஸ் ஸ்டாப் ஃப்ரெண்டு.
0: ஓகே ஓகே,
2: எப்ப நாளும் பார்த்தா பேசுவோம். ஒரு நாள் ஃப்ரீன்னு பார்த்தா கண்ணா சொல்லு போறேன், அதுல வேலை பாக்குறாங்க.
0: என்னங்க நீங்க இங்க இருக்கீங்க அப்படின்னு
2: டாக்டர் சிபாரிசு பண்ணி என் பொண்ணு என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி.
0: அடடா சூப்பர், பாருங்க எப்படி கிடைச்ச நட்பு, எங்க வந்து உதவி இருக்கு பாருங்க உங்களுக்கு. சூப்பர்ல
2: பாத்து அப்புறம் ஸ்கேன்லாம் எடுக்க சொன்னாங்க கண்ணுக்கு.
0: ஓகே,
2: திடீர்னு பார்த்தா அவங்க கூட்டின்னு போய் அப்புறம் ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துறாங்க.
0: அடடா சூப்பர். அந்த நேரத்தில் நினைச்சு போன நல்லவேளை அந்த பஸ் ஸ்டாப்புக்கு போனோம், வேற பஸ் ஸ்டாப்புக்கு போயிருந்தா இன்னும் அவங்களை சந்திச்சிருக்க முடியாது அப்படின்னு. ரொம்ப ரொம்ப சூப்பர்.
2: அவங்க எங்க வேலை பார்க்க கூட தெரியாது.
0: ஓகே,
2: பார்த்தா திடீர்னு பார்த்தா அங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி சொல்லி என் பொண்ணுன்னு சொல்லி கூட்டின்னு போய் என்ன இது பண்ணி சிபாரிசு பண்ணி விட்டு.
0: ஓகே,
2: அப்படி ஃப்ரெண்டு. தேங்க்யூ சார்.
0: சூப்பர் சூப்பரா சொன்னீங்க நிறைவு கலரா வந்து. நன்றி நன்றி நன்றி. எஸ் ரொம்பவே உணர்வுபூர்வமாக சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி எதிர்பாராமல் கிடைச்ச ஃப்ரெண்டு எனக்கு எங்கே வந்து உதவி இருக்காங்க பாருங்க அப்படின்னு ரொம்பவே சூப்பராக பதிவு பண்ணாங்க. எனக்கும் இந்த மாதிரி நிறைய நல்ல நண்பர்கள் இருந்திருக்காங்க. நானும் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி அறிமுகம் இல்லாமல் கிடைச்ச நட்பு வந்து எனக்கு சென்னையில் எந்த அளவுக்கு ஒரு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி என்னோட அலுவலகத்திலேயே நான் இந்த மாதிரி எதிர்பாராமல் கிடைச்ச ஒரு நட்புன்றத விட அவங்க வந்து எனக்கு ஒரு அக்கா மாதிரி அவங்களோட அந்த உதவின்றது சொல்லி அடங்காது, அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த நட்பு அந்த சந்திப்பு அப்படின்றது ரொம்ப எதிர்பாராமல் நடந்தது தான். ஒருவேளை நான் அந்த அலுவலகத்துக்கு போகாமல் இருந்திருந்தா, ஒருவேளை அந்த இடத்துல நான் இல்லாமல் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும், அந்த அந்த சந்திப்பு இல்லாமல் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும், நான் பல தடவை நினச்சிருக்கேன். ஸோ எஸ் இந்த மாதிரி தான் நம்ம லைஃப்லேயும் சில பியூட்டிஃபுல்லான போகுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை இப்படியும் சொல்லலாம், உறவுகள் சில நேரம் பிறப்பால் கிடைக்குது, நட்புகள் சில நேரம் தேர்ந்தெடுக்கப்படுது. அதாவது நட்புகள் நாம தான் தேர்ந்தெடுக்கிறோம், அந்த நட்பு சில நேரம் வாழ்க்கையே நமக்கு அமைச்சு தருது பாருங்க. ஒரு பயணத்தில் சந்தித்தவராக இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கலாம், ஏன் ஒரு கியூல நமக்கு உதவிகரமாக இருந்தவராக கூட இருக்கலாம். அவர்கள் வந்தது ஏதோ ஒரு சந்தர்ப்பமாக தான் இருக்கலாம், ஆனால் அவங்க விட்டு சென்ற அந்த இடம் அந்த நினைவுகள் அப்படின்றது வந்து நிரந்தரமானது. இந்த தலைப்பு மூலமாக வந்து என்ன அப்படி நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா, உங்களோட அந்த நினைவு வலைகள், அடடா அவங்களை நம்ம சந்திச்ச நினைவு வந்து எவ்வளோ சூப்பரானது சார், இப்போ தான் யோசித்து பார்க்குறேன் அவங்களை சந்திச்சதே ஒரு எதிர்பாராத நிகழ்வு தானே அப்படின்னு நீங்கள் நிறைய ஸ்நேகிதிகள் நீங்கள் நினச்சிருப்பீங்க. எஸ் அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான மெமரியை வந்து கிண்டில் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கான நிகழ்ச்சியுமே. எஸ் மீண்டும் 2 மணிக்கு ரெயின்போ மெலடிஸில் அருமையான மெலடிஸோட உங்களை சந்திக்கும் வர இந்த நிகழ்ச்சியிலேருந்து விடை பெறுவது நான் அர்ஜுன். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக

திரைகானம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் டாக்டர் சீர்காழி ஜி சிவ சிதம்பரம் பி சுஷீலா அவங்களுடைய குரலில், கண்ணதாசன் வரிகளில், கே வி மகாதேவன் இசையில் கேட்டு ரசிக்கலாம்.

நேரம் 1:11 ஆயிட்ருக்கு. அடுத்த பாடல் சீர்காழி கோவிந்தராஜன் அவருடைய குரலில், காமோ ஷெரீஃப் அவருடைய வரிகளில், கே வி மகாதேவன் இசையில் கேட்டு ரசிக்கலாம்.

திரைக்கானம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுஷீலா அவங்களுடைய குரலில், கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கேட்டு ரசிக்கலாம்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

நேரம் 1:21 ஆயிட்டிருக்கு. திரைக்கானம் நிகழ்ச்சியில் இனிமையான இதமான பாடல்களை கேட்டு ரசிச்சிட்ருக்குறோம். அடுத்ததாக கேட்க போகிற பாடல் டிஎம் சவுந்தரராஜன் குரலில், கண்ணதாசன் வரிகளில், கே வி மகாதேவன் இசையில், அன்னை இல்லம் திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம்.

நேரம் 1:25 ஆயிட்டுருக்கு. திரைக்கானம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நாகூர் அனீஃபா, டி எம் சவுந்தரராஜன் அவங்களுடைய குரலில், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், பாவ மன்னிப்பு திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம்.

நேரம் 1:31 ஆயிற்றுக்கு. திரைக்கானம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா அவங்களுடைய குரலில், கே வி மகாதேவன் இசையில், தாயை காத்த தனையன் திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம்.

திரைக்கானம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் எம் எஸ் ராஜேஸ்வரி குரலில் ஏ மருதகாசியின் வரிகளை கே வி மகாதேவன் இசையில் குமுதம் திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம்.

0: திரைக்கானம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் சீர்காழி கோவிந்தராஜன் குரலில், மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் வரிகளில், ஜி ராமநாதன் இசையில.
1: தந்தே மாதரம் என்போ, தந்தே மாதரம் என்போ, தந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும்.

எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி. ஆயிரம் குண்டிங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி. தாயின் வயிற்றில் பிறந்தோர் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தோர் தம்முள் சண்டை செய்தார்.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜி

நேரம் 1:40 ஆயிற்றுக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 திரைக்கானம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் எஸ் சி கிருஷ்ணன், ஜமுனா ராணி அவங்களுடைய குரலில், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், பாக்யலட்சுமி திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம்.

ஜேபி சந்திரபாபு எல்லாரும் ஈஸ்வரி அவங்களுடைய குரலில், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், போலீஸ்காரன் மகள் திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடலை திரைக்கானம் நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம்.

பி சுஷீலா அவங்களுடைய வாய்ஸில், வித்வான் வி லக்ஷ்மணன் வரிகளில், இசையில் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் வந்த அவனாயுவன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

திரைக்கானம் நிகழ்ச்சியில் நாம் கேட்க போகிற பாடல் டிஎம் சவுந்தரராஜன், பி சுஷீலா அவங்களுடைய குரலில், புலமைப்பித்தன் வரிகளில் எம்எஸ் விஸ்வநாதன் இசையில், இதயக்கணி திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல் வந்துட்டு இருக்குது, கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே செம்மத்தூள்.

0: கண் தானம் அனைத்து வயதினரும் செய்யலாம். கண்ணாடி அணிந்தவர்கள், நீரிழிவு அல்லது உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்களும் கண் தானம் செய்ய தகுதியானவர்களே. உயிரிழந்த 6 மணி நேரத்திற்குள் கண் தானம் செய்யப்பட வேண்டும். கண் தானத்தின் போது விழித்திரை மட்டுமே எடுக்கப்படும். முகத்தின் தோற்றம் எந்த வகையிலும் மாறாது. கண்ணை மூட வேண்டிய நேரம் வந்தாலும் மற்றொருவரின் உலகத்தில் வெளிச்சத்தை திறந்து வைப்போம். நம் பார்வை முடிந்தாலும் இன்னொருவரின் பார்வை தொடங்கட்டும். கண் தானம் செய்வோம்.
1: இன்று என்னுள் மாற்றம் தந்தாயே உன்னை என்றும் மறவேனே.

இன்னைக்கு திரைக்கானம் நிகழ்ச்சியில் நிறைய பாடல்களை நாம் கேட்டு ரசித்தோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே மோகன்ராஜ் பழனி.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்.

இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மெலோடிஸ், இதமாய் இசையாய். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களுடன் நான் அர்ஜுன். எஸ் ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சி மூலமா நல்ல இதமான இசையை வந்து நீங்க இந்த அரை மணி நேரம் கேட்க போறீங்க. எஸ் அந்த வரிசையில் நிகழ்ச்சியில் முதலாக நீங்க கேட்க போற பாடல் என்ன பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தூதுவளை எழறிச்சு அப்படின்னு ஒரு அருமையான பாடல் தான் பிளே ஆகிருக்கு. யார் கம்போஷன்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து எஸ் தேவ அவர்களோட கம்போஷன்ல மனோ மற்றும் ஜானகி பாடியிருக்காங்க. கஸ்தீர்ராஜ் அவர்களோட வரிகள் கேட்டு இணைஞ்சிருங்க. இது ரெயின்போ பண்பு 101.4. இங்க எல்லாமே சம தூளு.

நேரம் 2:06 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சி தான் கேட்டு இணைஞ்சிருக்கீங்க. எஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம அரவிந்தன் திரைப்படத்திற்காக பாடல் கேட்க போறோம். இந்த பாடத்தோட சிறப்பு, இந்த பாடலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தான் யுவன் சங்கர் ராஜா அவர்களோட டெபியூட் ஃபிலிம். எஸ் தன்னோட 16 வயசுலேயே வந்து அவரோட டெபியூட் ஃபிலிம் வந்து இந்த படமாக இருந்திருக்கு. எஸ் இந்த பாடல் பாடினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிபி மற்றும் சோபனா அவங்க பாடிருக்காங்க. பழனி பாரதியோட லிரிக்ஸில் யுவனோட பியூட்டிஃபுல்லான கம்போஷனில் பாடல் வந்துட்டு இருக்கு. கிடைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே தூள்.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நேரம் 2:11 ஆயிட்டு இருக்கு. சென்னை ஃபம் 101.4 நீங்கள் நினைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மெலோடிஸ் இதமாய் இசையாய். எஸ் நிகழ்ச்சியில நான் ஆர்ஜி அர்ஜுன் தான் கூட இணைஞ்சிருக்கேன். நிகழ்ச்சியில் சூப்பரான மெலோடிஸ் பாடலாம் கேட்டு வரும் அந்த வரிசையில் அடுத்ததாக நீங்கள் கேட்க இருக்கும் பாடல் அமைதிப்படை திரைப்படத்திற்காக சொல்லிவிடு வெள்ளி நிலவே அப்படின்னு ஒரு சூப்பரான பாடல் வர இருக்கு. மனோ மற்றும் ஸ்வர்ணலதா அவங்களோட பியூட்டிஃபுல்லான குரல் இளையராஜா அவர்களோட பியூட்டிஃபுல்லான கம்போஷனில் பாடல் வர இருக்கு. கிடைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே சமதோலு.

வெல்கம் பேக் நேயர்களே. நேரம் 2:20 ஆயிட்டிருக்கு. சென்னை எஃப்எம் 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மெலோடிஸ் இதமாய் இசையாய். எஸ், பியூட்டிஃபுல்லான மெலோடிஸ் தான் நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக நீங்கள் கேட்கும் பாடல் திருமூர்த்தி திரைப்படத்திற்காக செங்குருவி அப்படின்னு சூப்பரான பாடல் பிளேயாக இருக்கு. எஸ்பிபி மற்றும் ஜானகி குரல்ல, வாலி அவர்களின் வரிகளில், தேவா இசையில் கிடைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே தூள்.

எஸ் காதல் குண்டின் திரைப்படத்தில் யுவன் சங்கர் ராஜா கம்போசிஷன்ல ரஞ்சித்தோட ஒரு வாய்ஸ்ல சூப்பரான பாட்டு கேட்டோம். எஸ் மீண்டும் அடுத்து ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் 3 மணிக்கு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது நான் அர்ஜுன். ஸ்டேடியன் வித் சிதரின் 101.4 இங்க எல்லாமே சமதூளு.

0: कुत्ता तुम देख रही हो वो कुछ और नहीं लेकिन मिस्टर बेयरमैन की पेंटिंग है, जो उन्होंने आखिरी पत्ते के गिरने के बाद उस कड़कड़ाती सर्दी वाली रात में उस पेड़ पर चिपका दी थी।
1: ओह, तो वो पेंटिंग है?
0: हाँ।
1: असली पत्ता नहीं है?
0: नहीं।
1: लेकिन सू, कितना असली लग रहा है।
0: हाँ जॉन्सी, बिल्कुल असली है ना मास्टरपीस?
1: हाँ सू, मास्टरपीस। वो कहा करते थे कि मैं कभी ना कभी मास्टरपीस बनाऊंगा, और सो उन्होंने बना दिया।
0: हाँ जॉन्सी,
1: आखिर बना दिया उन्होंने मास्टरपीस सू।
0: हाँ, उन्होंने बना दिया।
1: उन्होंने बचा दिया मुझे, उन्होंने मेरी जान बचा ली सू, बचा लिया उन्होंने मुझे, उन्होंने मरने से बचा लिया मुझे सू।
0: हाँ
1: मास्टरपीस,
0: हाँ
1: मास्टरपीस, वो आखिरी पत्ता, वो आखिरी पत्ता।
2: डबडबाई आंखों से जॉन्सी ने एक बार फिर से खिड़की के बाहर देखा। वो आखिरी पत्ता वही था जो अब मास्टरपीस बन गया था।
3: ग्रीनिच गांव के कलाकार एक एक करके आ रहे थे और उस आखिरी पत्ते को विस्मय और श्रद्धा से निहार रहे थे। जॉन्सी और सू की आंखों से कृतज्ञता के आंसू बह रहे थे, मानो वे अश्रु अविरल बहकर उस बूढ़े कलाकार को श्रद्धांजलि दे रहे हों।
4: तो श्रोताओं, अभी आपने सुना ये कार्यक्रम वो आखिरी पत्ता। आशा है कि ये कार्यक्रम आपको जरूर पसंद आया होगा। तो अब हमारा आज का उमंग कार्यक्रम यहीं पर समाप्त होता है। तो अजीत को
5: और उमंग कार्यक्रम की तकनीकी टीम यानी को सुमलता, जगबंधु, चेतना के साथ विमलेश को आज्ञा दीजिए।
4: नमस्कार, नमस्कार।
6: उमंग, उमंग, उमंग, उमंग, उमंग।
7: நேயர்கள் இதுவரை NCERT வழங்கிய விளம்பரதார நிகழ்ச்சி கேட்டீர்கள். நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
8: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. ஆடை வடிவமைப்பு துறையில் மகளிரின் பங்களிப்பு அதிகரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் சிந்தனைகள் இன்றளவும் நமக்கு உந்து சக்தியாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு படைகளை நவீனமயமாக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். 2ம் கட்ட செமி கண்டக்டர் திட்டத்திற்கான அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. போதைப்பொருள் பயன்பாட்டினால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொள்வதற்கான நிதி 5 கோடி ரூபாயிலிருந்து 10 கோடி ரூபாயாக உயர்த்தப்படுவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கு தொழில் பயிற்சியுடன் கூடிய 10 இல்லங்கள் அரசு நிதியுதவியுடன் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் வாயிலாக ஏற்படுத்தப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது. அருந்ததியருக்கான உள் இடஒதுக்கீடு தொடரும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்றும் அதுவரை 69% இடஒதுக்கீடு பின்பற்றப்படும் என்றும் மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தேன் உற்பத்தியை ஊக்குவிக்க 684 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள ஒரு சில பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பின்லாந்தில் நடைபெற்ற உலக பாரா டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 தங்கம் உட்பட 16 பதக்கங்களை வென்றுள்ளது. ஸ்லோவேக்கியாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் ஆதித்யா மிட்டல் மற்றும் அபிமன்யு மிஸ்ரா கூட்டாக பட்டமேற்றனர். சீனாவுக்கு எதிரான நட்புணர்வு ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 8-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மதிய வணக்கம் நேர்களின் நேரம் 3:09 ஆயாச்சு. சென்னை எஃப்எம் 91.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களுடன் நான் அர்ஜுன். இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்மோடு சென்னை மருத்துவக் கல்லூரியின் மனநலத்துறை பேராசிரியர் டாக்டர் பி பி கண்ணன் அவர்கள் நிலையத்தில் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். ஹலோ டாக்டர்.
1: ஹலோ, வணக்கம். அனைத்து ரெயின்போ எஃப்எம் நேயர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து.
0: வணக்கம். வணக்கம் டாக்டர். எஸ், இன்றைக்கி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போதைப் பொருள் பழக்கத்திலிருந்து விடுபடுவது எப்படி அப்படின்றத டாக்டர் கிட்ட நம்ம விரிவாக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நேயர்களும் நிகழ்ச்சியில் இணைஞ்சு இன்றைய தலைப்பு தொடர்பான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் நேயர்கள் இணைய நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 298600038, மற்றொரு எண் 295205554, முன்னிணைப்பிற்கு 044. எஸ் டாக்டர், இன்னைக்கு போதைப் பொருள் பழக்கத்திலிருந்து விடுபடுவது எப்படி அப்படின்றது குறித்து தான் நிறைய பேச போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு, போதைப் பொருட்கள் அப்படின்னு நம்ம மருத்துவ ரீதியாக வகைப்படுத்துவது என்னென்ன டாக்டர்?
1: போதை பொருட்களுக்கும் மருத்துவத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா ஒரு சிலர் இப்போ ஸ்லீப்பிங் பில் சாப்பிட்றாங்க, அதுவே டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் ஒரு மாத்திரை, ரெண்டு மாத்திரை, சமயத்தில் 4 மாத்திரை எடுத்துக்கிறாங்க. அப்படிலாம் போனோம்னா அது போதைங்கிற பழக்கத்துக்கு வருது. அந்த மாத்திரையவே வந்து தண்ணியில் கரைச்சி அதை சிரிஞ்சில் எடுத்து போட்டுக்கிறாங்கன்னா அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம். ஸோ இந்த மருந்து அப்படிங்கிறதுக்கும் போதைங்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, மருந்து உடல் நலம் கெட்டு போயிருக்கிறப்ப அதை சரி செய்யுது, சீர் செய்யுது. போதைங்கிறது நல்லா இருக்கும்போது ஏதோ சந்தோஷத்துக்காக எடுத்துக்கிறாங்க, அது ஒரு தொடர்ச்சியாக எடுத்துக்கிற சூழ்நிலையில் அது உடம்பை கெடுத்துருது, அதை விட்டு வெளியேற முடியல. இது ரெண்டும் தான் வித்தியாசம்.
0: ஓகே டாக்டர். நிகழ்ச்சியில் நேர்கள் நினைஞ்சிருக்காங்க, அவங்கள்ட பேசலாம். வருக, வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம் சார்.
2: வணக்கம். பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலீல் அகமது பேசுறேன்.
0: வணக்கம். வணக்கம் சார். உங்க சந்தேகங்களை டாக்டர்கிட்ட கேட்கலாம் சார்.
2: டாக்டர் வணக்கம். டாக்டர்
1: வணக்கம், சொல்லுங்க.
2: டாக்டர், இப்ப பாத்தீங்கன்னா நம்ம என்னதான் பார்த்து பார்த்து குழந்தைய வளர்க்குறோம், பேரண்ட்ஸ் ஆகப்பட்டது, ஆனா பசங்க பாத்தீங்கன்னா திடீர்னு என்ன சொல்றது, அந்த போதையில எல்லாம் ஈடுபட்டுறாங்க. ஆனா நீங்க ஒரு பேரண்ட்ஸுக்கு, பெற்றோர்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றீங்கன்னா, இந்த பிள்ளை இப்படி வளர்க்கணும்பா, இவங்க இப்படி கண்காட்சியில் இருந்தால் நல்லபடியாக பார்க்கும், அந்த டிப்ஸ் எதனால் கொஞ்சம் சொல்லுங்களேன் டாக்டர்.
1: ம், சார், நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வியை கேட்டிருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக இதுக்கான இது என்னென்னா, குடும்ப சூழ்நிலைக்குள்ளே இருந்து பையனுக்கு என்ன வழிகாட்டுதல் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க. இன்ஃபேக்ட் போதை அடிமைக்கு தனிநபர் பிரச்சனைகள், உளவியல் பிரச்சனைகள், அதுக்கப்புறம் குடும்ப சூழ்நிலை, சமூக சூழ்நிலை, இந்த மாதிரி ஒரு 4 மட்டத்தில் பார்க்கலாம். நீங்கள் குறிப்பாக கேட்குறது எப்படி பேரண்டிங் பண்ணுனா இம்ப்ரூவ் பண்ணலான்னு கேட்குறது. நம்ம வந்து தினமும் குழந்தைகளோட ஒரு தொடர்பில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி எல்லோரும் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க, எதுக்கு ஓடுறோம் என்ன ஓடுறோன்னே தெரில. அப்புறம் வந்து ஒரு நாள் வந்து டக்குன்னு ஒரு ட்ரிப்பு கூட்டிகிட்டு போகிறதோ அல்லது ஏதாவது சினிமா கூட்டிகிட்டு போகிறதோ கூட்டிகிட்டு வந்துட்டால் குழந்தைய நம்ம சரி செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அதை விடுத்து ஏன்னா அவன் குளிச்சுட்டு வரும்போது அவன் கூட உட்காந்து பேசுகிறமா, பேப்பர் படிக்கும்போது கூட உட்காந்து படிக்கிறோமா, காஃபி சேர்ந்து சாப்பிட்றோமா, இந்த மாதிரி அவனோட தொடர்பில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அவனோட நடவடிக்கைகளை நம்ம கண்காணிக்க தேவையில்லை, என்ன பண்ணுறான் அப்படிங்கிற அந்த உணர்தல்களோடு இருக்கணும். அதுவே நிறைய பேரண்ட்ஸ்கிட்ட கம்மியாக இருக்குது. அவன் ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது எந்த விதமான ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்கான், அந்த ஃப்ரெண்ட்ஸை ஒரு நாள் வீட்டுக்கு கூப்பிடு அப்படின்னு சொல்லலாம், அல்லது அவங்க பேரண்ட்ஸோடு நம்ம கனெக்டடாக இருக்கலாம். இதெல்லாம் பண்ணுறது மூலிமா நம்ம அவன் வழி தவறப்ப, அந்த ஆரம்பிக்கிறப்பயே நம்ம கண்டுபிடிச்சிட முடியும்.
0: நன்றி. நன்றி சார். நன்றி. நிகழ்ச்சியில் நீங்கள் அடுத்த நேர் வருக. வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம் சார். யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
3: நான் வேலூர் மாவட்டம் கட்டடி பகுதியிலேருந்து சந்திரசேகர் பேசுகிறேன்.
0: சந்திரசேகர் சார், உங்களோட சந்தேகங்களை டாக்டர்கிட்ட கேட்கலாம் சார்.
3: டாக்டர், ரெண்டு கேள்விகள் இருக்கு.
1: கேளுங்க.
3: எக்ஸ்ட்ரீம் கேசஸ்ல சிலர் அந்த

0: போதைக்கு அடிமையாயிட்டாங்க. அவங்கள மறுவாழ்வு மையம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கூப்பிட்டா அவங்க வரமாட்டேங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்களை எப்படி கன்வின்ஸ் பண்ணி அந்த இடத்திற்கு சேர்த்து விடலாம்? வீட்டிற்கே வந்து அவங்கள அழைச்சிட்டு போகிற ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறது இருக்கா? அது என்னுடைய முதல் கேள்வி.
1: முதல் கேள்விக்கு பதில் சொல்லிட்டுங்களா?
0: இன்னும் கேட்டுறேன் டாக்டர்.
2: இல்லை, நீங்க இணைப்புல இருங்க சந்திரசேகர், அவங்க வந்து முதல் கேள்விக்கு விளக்குவாங்க.
1: சார், நீங்கள் சொல்றது ரொம்ப ஒரு முக்கியமான பிரச்சனை. இதில் என்னென்னா, ஒருத்தரை கட்டாயப்படுத்தி வைத்தியம் பண்ணணுன்னா அவங்க மனநிலை ரொம்ப மோசம் அடைஞ்சிருக்கணும், அவங்களால மற்றவங்களுக்கு ஆபத்து ஏற்படணும், அல்லது அவங்களுக்கு அவங்களே ஆபத்து உருவாகிற மாதிரி சூழ்நிலையில் இருக்கணும், ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்கணும். அப்போ தான் ஒரு மனிதரை அந்த மனநோய்க்காக வற்புறுத்தி வைத்தியம் பண்ண முடியும்னு சொல்லி இந்திய மனநல சட்டம் 2017 சொல்லுது. அதனோட செக்ஷன் 89 படி நம்ம பண்ண முடியும். மற்றபடி ஒரு போதையில் அப்படியே கிராஜுவலாக டிக்ளைன் ஆகிக்கிட்டே இருக்காரு, நல்ல சுவாதீனத்தோடு இருக்காரு, சுயபுத்தியோடு இருக்காரு, ஆமாம் எனக்கு தெரியும் நானே நிறுத்திப்பேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா, சட்டம் வந்து ஒருத்தரை அவரோட உரிமைகளை மீறி கட்டாயப்படுத்தி வைத்தியம் பண்ணுறதுக்கு அனுமதிக்கலை. ஆனால் அதுவே அவர் குழப்பத்துக்குள்ளே போனோடனே உடனே தூக்கிட்டு வந்து வச்சு வைத்தியம் பண்ணுறதுக்கு அனுமதிக்குது.
0: ஓகே ஓகே. இன்னொரு துணை கேள்வி என்னன்னா, இப்போ போதை பொருள் பாவனை இருக்கு, வயதானவர்கள் ஒரு 50 வயசு 60 வயசு இருக்கிறவங்க இருக்காங்க, அவங்களுக்கு இணை நோய்களாக இந்த சுகர் இந்த பிரஷர் இதெல்லாம் இருக்கு. அப்ப அவங்க வந்து அந்த மாதிரியான பழக்கத்துக்கு போகும் பொழுது அதனுடைய வீரியம் அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த தாக்கம் வந்து இளைஞர்களை விட அதிகமாக இருக்குமா? இணை நோய்கள் இருக்கிறவங்க இந்த ட்ரக் யூஸ் பண்ணதுனால என்ன பாதிப்புகள் வருது, இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
1: கரெக்ட், நீங்களே ஒரு கேள்வியிலே கொஞ்சம் பாதி விடையும் கொடுத்துட்டீங்க. கண்டிப்பாக இந்த போதை பழக்கத்தில் இருக்காங்க, அல்லது தினமுமே ஆல்கால் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருக்காங்க, அதுதான் ரொம்ப காமனாக இருக்குது நாட்டில். இவங்கெல்லாம் வந்து டயபெட்டிஸு அல்லது ஹைப்பர் டென்ஷன் அல்லது வீசிங் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த வியாதிகளுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகளோட அளவுகள் மாறுபடும். குறிப்பாக சர்க்கரையில் வந்து சர்க்கரையோட அளவுகள் வேறுபடும். சமயத்தில் இவங்க ஒரு டயபெட்டிஸை வந்து ரொம்ப எக்ஸாசர்பேட் ஆகிடலாம், அல்லது வந்து லோ சுகர் வந்துடலாம். ஸோ அவங்க வந்து சீரியஸான ஹெல்த் காம்ப்ளிகேஷன் வரத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகுது. சாதாரணமாக சர்க்கரை இருந்தாலே ஒரு ஹார்ட் அட்டாக் வரத்துக்கு வாய்ப்பு ஒரு 10 மடங்கு அதிகமாகுதுன்னா, இப்போ ஆல்கஹாலும் சேர்ந்து இருக்குதுன்னா அவங்களுக்கு ஒரு 50 மடங்கு அந்த மாதிரி வரலாம். நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஸோ இது அக்யூரேட்டான நம்ம அந்த ப்ரிடிக்ஷன் வேல்யூவில் நம்ம இன்னும் சமூக ரீதியான சில ஆய்வுகள் செஞ்சு தான் சொல்லணும், பட் புரிதலுக்காக சொல்கிறேன். பல மடங்கு அதிகமாகிடும் ஆல்கஹாலும் சேர்த்துறப்ப.
2: நன்றி நன்றி நன்றி டாக்டர். டாக்டர், எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. அதாவது என்னன்னா, அந்த போதைப் பொருள் பழக்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இது வந்து வெறும் ஒரு பழக்கம் மட்டும்தானா, இல்லை இது வந்து ஒரு மன ரீதியான பிரச்சனை, அதாவது ஒரு மருத்துவ பிரச்சனையை நம்ம பார்க்கணுமா அப்படின்றது ஒன்று. இன்னொன்று எனக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னா, வந்து இந்த போதைப் பொருள் பயன்படுத்தும் போது நம்ம மூளையில் ஏற்படுற சில விஷயங்கள் என்ன? ஏன்னா வந்து நம்ம விடணும்னு நினச்சா கூட விட முடியலையே அப்படின்ற மாதிரி பலர் கருதுறது உண்டு. ஸோ இதை பற்றி நீங்கள் விளக்கலாம் டாக்டர்.
1: நீங்கள் கேட்குற கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. நிறைய பேருக்கு இந்த புரிதல்கள் குறைவாக இருக்குது. இந்த இடத்துல விளக்கம் சொல்லணுன்னா, நம்ம வந்து போதை பழக்கமாக அல்லது போதை அடிமை வியாதியா அப்படின்னு ஒரு ரெண்டாக பிரிக்கணும். ஏன்னா சில நேரங்களில் உச்சி மாநாடுகளில் பார்க்கும்போது இரு தேச தலைவர்களும் அந்த ஒரு சாம்பியனை வச்சுட்டு அப்படியே மீட் பண்ணுற மாதிரிலாம் காட்டுவாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் அந்த கோல்டு கண்ட்ரீஸ்லலாம் பார்த்தோம்னா அவங்கெல்லாம் வந்து யூஸ்வலாகவே ஒரு வெல்கம் ட்ரிங்கில் கொடுக்குற மாதிரிலாம் காட்டுவாங்க. கலாச்சார ரீதியாக அங்கீகரிக்கப்பட்டதாக காட்டுவாங்க. நம்ம கலாச்சாரத்தில் இது வந்து யூஸ்வலாக ரெகுலராக ட்ரை கல்ச்சர்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கே ஆல்கால் இல்லாத ஒரு கலாச்சாரமாக தான் முன்னாடி காலங்களில் கணிக்கப்பட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் கால சூழ்நிலைகளில் அது மாறி போயிடுச்சு. இதில் எது வந்து ஒரு சந்தோஷத்துக்காக ஒரு எப்போயாவது ஒரு நாள் குடிக்கிறது, அல்லது எப்போ வியாதி அப்படிங்கிறதுக்கான அந்த பிரித்து புரிஞ்சுக்கிற தன்மை எல்லாத்துக்கும் வரணும். ஆக்சுவலாக பெஸ்ட்டு வந்து குடிக்காமல் இருக்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்க முடியும். அதை மீறி இந்த கலாச்சார சூழ்நிலைகளில் சந்தோஷ தருணங்களில் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. எஸ்பெஷலி இந்த பார்ட்டி கல்ச்சர், வீக்கெண்டு கல்ச்சர் இதெல்லாம் இளைஞர்கள் சமுதாயத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது. நான்வெஜ் இருக்கணும், ஆல்கால் இருக்கணும் அப்படின்னா தான் அந்த பார்ட்டினே அவங்க அப்ரூவ் பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் மாற்றங்கள் உருவாகிருக்கு. இதை சமூக தலைவர்கள் தான், நம்ம வந்து இப்போ ராஜாராம் மோகன் ராய் பெரியார் இவங்கெல்லாம் வந்து சில சமூக சீர்திருத்தங்களை முன்னெடுத்த மாதிரி, இதுக்கு ஒரு முன்னெடுப்பு ஒரு மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய தலைவர் வந்து தான் இதை மாற்றணும். இந்த இடத்துல இந்த பழக்கம் சரி, சந்தோஷத்துக்காக எப்போயாவது ஒரு வாட்டி குடிக்கிறாங்க அப்படிங்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாறி தினம் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, குடிய தேட ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்கு குழந்தைக்கு ஒரு நோட் புக் வாங்கி தரணும், கையில் 250 ரூபா இருக்குது, நோட் புக் வாங்கி தரணும், ஒய்ஃபை வந்து ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும், இப்போ வந்து ஒரு குவார்டர் அடிக்கணும் அப்படின்னா, அவருக்கு புத்தி முதல்ல போய் குவார்டரை வாங்கிட்டு மீதி பணத்தில் பண்ணலாம்னு நினச்சிட்டாருன்னா அவர் அடிக்ஷனில் மாட்டிக்கிட்டாரு, வியாதிக்குள்ளே இருக்கிறாருன்னு அர்த்தம். எப்போவுமே அவங்கள வந்து அவங்களோட செயல்பாடுகளை கட்டுப்படுத்த முடியாமல் போயிடும், முன்னுரிமை கொடுக்கறது மாறிடும்,

0: அவங்களுக்கு என்ன தொடர் சிந்தனை இதுவாகவே இருக்கும். உடம்பு கெட்டு போயிடுச்சுன்னு தெரியும், வாந்தி வந்திருக்கும், கன்ஃபியூஷன் வந்திருக்கும், பேன்கரைட்டிஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க, கேஸ்ட்ரைட்டிஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. உடம்புக்குள்ள ஏதாவது ஒரு வியாதி, அது ஆல்கஹால் உருவானதுன்னு டாக்டர் சொன்னதுக்கப்புறமும் அதை தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கண்டிப்பாக ஒரு வியாதிங்கிற கட்டத்துக்குள்ளே இருப்பாங்க. இதில் இன்னும் ரெண்டு மூணு விஷயம், உட்டா கை உதறது, அதெல்லாம் வந்து ரொம்ப தீவிர வடிவங்களில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால் கை உதறினா தான் அடிக்ஷன் அப்படிங்கிறது கிடையாது, அது தொடர் சிந்தனையாக அதுவாகவே இருந்தாலே அது வந்து அந்த வியாதியோட அறிகுறி.
1: நீங்கள் சொன்னீங்க டாக்டர், அதாவது வந்து சோஷியல் ட்ரிங்கிங் அப்படின்றதுக்காக ஆரம்பித்து அப்படியே அது வந்து ஒரு பழக்கமாக மாறுது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் அது எதனால் வந்து அது ஒரு தொடர்ந்து அதை அவங்க எடுக்கிறதுக்கான ரீசன் என்ன? நீங்கள் சொன்ன மாதிரி அது மூளையில் அது என்னமான தாக்கத்தை ஏற்படுத்துது? அதாவது ஓகே, வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை மாதத்துக்கு ஒரு தடவைன்றதை தாண்டி நாளுக்கு ஒரு தடவை அப்படின்ற மாதிரியான கட்டத்துக்கு அது எப்போ போகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க டாக்டர்?
0: நாளுக்கு ஒரு தடவை இல்லை, நாளுக்கு பல தடவைங்கிற கட்டத்துக்குள்ளே கூட வந்துடுறாங்க ஒரு சிலர். ஸோ இது வந்து ஒரு சிக்கலான விஷயம். இது என்னென்னா, எல்லாத்துக்கும் இந்த ஆல்கஹால் டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற வியாதி வர்றதில்லை. ஒரு 100 பேர் ஆல்கஹால் யூஸ் பண்ணுறாங்கன்னா அதில் இந்த மரபு ரீதியாக ஒரு வல்னரபிள் பீப்புள், அதாவது அவங்க தாத்தாவோ அல்லது அப்பாவோ அல்லது அப்பா கூட பிறந்தவங்களோ தாத்தா கூட பிறந்தவங்களோ அல்லது அம்மா கூட பிறந்தவங்க இந்த மாதிரி பாட்டி கூட பிறந்தவங்க இவங்களில் யாராவது ஒருத்தர் அடிக்ஷனில் இருக்காங்கன்னா இவர் வந்து வல்னரபிள்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு 100 பேர் போனாங்கன்னா இந்த வல்னரபிலிட்டி இருக்கவங்க 10-20% மக்கள் தொடர்ச்சியாக ஆல்கஹாலை தேட ஆரம்பிப்பாங்க. அந்த நியூரல் சர்க்கியூட்டுக்கு, அவங்க பிரெயின் சர்க்கியூட்டுக்குள்ளே இந்த டோப்பமைன்னு ஒரு ரிவார்டு சிஸ்டம் இருக்குது, அது வந்து இந்த குடிக்கும்போது அது கொஞ்சம் அதிகமாக சுரக்க ஆரம்பித்து அதை பிரெயின் தேட ஆரம்பிக்குது. அதுவே தன்னையை வந்து சந்தோஷப்படுத்திக்க முயற்சி பண்ணும்போது அவங்களுக்கு மீதி விஷயங்களில் வரக்கூடிய சந்தோஷம், ஒரு சிலருக்கு குழந்தைய பார்த்தோன்னே ஓடி தூக்கி வச்சு கொஞ்சுவாங்க, அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். ஒரு சிலருக்கு டாகு பிடிக்கும், ஒரு சிலருக்கு டூர் போகிறது பிடிக்கும், ஒரு சிலருக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும், ஒரு சிலருக்கு வந்து மனைவி குழந்தைகளோட பொறுமையாக பேசிகிட்டு இருக்கிறது பிடிக்கும், சினிமா பார்க்குறது பிடிக்கும். ஆனால் இந்த மனிதர்களுக்கு ஆல்கஹாலை எடுக்கிறது மட்டும் பிடிக்கும், ரொம்ப ப்ரியாரிட்டி பண்ணிப்பாங்க. இப்படி இது உருவாக்குது. இதில் வந்து அவங்களுக்கு அந்த கூட இருக்க நண்பர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, சகவாசம், இதே மாதிரி ஆள் இன்னொருத்தங்க பக்கத்தில் வருவான், இவன் வேகமாக ப்ரோக்ரஸ் ஆகிட்டு இருப்பான், அவன் ஸ்லோவாக ப்ரோக்ரஸ் ஆகிட்டு இருப்பான், இதெல்லாம் சேர்ந்து தான் அவங்கள வந்து அந்த அடிமை வியாதிக்குள்ளே தள்ளிவிடுது.
1: ஓகே டாக்டர், சூப்பர். ஆனால் இதிலே வந்து அந்த நீங்கள் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி ஒரு ஃபேமிலியிலே யாராக இருக்காங்கன்னா ஹீஸ் மோர் வல்னரபிள் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. இப்போ பியர் ப்ரெஷரும் இதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அதாவது பியர் ப்ரெஷர் க்யூரியாசிட்டியும் சில பேருக்கு அது எப்படி இருக்கும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான இதுக்குள்ளே வரவங்க, அப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸு லோன்லினஸ்னு அவங்களே ஒரு காரணம் சொல்லிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க டாக்டர்?
0: இது யூஸ்வலாக அந்த டீனேஜ் பசங்களுக்கு, அந்த காலேஜ் படிக்கிறாங்களே, எஸ்பெஷலி ஃபஸ்ட் இயர் முடிஞ்சு செகண்ட் இயர் ஆரம்பிக்கிறப்ப தான் இது அதிகமாக காணப்படுது. ஃபஸ்ட் இயரில் வந்து ஸ்கூலோட தாக்கத்தில் பெற்றோர்களோட கண்காணிப்பில் இருக்கான், அவன் செட்டில் ஆகிட்டான் அப்படின்னு பேரண்ட்ஸ் நினைக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட் இயரோட மிடில் ஆஃப் தி ஃபஸ்ட் இயர்லேருந்து செகண்ட் இயர் தேர்ட் இயருக்குள்ளே அவன் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் அடைஞ்சிட்றான். அந்த டைமில் யூஸ்வலாக பியர் ப்ரெஷர் கூட இருக்கும், டே வாடா வாடா சும்மா இருறா கூட குறறா அப்படிங்கிற மாதிரி அதை ஆரம்பித்து, சும்மா ஒன்று தானே இது பண்ணுற, இது பீர் மட்டும் தானே, இப்படி தான் ஆரம்பிக்குது. அதாவது ஒரு என்ன தான் இருக்குது அப்படின்னு சும்மா தானே பார்க்குறோம், நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கோம் அப்படிலாம் ஆரம்பித்து, அது அப்படியே அடிக்கடி பர்த்டே பார்ட்டி அந்த பார்ட்டி இந்த பார்ட்டின்னு சொல்லி அது ஒரு தொடர் நிகழ்வாக மாறிடுது. அப்புறம் ஒரு டைமில் வந்து பார்ட்டி இருந்தால் தான் வாழ்க்கைங்கிற மாதிரி எல்லாம் உருவாகிடுது அவங்களுக்கு.
1: ஓகே டாக்டர், நிகழ்ச்சியில் அடுத்து நேர் வருஷம் இணைஞ்சிருக்காங்க அவங்கள யாரும் பார்த்தலாம் பாருங்க. வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் சார்.
1: வணக்கம் சார், இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேருங்க சார், யார் எங்கிறது பேசுகிறீங்க? வணக்கம் சார், உங்கள் சந்தேகங்களை டாக்டர்கிட்ட கேட்கலாம் சார்.
2: டாக்டர் வணக்கம் சார்.
0: வணக்கம்.
2: இந்த குடிப்பழக்க உள்ளவத்தை உடனே கட்டுப்படுத்தலாமா?
0: ரைட். உங்க கேள்விக்கு சொல்லணும்னா, ஒரு குடிப்பழக்கம் எப்பயாவது வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் குடிக்கிறாருன்னா அதை நம்ம ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு நிறுத்துறதுனால, டாக்டர் கன்சல்ட் பண்ண முடியலன்னா கூட பரவாயில்ல, டக்குன்னு நிறுத்திடுறது நல்லது. தொடர்ச்சியாக குடிச்சிக்கிட்டு இருக்காரு, அவரை வந்து குடியை நிறுத்தியே 2-3 வருடங்கள் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும், ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா சடனாக குடியை விடும்போது அவங்களுக்கு டெலிரியம் அல்லது வித்ராயல் ஃபிட்ஸ் அப்படின்னு 2 விதமான பிரச்சனைகள், தீவிரமான உடல்நல பிரச்சனைகள் உருவாகலாம். அதனால் ஒரு மருத்துவரை பார்த்து ஆல்கஹாலை எப்போவுமே அவர் டாக்டர் சொல்லிடுவார் உடனே நிறுத்துங்க, அதிலிருந்து எஃபெக்ட் எடுக்கிறதுக்கு, இந்த வித்ராயல் சிம்டம்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு, அதுக்கு பேர் டீடாக்சிஃபிகேஷன் ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க. உடம்புல நச்சுத்தன்மை அதிகமாக ஊறி இருக்குது, அந்த நச்சுத்தன்மையை நீக்குதல், அதுதான் டீடாக்சிஃபிகேஷன் அப்படிங்கிறது. இது 1 வாரம் 10 நாள் ஆகும், ஒரு சிலருக்கு 3-4 நாளே செட்டில் ஆகிடுவாங்க. ஒரு அதிதீவிர குடிவியாதியில் இருக்கிறவங்களுக்கு 1 மாதங்கள் கூட ஆகலாம். ஸ்லோவாக மருந்துகளை கொடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி 1 மாத்திரைக்கு கொண்டு வந்துடுவாங்க. இதனால் அந்த குடியின் தீவிரத்தன்மையை பொறுத்து, இந்த சூழ்நிலைகளை பொறுத்து, இப்போ அவருக்கு வந்து நல்ல ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி இருக்குது, அப்பா அம்மா இருக்காங்க, மனைவி இருக்காங்க, வயசுக்கு வந்த பொண்ணு இருக்குது, அப்பா மேலே பாசமாக இருக்குது,

0: அப்படிலாம் சொன்னால் அவங்களாம் நிறுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த தனியாக தங்கிட்டு இருக்காங்க, ஹாஸ்டலில் தங்கிட்டு இருக்கேன், நான் ஆஃபீஸ்லேயே ஒரு ரூமில் போட்டு தங்கிட்டு இருக்கேன், இந்த வெளியூர் அடிக்கடி போயிட்டு வரேன், இந்த மாதிரி மனிதர்கள் வந்து விடுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்குது.
1: நன்றி, நன்றி சார். ஸ்டேட்டாக நிகழ்ச்சி நம்ம பேசிட்டு வர, அதாவது எப்படின்னா வந்து எப்படி அதுக்குள்ளே என்ட்ரு ஆகிறாங்க, இந்த போதைப் பொருள் பழக்கத்துக்குள்ளே எப்படி என்ட்ரு ஆகிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பருவ வயதில் வந்து பசங்க இதுக்குள்ளே வராங்க அப்படின்ற மாதிரி என்ன நீங்கள் விஷயங்கள் சொன்னீங்க. இப்போ இது ஏர்லி சிம்டம்ஸ், அதாவது நம்மளுக்கு வந்திருக்கு ஒரு அடிக்ஷனில் தான் நம்ம இருக்கோம், அதாவது ஒரு போதைப் பொருள் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியல அப்படின்றத வந்து எந்த அறிகுறிகள் மூலமாக நம்ம கண்டுபிடிக்கலான்றது, குறிப்பாக குடும்பத்தினர் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம், ஓகே இவன் வந்து ஏதோ ஒரு அடிக்ஷனில் இருக்கான் அப்படின்றத குடும்பத்தினர் அறியும்படியான சிம்டம்ஸ் வந்து எதுவும் இருக்கா டாக்டர்?
0: குடும்ப சூழ்நிலையில் டே இன்றைக்கி வாங்கடா அப்பா, அப்பாவோட இன்றைக்கி பர்த்டே, நம்ம இன்றைக்கி இங்கே மீட் பண்ணுறோம், அப்பாவுக்கு கொடுக்குறோம்னு சொல்கிறோம், அல்லது வெளியில் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போகலான்னு சொல்கிறோம். அவன் வந்து இல்லைம்மா எனக்கு ஃப்ரெண்டு ஒரு முக்கியமான அசைன்மெண்ட் இருக்குது வர முடியல அப்படின்னு சொல்கிறான். ஒரு தடவை சொல்கிறான், எப்போ பார்த்தாலும் அடிக்கடி இந்த மாதிரி சொல்கிறான், நம்ம ஒரு ஃபேமிலி கெட் டுகெதருக்கு போகிறோம், ஆனால் இவன் ஃபஸ்ட் டைம் சொல்கிறான், செகண்ட் டைம் சொல்கிறான் அப்படின்னாலே அலர்ட் ஆகிடணும். ஏன்னா அவன் வேறு எதுக்கோ ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறான். அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். லேட்டாக வரான் வீட்டுக்கு, பையன் வந்து எழுந்திருக்கிறது லேட்டாக வர்றான், கண்ணு சிவந்து வர்றான், அவன் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் வித்தியாசமாக பேசிகிட்டு இருக்கிறான், அந்த ஃபன் மேக்கிங்காக பேசிகிட்டு இருக்கிறது, கோட் வேர்டில் பேசிகிட்டு இருக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் அலர்ட் ஆகிக்கணும் இந்த பசங்கக்கிட்ட. அது இல்லாமல் அவனுங்க பேக்கெல்லாம் பார்த்தோம்னா சமயத்தில் ஏதாவது இருக்கும், நம்ம எப்பயாவது ஒரு வாட்டி அப்படி இன்சிடென்டலாக, அதாவது வேவு பார்க்குற மாதிரி பண்ணக்கூடாது. அவங்களுக்கான தனி மனித உரிமைகள், அவங்களுக்கான மரியாதைகள்லாம் பண்ணிவிட்டு அதே சமயத்தில் ஒரு சின்ன மாறுபாடு, யூஸ்வலாக அந்த அம்மாக்கள்லாம் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிருவாங்க, அப்படி ஏதாவது சின்ன தெரிஞ்சதுன்னா அதை நம்ம கண்டுபிடிச்சி வீட்டுக்காரர்கிட்டையும் மற்ற முக்கியமான குடும்ப உறுப்பினர்கிட்டையும் கலந்து ஆரம்பத்துலேயே அவனோட போக்குகளை கண்டுபிடிச்சி சரி செய்யணும். இது ஆண்கள்னு இல்லை, பெண்கள்கிட்டையும் கொஞ்சம் அதிகமாகிட்டு இருக்கு, அதனால கவனமாக இருக்கணும்.
1: ஓகே டாக்டர். நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, யார் நான் பார்த்துலாம் பாருங்க. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம் சார். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: பெசன் நகர்ல இருந்து போஜராஜா பேசுறீங்க.
1: வணக்கம் சார். உங்க சந்தேகங்களை டாக்டர்கிட்ட கேட்கலாம் சார்.
2: ஐயா எனக்கு 68 வயசு ஆகுதுயா.
0: சொல்லுங்க.
2: 13 வருஷமா நானும் விட்டுட்டேன் குடிக்கிறது. அதுக்கு காரணம் வந்து யாரும் கிடையாது, நானா தான் விட்டுட்டேன். அது
0: உங்களை மாதிரி மனிதர்கள், இந்த மாதிரி பெரிய தீவிர அடிமை வியாதியிலேருந்து வெளியில் வந்தவங்க, இந்த மாதிரி நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், நான் நினச்சேன் ஒரு நாள் முடிவெடுத்தேன், நான் வெளியில் வந்துட்டேன் நீங்கள் சொல்லும்போது இது மருந்துகளோட பவர்ஃபுல்லாக வேலை செய்யுதுன்னு சொல்கிறாங்க. இதனால் இந்த குடியிலிருந்து வெளியேறினவங்கள்லாம் சேர்த்து ஆல்காலிக் அனோனிமஸ் அப்படின்னு சில அமைப்புகள் வச்சு அதுவும் ஒரு அந்த சிகிச்சையோட ஒரு ஒரு காம்பனண்ட், அது ஒரு ஒரு ஒரு 5-10% மக்களை குணப்படுத்துதுங்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, இந்த குடி அடிமை வியாதியிலேருந்து வெளியேறினவங்க ஒரு சங்கம் வச்சுருக்கிறது தான் ஆல்காலிக் அனோனிமஸ். அங்கே போய் பேசணும், மோட்டிவேட் பண்ணணும். எல்லாமே மருந்தில் சரி பண்ணணும்னு எண்ணத்தை விட்டுட்டு மருந்து ஒரு பகுதியில் வேலை செய்யும், நாம் இந்த மாதிரி ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குறோம், நம்ம வந்து செஞ்சு காட்டி சாதிச்சு காட்டி காட்டுறோம் இல்லைங்களா. நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான அருமருந்துகள்.
1: நன்றி, நன்றி, நன்றி சார். நன்றி, நன்றி. எஸ் டாக்டர், நீங்க சொன்ன மாதிரி உண்மையிலே இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி நம்ம இதை விட முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி, அதாவது ஆல்ரெடி அதை விட்டுட்டு வெளியே வந்தவங்க சொல்றது வந்து உண்மையிலே அது வந்து இன்னும் கூடுதல் இதாக இருக்கும். எஸ் டாக்டர், ஹலோ டாக்டர். நிகழ்ச்சியில் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டு வந்தாலும், என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டது தமிழ் திரைப்படத்திற்காக ஒரு அருமையான பாடல் வர இருக்கு. ராகுல் நம்பியார் அவரோட வாய்ஸ்ல, யுவன் சங்கர் ராஜாவோட இசையில கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்க எல்லாமே தூளு.

0: நேரம் 3:31 ஆயிட்டிருக்கு. சென்னை எஃப்எம் 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில போதைப் பொருள் பழக்கத்திலிருந்து விடுபடுவது எப்படி அப்படின்றதான் மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரியின் மனநலத்துறை பேராசிரியரான டாக்டர் பி பி கண்ணன் சாரோட வந்து உரையாடிட்டு இருக்கோம். எஸ் டாக்டர், நீங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க, அதாவது வந்து இந்த குடி பழக்கமோ ஏதோ ஒரு பழக்கம் இந்த போதைப் பொருள் பழக்கத்துக்குள்ளே யார் போகிறாங்க, யார் வல்னரபிள் அப்படின்னா அந்த ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கவங்க தான் அதுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொன்னீங்க. ஆனால் நீங்களே தான் சொன்னீங்க, அதாவது இப்போ ஒரு யங்ஸ்டர் புதுசாக அது மாதிரி பழக்கத்துக்கு உண்டாகிறாருனா அது வந்து ஃபேமிலி முன்னாடியே கண்டறியணும் அப்படின்ற மாதிரி. அஸ்ஸ ஒரு மதரா ஒரு அம்மாவை வந்து ஒரு வீட்டில் தன் கணவருக்கும் இந்த பழக்கம் இருக்குது, தன் பையனும் இப்போ அதை பழகலாம் அப்படிங்கிறப்போ எந்த மாதிரியான எக்ஸ்டர்னல் சப்போர்ட் தேவைப்படுது, இந்த விஷயத்தை எப்படி வந்து அவங்க டேக்கிள் பண்ணலான்றது பற்றி என்ன அட்வைஸ் நீங்கள் சொல்லலாம் டாக்டர்?
1: இப்போ வந்து அந்த கணவரும் குடிக்கிறாரு, பையனும் ஒரு மாதிரி வழி தவறி போயிட்டுருக்கான் அப்படின்னா அந்த அம்மாவோட சுமை வந்து அதிகமாகிடும். இன்ஃபேக்ட் பொருளாதார ரீதியாகவும் சுமை அதிகமாகும், உளவியல் ரீதியாகவும் அதிகமாகும், உறவுகள் நட்புகள்லாம் குறைந்து போகும். உண்மையிலேயே அது ஒரு பெரிய சங்கடமான விஷயம். இப்போ அந்த அம்மாவுக்கு இந்த புரிதல் இருக்கணும், முதல்ல வந்து அந்த இன்கம் எஸ்டெப்ளிஷ் பண்ணிக்கணும் அந்த அம்மா. ஏன்னா கடைசியாக ஏதாவது உடல்நல குறைவுன்னா தான் இங்கே ஆஸ்பத்திரிக்கு வருவாங்க, இந்த போதைக்கு வரமாட்டாங்க. ஸோ அந்த அம்மா வந்து அதுக்கான இது என்ன பண்ணணும், எந்த டாக்டர்கிட்ட போகணும், எப்படி போகணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ரெண்டாவது, அந்த அம்மா வேலை செய்கிற இடத்துல பணி இடத்துல கூட இருக்கவங்ககிட்ட ஒன்று ரெண்டு பேர்த்திட்ட தன்னோட கஷ்டத்தை சொல்லி அவங்ககிட்டருந்து என்ன சப்போர்ட், சப்போர்ட்னா பண உதவியாக இல்லை, எங்கே போகிறது என்ன பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். இது சம்மந்தமாக அறிவை வளர்த்துக்கணும், அந்த போதையடிமை அதுக்கான வழிமுறைகளெல்லாம் எப்படி கொண்டு வரணும்னு. அப்புறம் வீட்டுக்காரருக்கு அந்த சமையல் பரிமாறுறப்ப அவர் ஏதாவது ஒரு சங்கடத்துக்குள்ளே வந்து மறுபடியும் மனைவி முன்னாடி நிற்பார், அல்லது உடம்பு சரியில்லாமல் போவார், அப்போ வந்து ஏற்கனவே திட்டம் போட்டு வச்சுருக்க மாதிரி அவரை டக்குன்னு அந்த டைமில் கூட்டிகிட்டு போய் டாக்டர்கிட்ட, அவங்க ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுருக்க டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் இதிலிருந்து விடுதலை செய்கிறதுக்கு, அதாவது அந்த குடி அடிமை வியாதியிலிருந்து விடுவிக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி எடுக்கணும். இந்த பையனுக்கு பையனோட

0: எல்லாம் அவங்க தெரிஞ்சு வச்சுருக்கணும். பையனை கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும். அந்த அன்பால் பாதி வைத்தியத்தை செய்யலாங்கிறது 100% உண்மை. அந்த டைமில் கோவப்பட்டு அம்மாக்கள் கத்திடுவாங்க. அந்த ஒரு ஒரு ஒரு மொமெண்ட்ரியாக கோவப்பட்டால் கூட தொடர்ச்சியாக அன்பு காட்டுறது, பையனுக்கு அந்த அம்மா வந்து நல்லதுக்கு தான் சொல்கிறாங்கங்கிற அந்த அடிப்படை உணர்வுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ஒரு டைம் இல்லைனா இன்னொரு டைம், சில நேரங்களில் 10 தடவை இல்லை, சில நேரங்கள் 6 மாதங்கள் 1 வருடங்கள் கூட ஆகலாம், அந்த கரெக்டான தருணம் வர்ற டைமில் அவனை டக்குன்னு சிகிச்சைக்கு அழைச்சிக்கிட்டு போகணும்.
1: ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க டாக்டர். அதான் அன்பால் சாதிக்க முடியாது, இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைன்ற மாதிரி சூப்பராக சொன்னீங்க. நிகழ்ச்சியில் நேர்கள் எடுத்து தொடர்ந்து இணைஞ்சிட்டு வராங்க, அவங்க யாருன்னு பார்த்துடலாம். வருக வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். இனிப்பில் தான் இருக்கீங்க, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்?
2: வணக்கம் பேசுகிறேன்.
1: வணக்கம் வணக்கம் சார். உங்கள் சந்தேகங்களை டாக்டர்கிட்ட கேட்கலாம் சார்.
2: ஐயா ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன கருத்தை பதிவு பண்ணுறதுக்கு. அவனும் வந்து ஒரு குடிகாரனா இருந்த ஒரு காலத்தை
0: சொல்லுங்க.
2: நான் விட்டது காரணத்தையும் சொல்லிடுறேன், அது வந்து அடுத்தவங்களுக்கு உதவுற நம்பிக்கையில சொல்றேன். என் பையன் அஞ்சா மூணாவது படிக்கும் போது தூர்தர்ஷன்ல இந்த மதுவின் டீமை விளம்பரத்தை என்ன பார்க்க சொன்னோம். அன்னைக்கு விட்டு வந்தான், இன்னை வரைக்கும் விடல. எனக்கு 71 வயசாகுது, பையனுக்கே 40 வயசு, 35 வருஷமாகுது.
0: ரொம்ப நல்லது, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க.
1: ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார், நன்றி நன்றி நன்றி. எஸ், நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த மாதிரி சொல்கிறவங்க அவங்க வந்து தன்னோட வாழ்க்கை அனுபவங்களை பகிர்றப்போ கேட்குறவங்களுக்கு வந்து இன்னும் தன்னம்பிக்கை இருக்கும், அதுலேருந்து அந்த பழக்கத்துலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூடுதல் தன்னம்பிக்கையாக இருக்கும். அதே மாதிரி நம்ம அரசு சார்பாகவும் ஏகப்பட்ட விழிப்புணர்வுகள் வந்து நம்ம காண கிடைக்கிது, இந்த மாதிரி வந்து எப்படி அதுலேருந்து வெளியே வரலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ டாக்டர், இப்போ ஒருத்தருக்கு அந்த பழக்கம் வந்துருச்சு, போதைப்பொருள் அடிமைத்தனமான அந்த பழக்கம் வந்துருச்சு, அப்படி இருந்துச்சுன்னா அடுத்த ஸ்டெப் வந்து ட்ரீட்மெண்ட் தான். ஸோ எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றத பற்றி நீங்கள் விளக்கலாம் டாக்டர்.
0: இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பழக்கத்தில் இருக்காரு, வியாதி வந்துருச்சு அப்படின்னு பிரிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவர் எப்போ பழக்கத்தில் இருக்கார், எப்போ வியாதிக்குள்ளே போயிட்டார் அப்படின்னு யூஸ்வலாகவே கண்டறிய முடியாது. அந்த வியாதி நிலையை நோக்கி முன்னேறிக்கிட்டு இருக்கிறத மட்டும்தான் உணர முடியும். ஒரு அந்த மயக்கம் போட்டு விழுந்துறது, ஃபிட்ஸ் வந்துடுறது, அல்லது குடிச்சிட்டு போதையில் அடிபட்டு கீழே விழுறது, அல்லது போதையில் தகராறு பண்ணி ஒரு சட்டச்சிக்கல்குள்ளே போகும்போது, அப்போ தான் நிறைய நேரங்கள் இது வந்து கண்களுக்கு புரிகிற மாதிரி, மனிதர்களுக்கு புரிகிற மாதிரி தெரியும். அது வரைக்கும் ஏதோ ஒரு பழக்கத்தில் தான் இருக்கான், ஏதோ ஒரு சின்னது, எல்லோரும் மாதிரி தான் பார்ட்டிக்கு போகிறான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சங்கடங்கள், உடலில் பாதிப்பு வந்துட்டாலோ, மனசில் குழப்பம் வந்துட்டாலோ, குடும்ப உறவுகளில் எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ்ஸில் கணவன் மனைவி, அப்பா அம்மா, மகன் மகள், இந்த உறவு முறைகளெல்லாம் சிக்கல் வந்துட்டாலோ, நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியை பற்றி சொல்லலை, அப்பா அம்மா மகன் மகள் மனைவி இந்த குடும்ப உறவுகளில் சிக்கல்கள் வந்துட்டாலும், இது வந்து இதாலேயும் போதை வஸ்துக்களால் வரக்கூடிய பழக்க வழக்கத்தாலையும் இருக்கலாம், அல்லது வேறு சில காரணிகளாலையும் இருக்கலாம், இது வந்துட்டாலோ, சட்டச்சிக்கல்கள் குடிக்கிறப்ப வந்துட்டாலோ, அடிக்கடி போய் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறோம் அப்படின்னாலே நம்ம சிக்கலுக்குள்ளே போயிட்டுன்னு அர்த்தம். ஒரு சிலருக்கு இந்த ஃபிட்ஸ் வந்துடலாம், அல்லது வந்து பேன்கரட்டைட்டிஸ், இந்த மாதிரி உடல் ரீதியாக ஒரு 100 வியாதிகளை சொல்லலாம் ஆள்கால, இந்த மாதிரி வந்துட்டாலோ அவங்களுக்கு கட்டாயம் நம்ம வைத்திய முறைக்கு கூட்டிகிட்டு போயிடணும்.
1: நம்ம கேள்வி போகிறோம், அதாவது இந்த டீடாக்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, கவுன்சிலிங் மூலமாகவும் சில இது பண்ணலாம், பிஹேவியரல் தெரப்பி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் எளிமையாக விளக்கலாம் டாக்டர்.
0: ஆரம்பத்தில் குடிய நிறுத்த முயற்சிக்கிறாங்க இல்லையா, அந்த முதல் 1-2 நாட்கள் அல்லது 1-2 வாரங்கள், அப்போ மருந்துகளோட உதவி ரொம்ப தேவைப்படும். ஆள்கால நிறுத்துறதுனால இதய படபடம் அடிக்கலாம், வெறுத்து கொட்டலாம், அல்லது வந்து ஒரு தூக்கம் இல்லாமல் போயிடலாம், ஒரு சிலருக்கு வந்து யாரோ காதில் பேசுகிற மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி டைமில் கட்டாயம் மருந்துகளை கொடுத்து அது கொஞ்சம் ரொம்ப படபடப்பாக இருக்கார், நடந்துக்கிட்டே இருக்கார் அப்படிலாம் இருந்தோம்னா, அவரை ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி சில நாட்கள், இப்போ நிறைய டீஅடிக்ஷன் சென்டர்ஸில் கட்டாயம் 1 மாதம், கட்டாயம் 2 மாதம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அப்படி தேவையில்லை, 4-5 நாட்கள், 10 நாட்களில் 3/4 பேர்த்த சரி பண்ணிடலாம். கொஞ்சம் பேர்த்துக்கு மட்டும்தான் விடாப்பிடியாக வைத்தியம் தேவைப்படும், அவங்களுக்கு தான் 1-2 மாதங்கள் தேவைப்படும். ஸோ இது வந்து முதல் கட்டம் அந்த மருந்துகளுக்கு. ரெண்டாவது அந்த உளவியல் சிகிச்சை, அந்த எண்ணங்கள் ஏன் அதை நோக்கி ஓடுது, இதுக்கு ஆல்டர்னேட் ப்ளஷர் சீக்கிங் மெக்கானிசம்ஸ் என்ன, எப்படி நம்மளை நன்முறைப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த பேசி அவங்க சிந்தனையை தூண்டுறது, என்ன சீரமைப்பு சிகிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் காக்னிட்டிவ் தெரப்பின்னு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம். இதை செய்யலாம், இதெல்லாம் நம்ம ஒரு நாளில் ஒரு அட்வைஸை பண்ணி பண்ண முடியாது, அது வந்து ஒரு முறையாக வளர்க்கப்பட்ட ஒரு சிகிச்சை முறை. அதுக்கு வந்து நம்ம முத நாள் வந்து என்ன எப்படின்னு சொல்லுவோம், அடுத்த நாள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப், அடுத்த நாள் செகண்ட் ஸ்டெப், இந்த மாதிரி ஒரு மன மாற்றத்தை கிராஜுவலாக பண்ணுவாங்க. அடுத்து சூழ்நிலைகளை மாற்றுறது, சோசியல் தெரப்பின்னு சொல்லுவாங்க. இதில் சூழ்நிலையில்

0: இருக்கக்கூடிய மனிதர்கள்ட்ட பேசணும், சூழ்நிலையை மாற்றணும். சமயத்தில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னா வேலையை மாற்ற முடியும், அல்லது வேலையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள்கிட்ட சொல்லி இவருக்கு வந்து அந்த நைட் டியூட்டி வராமல் பண்ணுறது, சாயங்காலம் 6 மணிக்கே வீட்டில் போகிற மாதிரி பண்ணிடுறது, ஈவினிங் வந்தோடனே அவங்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுத்து அவங்கள வந்து அப்பயே ஒரு திகட்ட வச்சிடறது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகளை மாற்றுறதுனாலையும் அந்த ஆர்வத்தை குறைச்சிட முடியும், நிறுத்த முடியும். குடி இந்த போதை பழக்கங்கள் குடிப்பழக்கத்தெல்லாம் நம்ம நிறுத்த முடியும்.
1: சிறப்பு டாக்டர், நிகழ்ச்சி அடுத்த நேயர்கள் இணைஞ்சிருக்காங்க, யார் நான் பாத்திரலாம். வருக, வணக்கம்.
2: வணக்கம் சார், குமார் பேசுறேன் சார்.
1: வணக்கம் டாக்டர், உங்க சந்தேகங்களை கேட்கலாம்.
2: டாக்டர், இப்போ வந்து பாத்தீங்கன்னா அழகா சொல்லிட்டு வரீங்க, சூப்பரா அழகா இது பண்ணீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மூலமா வந்து பிள்ளைங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து இது பண்றாங்க. அதனால வந்து இந்த ரத்தம் வந்து அதிகமா மென்டல் டார்ச்சர் அதிகமா இருக்காங்க பிள்ளைங்க. இப்ப பாத்தீங்கன்னா இப்போ எங்க ஊர்லயே ஒரு 2-3 பேர் அது மாதிரி வந்து அதிகமா மென்டல் டார்ச்சரா இருக்காங்க. அதனால வந்து என்ன சார் வரும், அவங்க வந்து மீண்டு வர்றதுக்கு என்ன வழி, அது கொஞ்சம் சொல்லுங்க.
0: பிள்ளைங்கன்னு சொல்றது எந்த வயசு சொல்லுங்க, ஏன்னா சின்ன குழந்தைங்க
2: வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் படிக்கும் புரிஞ்சுக்கோங்க.
0: ஆமா, இது எப்படி சீரமைக்கலாம்னா, ஏதான் நம்ம முதல்ல அந்த காலேஜோட கலாச்சாரம் என்ன, அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள்லாம் யார், அங்கே இருக்க டீச்சர்ஸ் யார், அந்த மாதிரி சில விஷயங்களெல்லாம் பகுத்தறிஞ்சு தான் குழந்தைங்களை அந்த காலேஜில் சேர்த்தணும். அது இல்லாமல் அந்த இடத்துல போதை கும்பல்கள் அதிகமாக இருக்குதா, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். இவங்களுக்கு விழிப்புணர்வு உண்டு பண்ணணும் அப்படின்னம்னா, இப்போ வந்து நம்ம முதலமைச்சர் வந்து அந்த எல்லோரும் சூளுரை எடுக்கணும்னு சொல்லிட்டு அன்றைக்கி அவரே நடத்தி காட்டினார், எல்லா கல்லூரிகள்லையும் அது நடத்தப்பட்டது. இந்த மாதிரி நம்ம எப்படி ஒரு திருவிழானா கோயிலில் வந்து அந்த அறுவடை சீசனில் ஒரு பண்டிகை கொண்டாடுறோம் இல்லைங்களா, பொங்கல் வச்சு சிறப்பாக, அது மாதிரி இதுக்கு முக்கியத்துவப்படுத்தி, ஏன்னா இது வந்து ஒரு சொசைட்டியே பாதிச்சிரும். இது வந்து கொஞ்சம் விட்டோம்னா இது வந்து ஃபன் ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டு விளையாட்டு பார்ட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இது குடும்பங்களையெல்லாம் சீரழிச்சிரும். குடும்பங்களெல்லாம் சீரழிச்சதுக்கப்புறம் அது எப்படி சமுதாயமாக இருக்க முடியும்? அதனால் இந்த விழிப்புணர்வை வந்து மாணவர்களுக்கு இடையே கொண்டுட்டு வரணும். ஆனால் இதை சொல்லணும் டைமில் இன்னொரு விஷயத்தையும் பார்த்துக்கணும். அதாவது காலங்காலமாக, நூற்றாண்டு காலமாக, பல நூற்றாண்டு காலமாக ஒரு மது வந்து ஒரு விஷயமாகவே அது ஒரு வரலாறில் வந்துக்கிட்டு இருக்கு. அப்படின்னா இந்த ஃபன்னுன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை எப்படி மடைமாற்றம் செய்து எல்லாத்துக்கும் எல்லா விஷயத்துலேயும் ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் மாற்றுறது அப்படிங்கிறத நம்ம சமூக தலைவர்கள் எடுத்துக்கிட்டு வரணும். இதில் சமூக தலைவர்னா எல்லாரும் ஒரு வகையில் சமூக தலைவர்கள் தான். நம்ம உடனே தலைவரை தேடிட்டு இருக்கக்கூடாது, நமக்குள்ளே இருக்கிற தலைவரை தான் நம்ம தேடணும். அப்படி பண்ணும்போது சில மாற்றங்களை உருவாக்க முடியும்.
1: நன்றி, நன்றி சார். எஸ் டாக்டர், நம்ம வந்து தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் அந்த ட்ரீட்மெண்ட் பத்தி நீங்க பேசிட்டு இருந்தீங்க. இப்போ நீங்க ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி வித்ட்ராயல் சிம்டம்ஸ் அப்படின்றத நீங்க சொல்றீங்க. ஸோ வித்ட்ராயல் சிம்டம்ஸ்னா என்ன? ஒருவேளை இந்த வித்ட்ராயல் சிம்டம்ஸை சமாளித்து விட்டா அடிக்ஷன்ல இருந்து முழுமையாக குணமாயிரலாமா அப்படின்றதையும் என்னோட கேள்வியை கேட்குறேன் டாக்டர்.
0: இந்த வித்ட்ராயல் சிம்டம்ஸ்ங்கிறது உடம்புல இருந்து ஆல்கஹால் வித்ட்ரா ஆகுது, வெளியில் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்கு, நிறுத்திட்டோம். அதனால் உடம்புல அந்த பிளட்டில் இருக்க லெவல் குறைஞ்சிக்கிட்டே போய் ஒரு டைம் நிற்கும். இந்த டைமில் வந்து அந்த பிரெயினில் நியூரல் மெக்கானிசம்ஸ்லாம் அந்த ஆல்கஹாலுக்கு தொடர்ச்சியாக இருந்து பழக்கப்பட்டிருக்கு. திடீர்னு அந்த ஆல்கஹால் உடம்புல குறைய ஆரம்பிக்கும்போது அந்த குளுட்டாமேட் அப்படிங்கக்கூடிய ஒரு வேதிப்பொருள், அது சம்மந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் மாற்றங்கள் அடைந்து அது ஒரு கிளர்ச்சி நிலைக்கு போகுது. அப்போ தான் அந்த டெலீரியம்ங்கிற ஒரு குழப்ப நிலையோ அல்லது வந்து ஒரு ஃபிட்ஸு, அந்த வித்ட்ராயல் ஃபிட்ஸ் அல்லது ரம் ஃபிட்ஸ்னே சொல்லுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரலாம். நெஞ்சு படபடக்கலாம், வேர்த்து கொட்டலாம், கை கால் உதறலாம், கவனிக்க முடியாமல் போகலாம், அவங்களால வந்து சாப்பிட முடியாது முதல் 2-3 நாளைக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வித்ட்ராயல் சிம்டம்ஸ்னு சொல்கிறோம். இதுக்கு பொதுவான மருத்துவ சிகிச்சையோடு கொண்டுட்டு போகணும். இது வித்ட்ராயல் சிம்டம்ஸை மேனேஜ் பண்ணிட்டோம், டீடாக்சிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம், அவர் நல்லாயிட்டாரானா, இது வந்து கண்டிப்பாக தவறான ஒரு புரிதல். ஆக்சுவலாக குடி நிறுத்துறவங்க அதிகம், திரும்ப குடிக்காமல் மெயின்டைன் பண்ணுற பாருங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப கடினமான பணி. இதுக்கு வந்து ரிலாப்ஸ் ப்ரிவென்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்னு சொல்கிறோம். ஏன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறோம்னா, இது மருந்துகளால் மட்டும் சரி பண்ணக்கூடிய விஷயம் இல்லை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு அந்த உளவியல் புரிதல்கள், மனதளவில் கருத்தாக்கத்தை மாற்றிக்கிறது, அடுத்து சூழ்நிலை சக்திகளை மாற்றுறது, சூழ்நிலையில் இருக்க மனிதர்கள்ட்ட வந்து உதவி கோர்றது, அதாவது அவங்ககிட்ட சொல்லி புரிய வச்சு கொஞ்சம் இவருக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி, எல்லாத்துக்கிட்டையும் போய் பேச முடியாது. உண்மையிலேயே இவர் மேலே ஒரு பாசமாக பந்தமாக இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட பேசி, அதனால் உதாரணத்துக்கு ஒருத்தர் டேபிள் டென்னிஸ் விளையாடுவார்னா, இப்போ இன்னும் ஒரு 1 மந்த்துக்கு மட்டும் ரெகுலராக கொஞ்சம் அவைலபிலிட்டி கொடு டேபிள் டென்னிஸ் விளையாடுவரோட, இல்லாட்டி நீ வந்து ஜிம்முக்கு இவர் கூட போயிட்டு வா அப்படின்னு சொன்னோம்னா, அவர் அந்த வாழ்க்கை முறையை மாற்றுறதுக்கு சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு சில மனிதர்களோட உதவியை எடுத்து

0: ஒரு 2-3 மாதங்கள் பயணித்தால் போதும். அதுக்கப்புறம் அவரே அவருக்கான குழுக்கள்லாம் அமைஞ்சு அவர் வேற ஒரு திசையில் முன்னேறி வந்துடுவார். அதனால் நம்ம வந்து வித்ராயல் சிம்டம்ஸை மட்டும் வெறும் மாத்திரையை போட்டுட்டு சரி பண்ணிவிட்டு நான் நிறுத்திட்டேன் பாரு அப்படின்னு ஒரு நெஞ்ச நிமித்தி சத்தம் போடுறதெல்லாம் ஒன்றும் வேலைக்காகாது. தொடர்ச்சியாக குறைந்தது 2 வருடங்கள் குடிக்காமல் இருந்தால்தான் அவர் குடி வியாதியிலிருந்து வெளியேறியிருக்காரு அப்படின்னு சொல்ல முடியும். அப்பயும் கூட ஒரு 10 வருடம் ஆனால் தான் இவர் முழுமையாக நிறுத்திட்டாருன்னு நம்ம சொல்ல முடியும்.
1: அதுக்கான ஸ்பேனை வந்து நம்ம எல்லாமே கொடுக்கணும். அந்த கால அவகாசம்ன்றது நிச்சயம் தேவை டாக்டர். டாக்டர், நீங்கள் இந்த ரிலாப்ஸ் பற்றி சொன்னீங்க, அதாவது ஒருவர் ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு மீண்டும் சப்ஸ்டன்ஸ் யூஸ் செய்வதாக நம்ம ரிலாப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்படி ரிலாப்ஸ் ஏற்பட்டால் அது ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியராக பார்க்கணுமா இல்லை அந்த ரிக்கவரின்னு ஒரு பகுதியாக அதை பார்க்கணுமா, எப்படி டாக்டர் அதை வந்து புரிஞ்சுக்கிறது?
0: இது ரொம்ப அருமையான கேள்வி. ஆக்சுவலாக குடியை நிறுத்திட்டேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் குடியை நிறுத்த முயற்சி பண்ணுறாங்க, உண்மையாலும் முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு வந்து நீ மறுபடியும் குடிக்க தானே போகிற அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அல்லது ஒரு வாரம் 10 நாள் கழித்து ஒரு தடுமாட்டம் உருவாகி ஃப்ரெண்ட்ஸோட ஏதாவது குடிச்சிடலாம், உடனே அவர் மேலே புளி பாய்ச்சலில் போயிட்டு நான் உனக்கு எவ்வளோ செலவு பண்ணினேன் அவ்வளோ செலவு பண்ணினேன் நீ மான மரியாதையெல்லாம் கெடுத்துட்டே அப்படின்னு சொல்லி பண்ணக்கூடாது. இந்த சிறு தடுமாட்டத்தை நம்ம உடனே அது பெரிய ரிலாப்ஸ்னு எடுத்துக்கூடாது, இதை ஸ்லிப்புன்னு எடுத்துக்கணும். மறுபடியும் அந்த அன்பு ஒரு அவருக்கான ஒரு ஆதரவு இதையெல்லாம் வந்து அதே அளவில் மெயின்டைன் பண்ணிட்டு மறுபடியும் தடுமாறாதப்பா, முன்னாடி குடும்பம் ரொம்ப கஷ்டத்தில் இருந்துச்சு, உன்னோட முன்னேற்றங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருந்துச்சு, மறுபடியும் நம்ம வந்து மேல் நோக்கி நகரணும், இது ஒரு சின்ன கல் காலில் இடிச்சிட்ட மாதிரி வச்சுக்கலாம், நம்ம அடுத்து முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 10 தடவை கல் தடுக்கலாம், ஒரு 50 தடவை கல் தடுக்கலாம். ஆனாலும் நம்ம தொடர்ச்சியாக நம்ம அந்த பாசிட்டிவாக அவர் அப்ரோச் பண்ணணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக அந்த சமுதாயம், அவர் வேலை செய்யக்கூடிய அந்த சூழ்நிலைகள், அவர் யாரோடெல்லாம் பழகிறாங்களோ அதெல்லாம் தான் நம்ம அட்டன் பண்ண முயற்சி பண்ணணும். எல்லாமே அந்த மனிதனோட தவறாக பார்க்கக்கூடாது. இப்போ ஒரு சில மனிதர்கள் அந்த வல்னரபிலிட்டியோடு இருக்கும்போது அதுக்கு அந்த அந்த தனி மனிதனை மட்டும் நம்ம குற்றஞ்சாட்டுறது தவறாக போயிடும். சூழ்நிலைகளோடு சேர்த்து பார்க்கணும்.
1: நீங்கள் சொன்ன மாதிரி தான் இருக்குது, சூழ்நிலை காரணிகளும் இங்கே வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி சமூக காரணங்கள், குடும்ப காரணங்கள், இதை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இதுவும் ஒரு காரணமாக அமையுது. பட் கண்டிப்பாக நம்ம மனசு வச்சா அதுலேருந்து கண்டிப்பாக வெளியே வரலாம் அப்படின்னு ஒரு பாசிட்டிவான நோட்டையும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. எஸ் நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நினைஞ்சு பேசிகிட்டு இருக்கோம் டாக்டர் பிபி கண்ணன் சார் அவங்களோட. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டு வந்தாலும் என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்த்திபன் கனவு திரைப்படத்திற்காக ஒரு பாடல் வர இருக்குது. கிடைநிதங்கள் இது ரெயின்போ பண்பலை 101.4, இங்கே எல்லாமே தோலு.

0: வெல்கம் பேக் நேர்களை. நேரம் 3:50 மைட் இருக்கு. சென்னை ஃபம் 91.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, நான் ஆர்ஜி அர்ஜுன் தான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில போதைப் பொருள் பழக்கத்திலிருந்து விடுபடுவது எப்படி அப்படின்றது தான் மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரியின் மனநலத்துறை பேராசிரியர் டாக்டர் பி பி கண்ணன் சரோட கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். டாக்டர், இந்த போதைப் பொருட்கள், இந்த மது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இளைஞர்கள் மத்தியில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு இந்த பாப்புலர் கல்ச்சர் ரெஃபரன்சஸ் வந்து ஒரு விஷயமா இருக்குன்னு நான் கருதுறேன். எப்படின்னா வந்து மது அப்படின்றது ஒரு செலிப்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஏகப்பட்ட பாடல்கள் மூலமாகவும் படங்கள் மூலமாகவும் நான் பார்க்குற எல்லா விஷயங்களையும் வந்து அது ஒரு செலிப்ரேட்கான அங்கமாக பார்க்கப்படுது. இளைஞர்களுக்கு அதை அதோட வீரியம் தெரிய மாட்டேங்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு செலிப்ரேஷனுக்கு போய் அது உடல் நலமாகவும் பாதிக்கப்பட்டு மனநலமாக பாதிக்கப்பட்டு சமூக பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. ஸோ இந்த இன்னமும் அது நிலவுதா, பாப்புலர் கல்ச்சர் ரெஃபரன்ஸ் வந்து எந்த அளவுக்கு தாக்கத்தை உண்டாக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க டாக்டர்?
1: நம்ம இப்போ தமிழ்நாடு, இந்த தென்னிந்தியா இதெல்லாம் பார்க்கும்போது அந்த திரைப்படங்களோட தாக்கம் அதிகமாக இருக்குது. இப்போ அந்த சமூக தலைவர்கள்லாம் வந்து திரை கதாபாத்திரங்கள் தான் சமூக மாற்றங்களை உருவாக்கக்கூடிய நபர்களாக உருவெடுக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டிலே நிறைய உதாரணங்கள் இருக்குது. இப்போ கீழே வந்து புகைப்பிடிப்பது தீங்கானது அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் வருது. சில நடிகர்கள், சில வந்து செலிபிரிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா திரையில் வந்து இது இந்த தாக்கம் அதிகமாக இருக்குன்னு உணர்ந்துட்டு அவங்க படங்களில் வந்து ஸ்மோக் பண்ணுற சீனே வராத மாதிரி பார்த்துக்கிறாங்க. அதெல்லாம் வாலண்டியரிங்காக அவங்க பண்ணியிருக்காங்க. முன்னாடி அந்த ஸ்மோக் பண்ணுறதுனால பிரபலமானவங்க ஸ்டைலாக பண்ணுவவங்கெல்லாம் அதை விட்டுருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை காட்டுது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும், நான் முன்னாடி சொன்னோம் இல்லையா, சமூக தலைவர்களை நம்ம வெளியில் தரக்கூடாது, நமக்குள்ளே தேடணும்னு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இந்த சமூக மாற்றத்தில் பங்கெடுக்கிறதுனால குறிப்பாக நம்மளால் ஒரு சமூகம் வந்து பாசிட்டிவாகவும் மாறுது, நெகட்டிவாகவும் மாறுதுன்னு உணர்ந்து அவங்க சில விஷயங்களை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு வரப்ப கண்டிப்பாக இந்த சமூகம் வந்து ரொம்ப நல்லா மாறும்.
0: ஓகே டாக்டர், டாக்டர் நான் உங்கள்கிட்ட கேட்குறது, இந்த சவால்கள் உங்களுக்கு எப்படி இது சவாலாக இருக்குது, அதாவது இந்த மாதிரி பிரச்சனைகளை டேக்கிள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சில சவால்கள் இருந்தது, உங்களுக்கு சில பேஷன்ஸ் இவங்க வந்து இவ்வளோ இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, அவங்கள வந்து நான் மீட்கிறதுக்கு நான் பட்ட அவஸ்தை இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பர்சனலாக சில விஷயங்கள் அனுபவங்கள் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு மருத்துவர்களுக்கு குறிப்பாக இது எப்படிப்பட்ட சவாலாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
1: இது ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி. ஏன்னா என்கிட்ட கூட்டிகிட்டு வருவாங்க, சார் இவர் குடிச்சிக்கிட்டே இருக்கார் சார், இவர் வந்து சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறார் சார்னா, எப்பப்பா குடிக்கிறேன், எப்பயாவது குடிக்கிறேன் சார்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கூட அது உண்மைக்கு பொருந்தாத மாதிரி சொல்லுவாங்க. ரெண்டாவது, ஏன்ப்பா குடிக்கிறேன்னா, நான் எங்கே சார்

0: குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு புரிய வச்செல்லாம் சொன்னேன்னா, சார் நான் ஃபுல் கண்ட்ரோலில் இருக்கேன் சார், நான் நினச்சா குடிப்பேன், நான் நினச்சா நிறுத்துவோம் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மெல்ல அவர்கிட்ட பேசி வைத்தியம் பண்ணி ஒரு 2 வாரங்கள் 3 வாரங்கள் அவங்கள நிறுத்தினா மறுபடியும் என்ன சொல்லுவாங்க, சார் நான் கண்ட்ரோலில் தான் சார் இருக்கேன், எப்போயாவது ஒன்று குடிக்கிறேன் சார்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை தொடர ஆரம்பிச்சிருவாங்க. நமக்கு வந்து மருந்துகள் கொடுத்து அந்த குடி வந்து உடம்புல சேராத மாதிரி சில மாத்திரைகள்லாம் இருக்குது, அதில் அவர்கிட்ட ஒப்புதல் வாங்கிட்டு. சில நேரங்களில் மனைவிமார்கள் மட்டும் கேட்பாங்க, அப்படி இல்லை, எப்போவுமே நோயாளியோட அந்த பங்கேற்பும் இருக்கணும், அந்த சம்மதம் தெரிவிக்கணும். அந்த மாதிரி சில மருந்துகள்லாம் கொடுத்துட்டு உங்களோட மன உறுதி என்கிட்ட பேசும்போது இருக்குது, நாளைக்கு காலையில் எழுந்திருக்கும்போது இருக்குது, சாயங்காலம் ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு வர்றப்போ தான் மாறிடுது, அதனால் இந்த மருந்து சாப்பிடுங்கன்னு சொல்லி சில நேரங்களில் அந்த மருந்துகளை அப்பயும் கூட சொல்லுவாங்க, நான் தான் உறுதியாக இருக்கிறேன்ல சார், எனக்கு எதுக்கு சார் மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சில புரிதல்கள்லாம் கொண்டுட்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் நம்ம இதை வந்து சில விஷயங்களை பெரிய அளவில் கொண்டுட்டு போகும்போது, எவ்வளவோ கம்பெனிஸ் எவ்வளவோ மார்க்கெட்டிங் தந்திரங்கள்லாம் இருக்குது, இந்த ஒரு ஒரு நல்ல விஷயத்துக்கு யாராவது ஒரு ஒரு முன்முயற்சி எடுத்து ஒரு இன்னோவேட்டிவ் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அந்த பிரின்சிபல்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு சமுதாய மாற்றத்தை யாராவது கொண்டுட்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் நினைப்பேன்.
1: கண்டிப்பா டாக்டர், நிச்சயம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். எஸ் டாக்டர், நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். எப்படி நிகழ்ச்சி வந்து இந்த அளவுக்கு வந்துச்சு நம்மளுக்கு தெரியல, அதாவது நேரம் வந்து எப்படி இவ்வளவு ஸ்பீடா ஓடிச்சுன்னு நம்மளுக்கு தெரியல. நிகழ்ச்சி நிறைவா நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க டாக்டர்? இந்த மாதிரி விடுபடணும், அதாவது அந்த போதை பழக்கத்திலிருந்து விடுபடுவேன் அப்படின்னு சொல்றவருக்கு நீங்க கொடுக்குற அறிவுரை பாராட்டுகள் என்னவா இருக்கும், பிளஸ் வந்து சமூகம் அவங்களை எப்படி பார்க்கணும் அப்படின்றதையும் நீங்க சொல்லலாம் டாக்டர் நிறைவா.
0: இந்த போதை அப்படிங்கிறது பழக்கமா வியாதியா அப்படிங்கிற ரெண்டு இது இருக்குது. இந்த பழக்கத்துலேருந்து எப்போ வியாதிக்குள்ளே நுழையிறாங்கன்னு யாருக்கும் தெரியல, அது கிராஜுவல் அதிகமாகும். அடிக்கடி இதுக்கு முன்னுரிமை கொடுக்குறீங்க, இதுக்கு வந்து எந்நேரமும் சிந்தனைகள் அதை நோக்கியே ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் வியாதி நிலைக்குள்ளே என்ட்ராயிட்டீங்கன்னு அர்த்தம். உடனடியாக ஒரு டாக்டரை பாருங்கள். நீங்கள் வந்து மனநல டாக்டரை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, உங்களுக்கு மனநல பிரச்சனைகள் இருந்தால் மனநல டாக்டரை பாருங்கள், இல்லாட்டி பொது மருத்துவரை அணுகி என்ன ஏதுன்னு அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து இது உடல் வியாதியாவோ அல்லது மன வியாதியாவோ பார்க்காம இது சமூக வியாதியாக பார்க்கணும். இதனால் வந்து குடும்ப பொருளாதாரங்கள் கீழே வீழ்ச்சி அடையுது, இதனால் நாடு நல்லா இருக்குன்னா முதல்ல குடிமகன்கள் நல்லா இருக்கணும். குடிமகன்கள்னால் குடிக்கிற அந்த ஆள்கால் ஏதாவது குடிக்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து குடியை குறைச்சிட்டு அல்லது நிறுத்திட்டு அவங்க சிறப்பாக அவங்க ஃபேமிலியோடு ஹாப்பியாக இருந்தாங்கன்னா தான் அப்போ தான் அந்த நாடு நல்லாயிருக்குன்னு சொல்ல முடியும். அதனால் அவங்க வந்து அந்த சமூக பார்வையை புரிஞ்சுக்கணும், குடும்ப பொறுப்புகளை உணரணும், அப்போ தான் அந்த மாற்றத்தை உருவாக்க முடியும்.
1: கண்டிப்பாக டாக்டர், நிகழ்ச்சியில் இணைந்து ரொம்ப நல்ல கருத்துக்கள் வந்து தெரிவிச்சிங்க, நிறைய பேருக்கு நல்ல அறிவுரைகள் வழங்கினீங்க, ரொம்பவே சிறப்பாக விளக்குனீங்க, நன்றி டாக்டர். இன்றைக்கி நிகழ்ச்சியை நான் நிறைவாக என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறேன், இந்த மாதிரி ஒரு போதை பழக்கத்துலேருந்து நான் விடுபடணும்னு அப்படின்னு யாராவது முயறதிங்கன்னா கண்டிப்பாக டாக்டர் சொன்ன மாதிரி ஒரு அன்பாலையோ ஏதோ ஒரு விஷயங்களால அவங்கள வந்து மடைமாற்ற முடியும். நீங்கள் பர்சனலாக அப்படி நினைக்கிறீங்கன்னா மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. ஸோ எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் எவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருந்தால் நம்மளால் மீண்டு வர முடியும் அப்படின்ற உணர்த்துற ஒரு பாடல் தான் நிகழ்ச்சியோட நிறைவாப்பிலையாக இருக்குது. இவ்வளோ நேரம் நம்மளுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்த டாக்டருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி. எஸ் நிகழ்ச்சியின் நிறைவாக நெற்றிக்கன் திரைப்படத்திலிருந்து இதுவும் கடந்து போகும் அப்படின்னு ஒரு அருமையான பாடல் பிள்ளையாக இருக்குது. கிடைந்திருங்கள், மீண்டும் 4 மணிக்கு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடை பெறுவது நான் அர்ஜுன்.

0: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷாம்லா. ஆடை வடிவமைப்பு துறையில் மகளிரின் பங்களிப்பு அதிகரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக கிர்கிஸ்தான் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி பிஷ்கேக்கில் ஈரான் அதிபர் திரு மசூத் பெஷஷ்கியானை இன்று சந்தித்து பேசினார். பாதுகாப்பு படைகளை நவீனமயமாக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். 2ம் கட்ட செமி கண்டக்டர் திட்டத்திற்கான அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. போதைப்பொருள் பயன்பாட்டினால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொள்வதற்கான நிதி 5 கோடி ரூபாயிலிருந்து 10 கோடி ரூபாயாக உயர்த்தப்படுவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கு தொழில் பயிற்சியுடன் கூடிய 10 இல்லங்கள் அரசு நிதியுதவியுடன் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் வாயிலாக ஏற்படுத்தப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்றும் அதுவரை 69% இடஒதுக்கீடு பின்பற்றப்படும் என்றும் மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். அருந்ததியருக்கான உள்ஒதுக்கீடு தொடரும் என்று மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டை அதிகரிக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. பின்லாந்தில் நடைபெற்ற உலக பாரா டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 தங்கம் உட்பட 16 பதக்கங்களை வென்றுள்ளது. ஸ்லோவேக்கியாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் ஆதித்யா மிட்டல் மற்றும் அபிமன்யு மிஸ்ரா கூட்டாக பட்டமேற்றனர். சீனாவிற்கு எதிரான நட்புணர்வு ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 8-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சுத்தி வரலாம் சொல்லிட்டு வர்றான் புயல போல, எங்கோ அடப்பாஞ்சு வரா பறந்து வரான் நம்ம தர சிங்கம்.

கை ஒண்ணு பொங்கல் பிரிக்கனாசங்களுக்கு அடுப்ப கிளப்புதுப்பா இந்த திங்கள் அப்படின்னு புலம்புறவங்க மைண்ட் வாய்ஸ் பல மைல்கள் கடந்து இங்க வரைக்கும் கேக்குதுங்க. இந்த மாதிரி சலிச்சுக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா, காரக்குழம்புல காரம் போடுங்க, உங்க கவலையை தூக்கி ஓரம் போடுங்க. ஏன்னா சென்னை FM 101.4 இந்த ஒரு மணி நேரம் நீங்க என்ன பண்ண போறோம், ஃபன் பண்ண போறோம்.

0: அஞ்சனா புளிக்கும் மல்லினா மணக்கும் ஆர்ஜே அர்ஜுனின் அன்பு மாலை வணக்கம். இன்னைக்கு எதை வச்சு ஃபன் பண்ண போறோம் அப்படின்னு பாக்குறது முன்னாடி, இன்னைக்கு என்ன நாள் August 31 அப்படின்னு சொல்றது எனக்கு புரியுது, ஆனா இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. என்ன டே? எஸ், இன்னைக்கு யுவன் சங்கர் ராஜா அவர்களோட பர்த்டே. இவனை பத்தி பேசும்போது ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படின்னு நல்லா கடந்து போக முடியாது, ஏன்னா என் லைஃப்ல இருக்க மோஸ்ட் பியூட்டிஃபுல் மொமெண்ட்ஸ்ல வந்து இவனோட சாங்ஸ் வந்து கண்டிப்பா இருந்திருக்கு. வாழ்க்கையோட எல்லா சிச்சுவேஷனுக்கும் ஒரு யுவன் சாங் கண்டிப்பா இருக்கும். காதல் வந்துச்சுன்னா ஒரு யுவன் சாங், அந்த காதல் போச்சுன்னா அதுக்கும் ஒரு யுவன் சாங், ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப் போனா அங்க ஒரு யுவன் சாங், குடும்பத்தோட கொண்டாட அங்க ஒரு யுவன் சாங். இது தவிர எனக்கு வாழ்க்கை என்னடா இப்படி போட்டு சோதிக்குதா அப்படின்னு சொல்லி நைட்ல ஃபீல் பண்ணி தனியா உட்காந்து ஹெட்போன்ஸ் போட்டாலும் அங்கேயும் ஒரு யுவன் சாங் இருக்குங்க. எஸ், அப்படிப்பட்ட யுவன் சங்கர் ராஜா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை ஹாப்பி பர்த்டே சொல்லுகிறது நான் அர்ஜுன். சூப்பர் சூப்பர் சூப்பர். நீ ஃபன் பண்ணாமல் எதை வச்சு ஃபன் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொடர் வண்டி. என்னப்பா நீ பாட்டுக்கு தொடர் வண்டிங்கிற குச்சி குச்சி கூக்குங்கிற என்னதான் விளாட போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ்ங்க, இன்னைக்கு நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், நான் எந்த வார்த்தையில முடிக்கிறேனோ அதே வார்த்தையில நீங்க ஒரு வார்த்தையை சொல்லணும், கண்டினியூ பண்ணிக்கிட்டே போகணும் தொடர் வண்டி மாதிரி. அதாவது நல்லா கேட்டுங்க, நான் முடிகிற எழுத்துல இருந்து சொல்ல முடிகிற வார்த்தையில இருந்து. இப்ப உங்களுக்கு கண்டிப்பா எக்ஸாம்பிள் சொன்னா தான் புரியும், கண்டிப்பா விளக்குறேன், கவலைப்படாதீங்க. இப்ப உதாரணத்துக்கு நான் வாழைப்பழம் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்க, நீங்க வந்து அந்த பழம் அப்படின்னு தொடங்குற மாதிரி ஏதாவது வார்த்தை சொல்லணும். உதாரணத்துக்கு நான் வாழைப்பழம் சொல்றேன் இல்லையா, நீங்க என்ன சொல்லணும், பழச்சாறு இல்ல பழக்கடை அப்படின்னு சொல்லலாம். நான் என்ன பண்ணுவேன், நீங்க பழக்கடைன்னு முடிக்கிறீங்க இல்லையா, நான் கடையை வச்சு ஒரு சென்டென்ஸ் சொல்லுவேன், உதாரணத்துக்கு கடை வீதி அப்படின்னு சொல்லுவேன். சோ நம்ம சொல்ற அந்த வார்த்தைகள் வந்து பெயர் சொல்லா இருக்கணும். எப்பவும் போலதான் நம்ம நேர்களுக்கு வந்து நான் ஒரு தடவை சொன்னாலும் 100 தடவை சொல்றதான் பிடிக்கும், அதனால நம்ம கேமுக்கு நடுவுலையும் நடுவில் ரூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் இதுதான்ப்பா கேம், தொடர் வண்டி, இதுக்கு ஒரு எண்டே கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்கறவங்க ஃபீல் பண்ணணும். நான் ரெடி, நீங்க ரெடியா? எஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் சூப்பரான கேம் மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நான் ஒரு கான்செப்டோட வந்திருக்கேன். என்ன கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து யுவன் சங்கர் ராஜாவோட பர்த்டே, அப்போ அவர் பாட்டா போட போறியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் கிடையாதுங்க. அதாவது ஒரு மியூசிக் டைரக்டர் இசையமைச்ச பாடல்ல வேற ஒரு மியூசிக் டைரக்டர் பாடி இருப்பாங்க. அடடே இது நல்லா இருக்கே அப்படின்னு நினைக்கிறது புரியுது. அதாவது வேற ஒரு மியூசிக் டைரக்டர், உதாரணத்துக்கு வந்து இப்போ ஏஆர் ரகுமான் சார் பாட்டில் வந்து வேற ஒரு மியூசிக் டைரக்டர் பாடினா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான பாடல்கள் தான் இன்னைக்கு ஷோ ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ சூப்பராக ஃபன்னாக இருக்க போகுது. ஸோ நேர்களை நீங்களும் நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். ஸோ ஃபோனை எடுங்க, 298-6-0-0-3-8-6-2-9-5-2-0-5-5-4 அப்படின்ற நம்பருக்கு டயல் பண்ணி நீங்கள் ஷோவில் என் கூட கலந்துக்கலாம், கலந்துக்கிட்டு ஃபன் பண்ணலாம். நம்பர் சொன்ன உடனே கால சொன்னாங்க, யார் என்னன்னு பார்த்தறலாம். வருக, வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம், நான் அர்ஜுன் தாஸ் பேசுறேன்.
0: அர்ஜுன் தாஸ், நான் அர்ஜுன் தாஸ் டிஜே யார் சார். அர்ஜுன் தாஸ் மாதிரி பேசுறேன்னு சொல்லி ஏ சார் வாய் வாய்ஸ் அப்படி வச்சு பேசுறீங்க சார். சார் சார், அந்த மிமிக்ரில நீ பத்தி யார் என்ன பேசுறேன்னு சொல்லிருங்க. நீ பாட்டு சொல்லிட்டு இருந்த, நான் பாட்டு ரேடியோ போட்டு பாட்டு போடுறதுக்காக கேட்ட, நீ என்னமோ சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிறீங்களா?
2: தெரிஞ்சா
0: சொல்லுங்க, இருப்போம். சூப்பர் சார். சார், உங்களுக்கான முதல் வார்த்தை சார், அதாவது நான் முடிக்கிற வார்த்தையில இருந்து நீங்க வேற ஒரு வார்த்தை கண்டினியூ பண்ணி இப்படியே கண்டினியூ பண்ணிட்டே போவோம் சார், ஓகேவா சார்? உங்களுக்கான வார்த்தை பிறந்த நாள்.
2: நாள் பரிசு.
0: நாள் பரிசா?
2: ஆமா
0: சார். அப்படி கிடையாது சார், நாள் தொடங்குற மாதிரி வேற ஒரு வார்த்தை சொல்லணும்.
2: ஆமாங்க.
0: ஆமா சார். இல்ல சார், பிறந்த நாள்
2: பரிசு.
0: என்ன சார், உங்களுக்கான வார்த்தை சொல்லி சார், பிறந்த நாள். புரியுது.
2: அடங்க சிரிப்பு ஒளிங்க.
0: சிரிப்பு ஒளி. அடடா சூப்பர் சூப்பர் சூப்பர். அதனால சிரிப்பு சூப்பரா சொல்லி

0: ரொம்ப சிறப்பா நன்றி நன்றி சார் நன்றி நன்றி போது சார் தொடர் வண்டி வந்து நின்றுச்சு பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு நம்ம அடுத்து கண்டினியூ பண்ணுவோம் நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நிகழ்ச்சி நினைவு அடுத்த நேர் வருக வணக்கம் வணக்கம் வணக்கம் யாரு இருந்து பேசுறீங்க சார் வணக்கம் வணக்கம் சார் இன்னைக்கு தலைப்பு என்னன்னு
1: கேட்டீங்களா
0: உங்களுக்கு கேக்குதா ஐயா கோவில் மணி
1: மணி ஓசை
0: கேட்டு நன்றி நன்றி நன்றி

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்

0: அட அட அட ஆர்டர் மம்மி என்ன ஒரு வைபான சாங். எஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ நான் என்ன ப்ளே பண்ணிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தோஷ் நாராயண் அவர்கள் இசையமைச்சு யுவன் சங்கர் ராஜா பாடிய பாடல் தான் ப்ளே பண்ணேன் ஜிகர்தண்டா டபுள்எக்ஸ் திரைப்படத்திற்காக. எஸ் நீங்க ஷோல இந்த மாதிரி தான் வரிசையாக வேற ஒரு மியூசிக் டைரக்டர் கம்போஸ் பண்ண சாங்ல இன்னொரு மியூசிக் டைரக்டர் பாடினா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான சாங்ஸ் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு ஷோல ஃபன்னாக இருக்கும். எஸ் இந்த ஃபண்டுக்கு நடுவில் நம்ம என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்றத நான் மீண்டும் நினைவுப்படுத்துறேன். அதாவது நான் ஒரு வார்த்தை சொல்லுவேங்க, அந்த வார்த்தை முடிகிற வார்த்தையிலேருந்து தொடங்கி வேற ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லணும். ஓகேவா? நிறைய பேர் பாடலான்னு கேட்குறாங்க, நம்ம எப்பயுமே பாட்டு பாடிட்டு இருப்போம் அப்படின்றதுக்காக இன்றைக்கி பாடல் கொண்டு வந்திருப்பேன்னு அர்த்தம் கிடையாது. இன்றைக்கி வந்து தொடர் வண்டின்னு ஒரு புதுசாக ஒரு கேம் கொண்டு வந்திருக்கேன். அதாவது ஒரு வார்த்தை முடிப்பேன், அந்த வார்த்தையில இருந்து அப்படி கண்டினியூ பண்ணிகிட்டே போகணும். எவ்வளோ தூரம் கண்டினியூ பண்ண முடியுமோ கண்டினியூ பண்ணுங்கள். பார்ப்போம், ஒரு சில நேரம் எனக்கு வார்த்தை தெரியாமல் போகலாம், அடடா நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி இடத்துல நீங்கள் வின்னர். இல்லை உங்களுக்கு சில நேரம் வார்த்தையை தெரியாமல் போகலாம், நம்ம ரெண்டு பேருமே தெரியாட்டி ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட்டோட ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லி சிறப்பாக நம்மளுக்கு நம்மளே வாழ்த்துக்க சொல்லிட்டு அப்படியே அந்த கண்டினியூஷன் வந்து என் பண்ணிடலாம். ஸோ இவ்வளோ தான் மக்களே கேம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நிகழ்ச்சி நேரம் நேர் யாரும் பார்த்துடலாம். வருக, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம் சார். தமிழந்தி சார் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்க, நலமா இருக்கேன் சார். சார் இன்னைக்கு என்ன கேம் கேட்டிங்களா?
1: என்னன்னு?
0: ஆமா சார், முடியல இருந்து அந்தாதி தெரியுமா? அந்தாதி அது மாதிரி தான் விளையாண்டுட்டு இருக்கோம். அந்தியில இருந்து ஆதி. ஓகே சார், உங்களுக்கான வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா தலைப்பு செய்தி. செய்தி வாசிப்பு. ஓகே, வாசிப்பு பழக்கம்.
1: பழக்க வழக்கம்.
0: ஓகே சார், நான் என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐயோ யோசிக்க வைக்கிறீங்களே. அடடா சார், வழக்கம்க்கு எனக்கு யோசிக்க முடியல. நீங்க இப்ப சொல்லு, சொல்லுங்க, சொல்லு சொல்லிட்டா நீங்க
1: வின்னர்.
0: இப்ப நீங்களே சொல்லிருங்க, வழக்கம்க்கு அப்புறம் இப்படி ஒரு சொல்லு இருக்கு சார், நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு நீங்க
1: சொன்னா நீங்க
0: வின்னர். வழக்க முறை. வழக்க முறை. ஓகே, பழக்க முறை மாதிரி வழக்க முறை, பட் இருந்தாலும் சூப்பராக சொல்லியிருக்கீங்க சார், நன்றி. ஸோ இந்த இதெல்லாம் நீங்கள் கேட்டுட்டீங்க, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி நீங்கள் அடுத்த நேர் வருக. வணக்கம்.
2: வணக்கம், அண்ணாநர்லேருந்து வாணிஜி பேசுகிறேன்.
0: வணக்கம்மா, நலமா இருக்கீங்களா?
2: ஆ, நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா?
0: நலமா இருக்கம்மா. நீங்கள் எனக்கு கேம் என்னன்னு
2: கேட்டிங்களா? ஆ, கேட்டுட்டு
0: தான். ஓகேம்மா, அதாவது கன்னியூ பண்ணுவோம். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எனக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் கரெக்டாக அந்த வேர்டு சொல்லிட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வின்னர்.
2: சரி சரி.
0: ஓகேம்மா, உங்களுக்கான வார்த்தை சாப்பாட்டு மேசை.
2: மேஜையில் இருக்கும் பொருள்.
0: ஆ, மேஜையில் இருக்கும் பொருளா? என்னமா நீங்க சொல்றீங்க, ரெண்டே வார்த்தை ஒரே வார்த்தை பொருள் படியான சொல் சொல்லணும். பெயர் சொல். அப்படி எது மீனிங்லாம் சொல்லக்கூடாது, ஒரு வேர்டை தான் சொல்லணும். நீங்க அப்படி ஒரு வேர்டு இருக்கணும். மேஜையின் முடிகிற மாதிரி, மேஜையின் ஆரம்பிக்கிற மாதிரி ஏதாவது வேர்டு சொல்லலாம்.
2: பாத்திரம்.
0: மேஜையில் பாத்திரம் அப்படின்னு ஒரு வேர்டு இல்லையே, அப்படி ஏதாவது அண்ணனுக்கு இருக்கா என்ன? ஒரு பெயர் சொல் சொன்னோம். இப்ப நான் செய்தித்தாள் சொன்னே, அவர் என்ன சொன்னாரு? அந்த மாதிரி அடுத்து நீங்க சொல்லணும். இப்ப பழக்கடை அப்படின்னு சொன்னா கடை வீதி அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் சொல்லணும். கடைசி வார்த்தையில இருந்து இப்ப சாப்பாட்டு மேசைன்னு சொல்லிருக்கேன். சாப்பாட்டு மேசை.
2: புத்தகம்.
0: மேஜையில் புத்தகம். அம்மா, இப்ப மேசை விளக்குன்னு சொன்னா கூட கரெக்ட். பெயர் சொல் சொல்லணுமா? அதாவது மேசை விளக்குன்னு சொல்லிருந்தா நேரம் அவார்டே கொடுத்துருப்பேமா. இவ்வளவு நேரம் நம்ம வந்து ஆர்குமெண்டே பண்ணிருக்கே இல்ல.
2: புத்தகம் பொருள் தானே.
0: நன்றிமா, நீங்க ஷோ தொடர்ந்து கேளுங்க, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் நீங்க வருது நேர் வருக. வணக்கம். கண்ணன் சார், நலமா இருக்கீங்களா? அருமையா இருக்கீங்க, சூப்பர் சார். ஆமா, சின்னது வாக்குவாதம்லாம் இல்ல, புரிய வைக்கணும்ல நம்ம நேயர்களுக்கு, அந்த கடமை எனக்கு இருக்கா இல்லையா? ஓகே சார், ஓகே சார். சார் உங்களுக்கு அதே இது தர சார், சாப்பாட்டு மேசை. ஆமா சார். ஓகே சார், உங்களுக்கான வார்த்தை சாப்பாட்டு மேசை சார். புரியலையா? இல்ல சார், மேசை தொடங்குற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லணும். பெயர் சொல். மேஜர் சுந்தரராஜனா? என்ன சார் மேஜர் சுந்தரராஜன் நம்பியார் எம்ஜிஆர் சார். மேசை மேசை மேசை
1: புஷ்பம் புய்பம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆக்கிட்டீங்களே. சரி, அடுத்த வாய்ப்பு.

0: நன்றி நன்றி நன்றி சார். நிகழ்ச்சியில நீ மறுத்து நேர் வருக. வணக்கம். வணக்கம்மா. கலாமா, நலமா இருக்கீங்களாம்மா? ஓகேமா. படிக்கட்டு. ஒரு சொல்லாச்சு, நான் சொல்றது இரண்டு இது வரணும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி வீடு வாசல் வாசற்படி அப்படின்னு சொன்ன மாதிரி இல்லமா, கட்டுன்னு ஆரம்பிக்கிற மாதிரி சொல்லணும்ல நீங்க. அதுதான் வர மாட்டேங்குது. நன்றி நன்றி நன்றிமா நன்றி. நிகழ்ச்சியில நீ மறுத்து நேர் வருக. வணக்கம். அடடா வணக்கம் வணக்கம் சார். ஹலோ, பேசலாமான்னு வேணாமான் யோசிப்போங்க, அட்டன் பண்ணிட்டு வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் அங்க இருந்து பேசுறீங்க?
1: முகப்பேர்ல இருந்து தமிழ பேசுறேன்.
0: வணக்கம் வணக்கம், நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார்,
0: நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்மா. இன்னைக்கு எதாவது முடிச்சேன், கிட்டத்தட்ட நான் ஒரு லெக்சரவே மாறி எப்படி வந்து வகைப்படுத்துறது தமிழை அப்படின்ற மேசை அலங்காரம். கரெக்ட் தான், அந்த மாதிரி திறந்து அந்த மாதிரி வரது வரலாம். சூப்பர். இப்ப நான் வந்து என்ன சொல்லணும்?
1: என்னமா?
0: கட்டுமரம். கரெக்ட், சூப்பர். எல்லாத்துக்குமே விடை வச்சிருக்காங்க, நான் உங்களெல்லாம் முத விட்டு இருக்கணும். வராது வராது சூப்பர். ஆனா நல்லா ட்ரை பண்ணீங்கமா. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. இந்த கார் வந்துட்டு பாருங்க சார், நான் எல்லாத்துக்கும் ஆன்சர் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே சூப்பராக விளையாண்டாங்க. ஸோ இவ்வளோ தாங்க கேமு. அதாவது நான் வார்த்தை சொல்லுவோம், இந்த மாதிரி கட கடகடா நீங்கள் சொல்லிக்கிட்டே போனீங்கன்னு வச்சுங்க, கண்டிப்பாக ஒரு எண்டு வரும். எப்படியும் வந்து ரயில்வே தொடர் வண்டியில் வந்து ஏகப்பட்ட பெட்டிகள் இருந்தாலும் ஒரு எண்டு இருக்கும், அது மாதிரி இந்த வார்த்தைகளுக்கு ஒரு எண்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம அப்படியே தொடர்ந்து விளாடுவோம். ஏதோ ஒரு வார்த்தை இருக்கும்ல, அது என்ன வார்த்தையை எது வரைக்கும் போகுது அப்படின்றதான் இன்னைக்கான கேம். ஸோ நேர்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நிகழ்ச்சியில் அடுத்ததுக்கு ஒரு பாடல் கேட்டிருந்தேன், நான் சொன்ன மாதிரி போன சாங் வந்து சந்தோஷ் நாராயணன் இசையமைச்சு யுவன் சங்கர் ராஜா பாடின பாடல் கேட்டீங்க. இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா, ஏ ரகுமான் இசையமைச்சு சந்தோஷ் நாராயணன் அவர்கள் பாடின பாடுக்கு கேட்க போறீங்க. என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராயன் திரைப்படத்திற்காக வாட்டர் பாக்கெட் அப்படின்ற ஒரு அருமையான பாடலை கேட்க போறீங்க. கேட்டு நிறுங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே சமதுளு.

0: வெல்கம் பேக் நேர்களின் நேரம் 4:26 மைட் இருக்கு கேளுறீங்க சென்னை எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி உங்க கூட ஃபன் பண்ணிட்டு இருக்கிறது நான் அர்ஜே அர்ஜுன். எஸ் நீ நிகழ்ச்சியில் தொடர வண்டி அப்படின்னு ஒரு கேம் தான் விளாண்டுட்டு இருக்கோம். சில நேர்களுக்கு புரியுது, சில நேர்களுக்கு புரியல. போக போக நேர்களுக்கு என்ன ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தலாம். அடுத்து வர நேர்களுக்கு புரியுதா என்னன்றதை பார்த்துடலாம். வருக வணக்கம் வணக்கம் வணக்கம். இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம்.
1: சத்யநாதன் கோயம்புத்தூர் பேசுறேன்.
0: வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்.
0: பள்ளி வாசல்
1: வாசல் கதவு.
0: ஓகே சார், நான் என்ன சொல்லலாம்? அடடா, ஓகே சார். இப்ப கதவு கடுத்து நீங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னு நீங்க வின்னர் சார். சொல்லுங்க. கதவு திறந்துடு சீசே. அதனால அலிபாபா கதவா சார் திறந்துடு சீசன் சொல்றதுக்கு. சார் கதவு கடுத்து நீங்க ஒரு வார்த்தை சொல்லணும் சார். இப்ப நீங்க சொல்லிட்ட நீங்க
1: வின்னர். கதவு
0: பாக்குறேனே வரமாட்டேங்குது அப்படிங்கிறீங்களா? ஓகே, அப்ப நம்ம ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் படி நம்ம ரெண்டு பேரும் டிரா பண்ணிக்கலாமா? ரெண்டு பேரும் ஜெயிச்சோம். சூப்பர், இப்படிதான் இருக்கணும் வாழ்க்கையில், எல்லாருமே ஜெயிச்ச மாதிரி தான் இருக்கணும். நன்றி நன்றி நன்றி சார். நிகழ்ச்சி நீங்க அடுத்த நேர் வரைய வணக்கம்.
2: வணக்கம் சார், மதுரையில இருந்து புஷ்பலதா பேசுறேன் சார்.
0: வணக்கம்மா, நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் சார்.
0: தொடர் வண்டி சிறப்பா போயிட்டு இருக்கா? ஓகேம்மா, நீங்க ஏறி உட்காருங்க, போவோமா? ஓகே, உங்களுக்கான வார்த்தை சொல்லுங்கம்மா.
2: சார் அதுக்கு முன்னாடி இந்த மேஜைக்கு நான் ஒரு வார்த்தை சொல்றேன், சரியானதா?
0: சொல்லுங்கம்மா.
2: மேஜை கரண்டி.
0: மேசை கரண்டி. அடடா சிறப்பா சொல்றீங்களே, சூப்பர்மா.
2: சரியா இருக்குல?
0: மேசை கரண்டி. ஆமா, மேசை கரண்டின்ற ஒரு வார்த்தை இருக்கு. சோ கரண்டி கரண்டி என்ன சொல்வீங்க? கரண்டி ஆம்லெட்னு சொல்வீங்களா? கரண்டி கரண்டி என்ன சொல்வீங்க?
2: சொல்லும்போதா கரண்டி கெடுத்து இங்கதான் சொல்லணும்.
0: நான் சொல்லணுமா? ஓகே, நம்ம ரெண்டு பேரும் டிரா பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கான வார்த்தை வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அரசு பேருந்து நிலையம். அரசு பேருந்து நிலையம்.
2: பேருந்து நிலையம்.
0: சூப்பர். அடுத்த வார்த்தை நிலைய கடிகாரம்.
2: கடிகார முள்.
0: முள் ரோஜா.
2: ரோஜா மலர்.

0: ரோஜா மலர். ஓகே, மலர் மலர் தோட்டம்.
1: தோட்டக்காய்
0: வந்துருச்சு, ஒண்ணு சொல்லிரலாம். நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. தோட்டக்காயா? என்னமா தோட்டக்காய், பாவக்காய் தெரியாது, என்ன தோட்டக்காய்?
1: தோட்ட காய்கறின்னு சொல்லலாம்.
0: தோட்டம்
1: தோட்டம் தோட்டம்.
0: நீங்க ஏன் கேட்டு பாருங்க.
2: நீங்க
0: உங்களுக்கான வார்த்தை தமிழ் மொழி. மருதமா சார்?
2: மொழி,
0: அதாவது எண்டிங் முடியிற எழுத்துல இருந்து சொல்ல முடியிற வார்த்தை. நீ மொழின்ற வார்த்தையில இருந்து ஆரம்பிக்கணும்.
2: மொழிபெயர்ப்பு.
0: மொழிபெயர்ப்பு, ஓகே சார். சரி, பெயர்ப்புல இருந்து நீ ஆரம்பிக்கிறப்ப நீங்களே ஒரு வார்த்தை சொல்லுங்க பாப்போம். பெயர்ப்பு.
2: முயற்சி.
0: முயற்சி, முயற்சிக்கு வாழ்த்துக்கள் சார். பெயர்ப்பு. அடுத்து வந்து நம்ம யோசிப்போம், நம்ம நேயர்கள் சொல்றாங்களான்னு பாப்போம். நன்றி நன்றி நன்றி.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
2: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
3: நேரம் 4:31 ஆயிட்டு இருக்கு. கேட்டுறீங்க சென்னை எஃப்எம் 101.4 ஃபான் பண்ணலாமா நிகழ்ச்சி. இன்னைக்கு தொடர் வண்டியில உங்க எல்லாரும் ஏத்திட்டு ஒரு தூரமா போயிட்டு இருக்க, ஒரு சிலர் ஏறுறீங்க, ஒரு சிலர் ஏற மறுக்கிறீங்களே. வாழ்க்கைன்றத நெடுந்தூர பயணத்துல போக போக தானே சில விஷயங்கள் கத்துக்க முடியாது. அது மாதிரி இந்த கேமும் ஒரு சிலருக்கு புரியும் அப்படின்னு ஒரு நம்புறேன். ஏன்னா புதுசா ஒரு சில விஷயங்கள் எடுத்துட்டு வரப்போ ஒரு சில தடங்கல்கள் இருக்கதாங்க செய்யும். படத்தெல்லாம் ஓவர் கம் பண்ணி வரும். சூப்பர். நம்ம நேர்களும் போக போக பிக்கப் ஆயிருவேன் நினைக்கிறேன். கடகடன் வார்த்தைகள் சொல்லுங்க, பரிசுகள் அல்லுங்கன்னு சொல்லுங்க, எனக்கு ஆசைதான். பட் என்னிடம் பரிசுகள் ஒரே ஒரு பரிசு தாங்க. வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றதா என்னிடமிருந்து நீங்க பெறப்போ பரிசு வாழ்த்துக்களை நீயே வச்சுக்கப்பா, நான் வந்து சோழ ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்ல நேர்களும் நிகழ்ச்சி இணைஞ்சு 2986000038 அப்படின்ற நம்பருக்கும், 2952055544 அப்படின்ற நம்பருக்கும் கால் பண்ணி நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கலாம். எஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததான் இங்க கேட்க போற பாடல் ஜிவி பிரகாஷ் அவர்கள் இசையமைச்சு தேவா அவர்கள் பாடின ஒரு அருமையான பாடல் தான் கேட்க போறீங்க. தெரிய திரைப்படத்திற்காக எஸ் ஜித்து ஜிலாடி அப்படின்னு சூப்பரான ஒரு பாடல் வர இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள். இது 89.4 இங்க எல்லாமே சம்மதுளு.

0: எஸ் ஒரு வைபான பாடல் கேட்டு வந்த நேரம் 4:37. கேட்டுருங்க சென்னை எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி வித் ஆர்ஜே அர்ஜுன். எஸ் நிகழ்ச்சியில் தொடர் வண்டி அப்படின்னு ஒரு குச்சு குச்சு குக்கு அப்படின்னு சொல்லி உங்க எல்லாரையும் வந்து தொடர் வண்டியில் கூட்டு போயிட்டு இருக்கேன். ஸோ நேரில் வந்து ரொம்ப ஆர்வமாக கலந்துக்கிறாங்க. அடுத்த வரிசையில் அடுத்து வர நேரில் யார் நான் பார்த்துடலாம். வருக வணக்கம். வணக்கம்.
1: வார்த்தைகளால் வானவில் விளைக்கும் வர்ணஜால மாமன்னரே, இனிய பொன்மாலை வணக்கம்.
0: அட அட அட சார், நன்றி நன்றி.
1: மந்திரமூர்த்தி பேசுறேன்.
0: சூப்பர் சார. இது எப்படி சார் உட்கார்ந்து யோசிப்பீங்களா இல்ல ஸ்பாட்ல வரதா சார் இதெல்லாம்?
1: இல்ல, இயற்கையிலேயே உங்கள் குரல் கேட்ட பிறகு இப்படி பேசவே
0: ரெண்டு
1: ஒரு அதாவது ஒரு ஆர்வம்.
0: சூப்பர் சூப்பர் சார்.
1: ஒரு கற்பனை திறன்.
0: நான் ஒண்ணு சொல்லவா சார், நீங்க வின்னர் சார் இந்த ஷோல வந்து. நீங்க வின்னர் சார், வார்த்தையை கொடுக்க நீங்க வின்னர். பட் இருந்தாலும் நான் அப்படி சொன்னா நீங்களே விட மாட்டீங்க, எனக்கு வார்த்தை கொடுங்க அப்படி நீங்க கேப்பீங்க இல்லையா? அதற்காக
1: வந்து விளையாடாம அதாவது உழைக்காமல் வந்து
0: எந்த பால் போட்டால் சிக்ஸர் அடிக்கிறாரியா? ஓகே சார், உங்களுக்கான வார்த்தை சாலை போக்குவரத்து.
1: சாலை போக்குவரத்தா?
0: ஆமா சார், போக்குவரத்து. இப்ப நீங்க போக்குவரத்து தொடங்குற மாதிரி ஒரு வார்த்தை கிடக்கடன்னு சொல்லுங்க
1: பாப்போம். வரத்து நீர்.
0: போக்குவரத்துன்ற மாதிரி வரத்து அப்படின்றத சொல்ல கூடாது. சாலை போக்குவரத்து.
1: போக்குவரத்து கழகம்.
0: ஓகே.

0: போக்குவரத்து நீராதாரம்
1: இல்ல சார், நீங்க அவ்வளவு சொல்லணும் அவசியம் இல்ல. போக்குவரத்து கழகம் நீங்க சொல்லிருக்கீங்க இல்லையா?
0: சரி, ஆமாம்.
1: ஓகே சார்,
0: கழகத்துல இருந்து ஆரம்பிக்கணுமா?
1: ஆமா, கழகம். இப்ப கழகத்துல இருந்து நீங்க ஒரு வார்த்தையை சொல்லுங்க சார், சொல்லிட்டா நீங்க வின்னர்.
0: ஆமா, கழகத்தின் காவல்.
1: நான் ஒன்னு சொல்றேன் சார், கழக தலைவன். கழக தலைவன் நான் சொல்லிட்டேன். இப்ப நீங்க தலைவன் ஆரம்பிக்கிற மாதிரி வார்த்தை சொல்லலாம்.
0: தலைவன், தலைவி.
1: தலைவன், தலைவி. ஓகே சார், தலைவி. தலைவிக்கு என்ன வார்த்தையை சொல்லலாம் நீங்க சொல்லுங்க பாப்போம்.
0: தலைவிக்கோ
1: தலைவனா? என்ன சார் சொல்றீங்க? தலைவின்னு ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லணும் சார்.
0: தலைவி அவள்.
1: தலைவி அவள் அப்படின்னு ஒரு வார்த்தை கிடையாதே. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்க சார். நீங்க யார் சார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் கே சுப்பிரமணியன்.
1: ஓகே சார், கேம்குள்ள போயிடலாமா சார்?
2: போயிடலாம்
1: சார். உங்களுக்கான வார்த்தை மட்டை பந்து.
2: மட்டை பந்தா?
1: ஆமா சார். என்ன சார் இவ்வளவு தூரம் யோசிக்கிறீங்க?
2: விளையாடும் பொருள் சொல்லலாமா?
1: இல்ல சார், பந்துல ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லணும் நீங்க. பெயர்ச்சொல் பந்து சொல்லுங்க சார். வந்துட்டீங்க, பக்கத்துல வந்துட்டீங்க. கமான்,
2: கூடை பந்து சொல்லலாமா?
1: கூடை பந்து. கூடை பந்துல கூடை தான் முதல் ஆரம்பிக்குது. இருந்தாலும் சிறப்பா ட்ரை பண்ணுங்க. நன்றி. அடுத்த நேர் சொல்றாங்களான்னு பாப்போம். நன்றி. நிகழ்ச்சி நினைவு அடுத்த நேர் வருகிற. வணக்கம்.
3: அன்பான அன்பருக்கு இனிய மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம் சொல்வது யார் சார்?
3: மதுரையில இருந்து ஆண்டனி. எப்படி சார் இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன்.
3: பாரு
1: பந்து விளையாட்டு வராது, பந்து வீச்சு. ஏன்னா உங்களுக்கு நான் எடுத்து தரேன், பந்து வீச்சு சொல்லலாம்ல.
3: பந்து வீச்சு.
1: ஓகே, உங்களுக்கா இப்ப அடுத்து நான் வரேன் பாருங்க. வீச்சு பரோட்டா. எப்படி மதுரையில இருந்து பரோட்டா கொண்டு வந்துட்டானா? சொல்லுங்க, வீச்சு பரோட்டா. இப்ப அடுத்து நீங்க சொல்லுங்க.
3: அந்த பரோட்டால இருந்து ஆரம்பிக்கணும்.
1: ஆ, பரோட்டால இருந்து ஆரம்பிக்கணும். குருமான்னு சொல்லக்கூடாது, பரோட்டான்னு ஏதாவது வார்த்தை சொல்லணும் நீங்க.
3: பரோட்டா கடை.
1: பரோட்டா கடை. சூப்பர். கடை வீதி.
3: வீதிங்களா? வீதி.
1: ஆமா, வீதி. அடுத்த நேர் சொல்றாங்களான்னு. வணக்கம்.
4: வணக்கம் சார், கோயம்புலேருந்து பாத்திபன் சார். நலமா
1: இருக்க சார். நீங்க நலமா இருக்கீங்களா சார்?
4: சார் வந்து நிகழ்ச்சி நல்லா பண்றீங்க, பாட்டுலாம் சூப்பரா இருக்கு.
1: நன்றி நன்றி நன்றி சார், உங்கள் புகழாரத்துக்கு நன்றி. நம்ம கேம்குள்ள போயிடலாமா? என்ன வார்த்தை?
4: நீங்க
1: ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க.

0: தலைவி தலைவி வந்து தலைவி வந்து மனைவி தலைவி மனை துணை துணைவி
1: இல்ல சார், தலைவின்னு தொடங்குற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லணும்.
0: தலைவி நிறையா
1: மற்றும் அனிருத் அவர்கள் சேர்ந்து பாடியிருக்காங்க. எதற்கும் துணிந்தவன் திரைப்படத்திலிருந்து வாடா தம்பி அப்படின்னு ஒரு அருமையான பாடல் தான். கேட்டு நேரங்கள் இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்க எல்லாமே சம்மதூலு.

0: என்ன
1: சொல்ற குயில
2: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
3: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்.
2: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: வெல்கம் பேக் நேர்களை. நேரம் 4:50 ஆயிட்டு இருக்கு. சென்னை ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி வித் ஆர்ஜே அர்ஜுன். எஸ், நேர்கள் வெயிட்டிங், சோ நோ தாமதம். நேர்கள் வரவேற்றலாம், வருக. வணக்கம்.
5: வணக்கம் சார்.
4: வணக்கம் மேம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
5: நன்றிமா.
4: நம்ம தொடர் வண்டிக்குள்ள ஏறிடுவோமா?
5: சொல்லுங்க சார், வரேன்.
4: ஓகே, வந்துடுறீங்களா? ஓகேமா, டிக்கெட் எடுத்துட்டீங்களா?
5: எடுத்துட்டேன் சார்.
4: டிக்கெட் எடுத்துட்டீங்களா? ஓகே, உங்களுக்கான வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாமரை குளம்.
5: தாமரை குளம்.
4: குளம்.
5: குளத்து தவளை.
4: குளத்து தவளை, சூப்பரா சொல்லிட்டீங்களே. குளத்து தவளை. தவளை கருத்து. ஹவ் டு ஐ டெல் யூ? ஓகே, நீங்களே சொல்லுங்க. அப்ப தவளை கருத்து.
5: தவளைக்கு அப்புறம் அண்டா.
4: அண்டாவா? என்னமா அண்டா குண்டாங்கிறீங்க? தவளை கருத்து ஒரு வார்த்தை சொல்லுங்க. நீங்க சொல்லிட்டா நீங்க வின்னர்.
5: தவளை சாரி.
4: உங்களுக்காக
5: மணி ஓசை
4: சொல்லுங்க. சரி, இப்பதான் கேக்குறீங்க கேமே. ஓகே, சரி, இப்ப குளத்து மீன் அப்படின்னா அடுத்து என்ன சொல்லுவீங்க? மீன்ல ஆரம்பிக்கிற மாதிரி. மீன்ல ஆரம்பிக்கிற
5: மாதிரி
4: சொல்லுங்கம்மா. அடாடா, வரமாட்டேங்குது தம்பி அப்படிங்கிறீங்களா? ஓகேம்மா, நீ கலந்துகிட்டதே மகிழ்ச்சி. நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சி நீ அடுத்த நேரம் வருக. வணக்கம்.
6: வணக்கம். வேலூர் மாவட்டம் கட்படி இருந்து சந்திரசேகர் இருக்கீங்க?
4: நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா? என்ன வார்த்தை கொடுத்தா? தாமரை குளம் அப்படின்ற வார்த்தை
6: கொடுத்தேன்.
4: குளக்கரை. ஓகே, கரை ஓரம். என்னங்க இது? ஓர ஜன்னல். வித்தியாசமா இருக்க வார்த்தை. ஓரத்துல வேற ஏதாவது ட்ரை பண்ணுங்க பாப்போம்.

0: ஓர பார்வை. அடடா சூப்பரா சொன்னீங்களே. ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம ஐ டொனேஷன் அதை பத்தி பேசணும்னா பார்வை குறைபாடு.
1: சூப்பர். குறைபாடு குறைபாடு தீர்வு.
0: அடடா சூப்பர். உங்களுக்கான அடுத்த வார்த்தை, ஓகே இப்ப நான் வந்து கேமோட எண்டுனால நீங்களே தீர்வு கெடுத்து ஒரு வார்த்தை நீங்களே தீர்வு சொல்லிருங்க பாப்போம்.
1: தீர்வு கூட்டம்.
0: சூப்பர். ஒரு சில நேரங்கள் வந்து நானே வார்த்தைகள் யோசிக்கிறப்ப இந்தாங்க வார்த்தை இவ்வளவு வார்த்தை தமிழ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சூப்பரா எடுத்து கொடுத்தாங்க. எஸ், இது வந்து ஒரு புது கேமா கூட உங்களுக்கு இருக்கலாம், பட் வந்து கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கலாம். பட் போக போக இந்த மாதிரி நம்ம நிறைய ஆங்கிலத்துல இந்த கேம் நிறைய விளாடுவாங்க, அதாவது ஸ்டாப் வாட்ச், வாட்ச் மேக்கர், அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். சரி, இதை தமிழ்ல நம்ம ட்ரை பண்ணலாம் எப்படி இருக்கும் அப்படின்றது அந்த கேம். பட் இருந்தாலும் தமிழ்ல இல்லாத வார்த்தைகளா, நம் மொழியில இல்லாத வார்த்தைகள் எங்கேயுமே இல்லை. அவ்வளவு வார்த்தைகள் கொட்டி கிடக்கு. ஸோ நேர்களும் புது புது வார்த்தைகளை சொன்னீங்க, பட் ஒரு சில வார்த்தைகள் தமிழ்லேயே கிடையாது, அவங்களோ ஒரு வார்த்தையை மேக் பண்றாங்க. தவளை சொரின்னு ஏதோ ஒரு வார்த்தைலாம் சொன்னாங்க, பட் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க முயற்சிக்கு வாழ்த்துக்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய தமிழ் வார்த்தைகள் கற்றுப்போம், நிறைய விளையாடும், தமிழ் சார்ந்த விளையாட்டுகள் விளையாடும் மூலமாக நம்ம வந்து தமிழை வந்து உயிர்ப்பித்தே வச்சுக்க முடியும் அப்படின்னு ஒரு கருத்தையும் வாட்ஸ் பை செய்யுங்க இன்னைக்கு சொல்லிட்டு. எஸ், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியில் நான் என்ன சொல்லியிருந்தேன், ஒரு மியூசிக் டேரக்டர் பாடின பாடல இன்னொரு மியூசிக் டேரக்டர் பாடினா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. எஸ், இன்னைக்கு வந்து இன்னைக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னைக்கு பிறந்தநாள் ஹீரோ அதாவது யுவன் சங்கர் ராஜா இசையமைத்து அவர்களோட தந்தை இளையராஜா பாடின பாடல் தான் கடைசியாக பிளேயாக இருக்கு. எஸ், சர்வம் திரைப்படத்துல இருந்து சூப்பரான சாங் பிளேயாக இருக்கு. கேட்டு நினைந்திருங்க, மீண்டும் மீண்டும் ஒரு நாள் வேறொரு திங்கக்கிழமை வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது நான் அர்ஜுன். கரெக்டாக இருந்தா பொரட்டா. ஆர்ஜே அர்ஜுன் சைனிங் ஆஃப். வரட்டா.

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. ஆடை வடிவமைப்பு துறையில் மகளிரின் பங்களிப்பு அதிகரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக கிர்கிஸ்தான் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி பிஷ்கெக்கில் ஈரான் அதிபர் திரு மசூத் பெஷஷ்கியானை இன்று சந்தித்து பேசினார். பாதுகாப்பு படைகளை நவீனமயமாக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். 2ம் கட்ட செமி கண்டக்டர் திட்டத்திற்கான அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. போதைப் பொருள் பயன்பாட்டினால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொள்வதற்கான நிதி 5 கோடி ரூபாயிலிருந்து 10 கோடி ரூபாயாக உயர்த்தப்படுவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கு தொழில் பயிற்சியுடன் கூடிய 10 இல்லங்கள் அரசு நிதியுதவியுடன் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் வாயிலாக ஏற்படுத்தப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்றும் அதுவரை 69% இடஒதுக்கீடு பின்பற்றப்படும் என்றும் மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். அருந்ததியருக்கான உள்ஒதுக்கீடு தொடரும் என்று மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டை அதிகரிக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. பின்லாந்தில் நடைபெற்ற உலக பாரா டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 தங்கம் உட்பட 16 பதக்கங்களை வென்றுள்ளது. ஸ்லோவேக்கியாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் ஆதித்யா மிட்டல் மற்றும் அபிமன்யு மிஸ்ரா கூட்டாக பட்டம் வென்றனர். சீனாவிற்கு எதிரான நட்புணர்வு ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 8-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில உங்களை சந்திக்க வந்திருப்பது உங்கள் அன்பு நண்பன் மணி. நேர்களே, ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில பலவிதமான தலைப்புகளில் தினந்தோறும் பேசுறது நம்மளுடைய வழக்கம். இன்னைக்கு ஒரு புகழாரம் சுட்டக்கூடிய ஒரு தலைப்பா தான் நாம இன்னைக்கு பேச போறோம், ரெயின்போ மேடை நிகழ்ச்சி. சரி, எல்லாம் சொல்லியாச்சு. இந்த நிகழ்ச்சி தொலைபேசி வழியிலான நிகழ்ச்சி அப்படின்றதுனால உங்களுக்குரிய எண்கள் 298603 என்ற எண்ணுக்கும், 295205544 என்ற எண்ணுக்கும் தொடர்பு கொண்டு பேசலாம். நேயர்களே, எல்லாம் சொல்லியாச்சு சார். நீங்கள் யாருன்னு சொல்லவே இல்லையே, உங்கள் குரலை கேட்டது யாருன்னு தெரியுது. இருந்தாலும் ஒரு முறை உங்கள் பேரை உங்கள் வாயால் சொல்லுங்கள் அப்படின்னு சில நேயர்கள் மனசுக்குள்ளேயே முணுமுணுக்கிறது நமக்கு ஸ்டூடியோ வரைக்கும் கேட்குது. எஸ், நான் உங்கள் மணி. இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை.

ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, வாழ்க்கையில் எல்லா நாளுமே ஒரு சவாலான காலகட்டமாக தான் மாறிப்போச்சு. சோதனைகள் இல்லாத நாள் என்னைக்காவது இருக்கா அப்படின்னு கேட்டால், ஐயோ அதை ஏன் கேட்குறீங்க அப்படின்ற கேள்விகள் நம்மள பலர்கிட்ட அந்த கேள்வி தான் வரும். சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக்கிய எங்கள் இல்லத்தில் ஒருத்தர் இருக்கார், அவர் தாங்க கதாநாயகர் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய உங்கள் இல்லத்து ஹீரோ யார் அப்படின்றது தான் இன்றைக்கி கேள்வி. அதாவது சோதனைகளுக்கு எந்த சோதனை வந்தாலும் அதை சாதனையாக மாற்றி அப்படியே புன்முறுவலோடு பூர்த்த முகமாக இருக்கக்கூடிய எங்கள் வீட்டு ஹீரோ இவர் தான் சார். சார் அந்த ஹீரோ நான் தான் சார் அப்படின்னு சொன்னாலும் சொல்லலாம், தப்பு கிடையாது இல்லையா. நமக்கு நாம தானே புகழாரம் சூட்டிக்கணும். அதனால் உங்கள் குடும்ப உறுப்பினர்களில் எந்த சோதனை வந்தாலும் அதை சந்திக்கக்கூடிய, அதை சாதனையாக மாற்றக்கூடிய அந்த நபர் யார்ன்றதை தான் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பகிர்ந்து கொள்ள போய்

இருக்கக்கூடிய அந்த நபர் யாருன்றதை தான் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பகிர்ந்து கொள்ள போகிறீங்க. பகிர்ந்து கொள்ள வேண்டிய எண்கள் மீண்டும் ஒருமுறை உங்களுக்காக 2986000038 என்ற எண்ணுக்கும், 2952055554 என்ற எண்ணுக்கும் தொடர்பு கொண்டு பேசலாம். நேயர்களே, உங்களோடு நான் இணைந்திருக்கிறேன் மணி. தொடர்ந்து இணைந்திருங்கள். தாமிரபரணி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

0: 4 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக மாற்றிய எங்க வீட்டில் இருக்கக்கூடிய இந்த உறுப்பினர் அப்படின்னு சொல்லி நீங்க புகழாரம் சுட்டக்கூடிய அந்த நபர் யார் அப்படின்றதுதான் நம்முடைய இந்த நிகழ்ச்சியின் கேள்வியா இருந்தது. இந்த கேள்விக்கு அவர்களுடைய பதில்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நேயர்கள் யார் அப்படின்றத பார்த்தலாம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் வணக்கம், சொல்லுங்க.
1: வணக்கம், நான் ராஜலட்சுமி வெஷ்டமாந்திரத்திலிருந்து பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்க ராஜலட்சுமி, சொல்லுங்க.
1: நான் சொல்றது வந்து எனது கணவரை தான் சார் நான் சொல்லுவோம். அவங்க 10 பேர் அவங்க குடும்பத்துல அவங்களோட கூட பிறந்தவங்க. அவங்க 10 வயசுல இருந்தே படிச்சுட்டு எல்லா வேலைக்கும் போய் சம்பாதிச்சு அந்த சோதனைகளை அனைத்தையும் எதிர்கொண்டு எல்லாருக்குமே கடைசி வரைக்கும் அந்த குடும்பத்துல இன்னைக்கு யார கேட்டாலும் அவங்க பேரை தான் சொல்லுவாங்க, பிசினஸ் மேன் தான். அது மாதிரி அவங்க ஹீரோவா வாழ்ந்தாங்க. ஆனா இப்ப அவங்களோட பையன், என்னோட பையனும் அதே மாதிரிதான், அவனும் ஒரு பிசினஸ் தான் பண்றான். அவங்களாட்டும் சிரிக்க மாட்டான் இவன், முன்னிட்டுதான் இருப்பான். ஆனா அவன் பிள்ளைய வந்து டாக்டர் ஆக்கணும்னு ஆக்கி மேல் படிப்பு பரீட்சையும் எழுத வச்சு சாதனை படிச்சுட்டான். அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரெண்டு பேருமே எனக்கு கணவனும் மகனும் அந்த மாதிரி ஹீரோவா அமைஞ்சிட்டாங்க.
0: அடடா, நல்ல நல்ல நல்லா சொன்னீங்க. வாழ்த்து, ரொம்ப அந்த ஹீரோக்களுக்கு பெரிய வாழ்த்து சொல்லுங்க. மகிழ்ச்சி, வணக்கம். யாருங்கிறது பேசுறீங்க? வணக்கம்
2: அன்பா, சார் மதுரையிலிருந்து ஆண்டனி, எப்படி இருக்கீங்க?
0: சொல்லுங்க ஆண்டனி.
2: கண்டிப்பா ஜஸ்ட் டெஃபினட்டா சொல்றேன், நான் தான் சார் சொல்லுவேன், எனக்கு பெருமைக்கு சொல்லிக்கல. ஆமா, ஒரு மோட்டிவேஷன் இருக்கணும் சார், எந்த விதமா
0: மைண்ட்.
2: அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிடுறேன் சார்.
0: சொல்லுங்க.
2: அதாவது இப்ப தாயம் விளையாடுறான், ஈரைந்தும் தாயமும் எந்த நேரம் விழும் என்று நினைக்க கூடாது. அதுல மற்ற நபருக்கும் விழத்தா செய்யும். அந்த காய்ச்சி எப்படி இந்த சூட்டமாமா அப்படி பழம் கொண்டு போய் சேர்க்கிறோம், சூட்டமாமா அதன்படிதான் சுத்தமா கொண்டு போகணும். அதனால சுட்டுமை வாழ்க்கை நடத்திக்கிட்டே இருக்கணும் சார், எது வந்தாலும் சாதிக்கணும் சார். ஒரு எனர்ஜி பூஸ்ட், எனர்ஜி கொடுக்கறது ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு நெகட்டிவ் எடுத்து போயிட்டு பாசிட்டிவான வீக் நினைங்க, எவ்ரிடே கடந்து போய்கிட்டே இருக்கலாம் சார். அதாவது நான் எது வந்தாலும் வந்து முன்னாடி இருப்பேன், ஒரு என்னுடைய மனைவி தளர்ந்துருவாங்க, நான் உங்களுக்கு ஒரு ஒரு பூஸ்ட் எனர்ஜி
0: கொடுப்பேன். ரொம்ப சிறப்பு, வாழ்த்துக்கள் ஆண்டனி.
2: தேங்க்யூ சார்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
3: வணக்கம்.
0: வணக்கம், மனோகரன் சொல்லுங்க.
3: எங்க வீட்ல எனக்கு வந்து எங்க அப்பா தான் ஹீரோ.
0: உங்க அப்பா?
3: ஏன்னு கேட்டா அவங்க போலீஸ் ஆபீசரா இருந்தாங்க, எந்த விதமான ஒரு சலுகையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. வேலைக்கு போகணும், கரெக்டா பன்சுவாலிட்டியை கடைபிடிக்கணும், வேலைக்கு போகணும். அதே மாதிரியே வந்து எந்த விதமான எதுவும் வாங்கிக்க மாட்டாங்க. கேசு கொடுத்தாங்கன்னாக்கா அதை வந்து கரெக்டா இது பண்ணி கொண்டாந்து ஸ்டேஷன்ல ஒப்படைக்கிறதுல எங்க அப்பா மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி குடும்பத்துக்கு என்னென்ன செய்யணும், எந்தெந்த நேரத்துல யாருக்கு என்ன செய்யணுங்கிறத கரெக்டா செய்வாங்க. அதே மாதிரி கண்டிப்பும் இருக்கும், கொஞ்சம் இதாகவும் இருப்பாங்க, நல்லா பிரிச்சும் பேசுவாங்க. ஆனா வந்து கண்டிப்பும் இருக்கும், என்னதான் நம்ம இதா இருந்தா கூட எல்லாத்துலயுமே இது இருப்பாங்க. எங்களுக்கும் வந்து நிறைய புத்திமதி எல்லாம் சொல்லுவாங்க, இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், பெரியவங்களுக்கு எல்லாம் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சிஸ்டா சொல்லுவாங்க. அதனால அவங்கள பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆனா வந்து சினிமாவுக்கெல்லாம் போகவே மாட்டாங்க, எங்களானா சினிமாவுக்கெல்லாம் அனுப்புவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, அவங்க படம்லாம் பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து எல்லாத்துலயுமே எல்லா எங்க அப்பா தான் எனக்கு எல்லாமே முன்னோடியா இருக்காங்க. ரொம்ப நன்றி சார்,
0: ரொம்ப சிறப்பா சொன்னீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம், யார் இங்கிருந்து
4: சார்?
0: வணக்கம்.
4: ஹேமலதா, கள்ளக்குறிச்சியில இருந்து. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறேன், சொல்லுங்க ஹேமலதா.
4: என்னோட அப்பா தான் சார் எனக்கு ரோல் மாடல் எல்லாமே. அவன் சோதனைய சாதனை ஆக்குறது எல்லாமே என்னோட அப்பா தாங்க சார். அவங்கதான் வந்து என்னோட பையனுக்கு இப்ப அவங்க மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. உன்னால முடியும், ஒரு விஷயம் ஆரம்பிக்கணும்னா கூட உன்னால முடியும், இசை நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கதான் சார் அந்த சாதனை ஆக்குறது, சாதனையாளரா இருக்காங்க சார். 82-85 வயசு ஆகுது, இருந்தாலும் அவங்க வேலையை அவங்க பண்ணிட்டு என் பையனுக்கும் அவங்க சப்போர்ட்டா இருக்காங்க.
0: ஆமாங்க
4: சார், அவங்க தான் என்னோட ஹீரோ. என்னோட அப்பா வந்து அந்த ஜெய்சங்கர் ஆக்டர் இருக்கிறாரு இல்லைங்களா, அவர் மாதிரி இருப்பாரு. அந்த அந்த அவங்களை பார்க்கும் போது
0: அவங்க அப்பா தான் ஹீரோ.
4: ஆமாங்க சார். அப்புறம் இப்ப என்னோட பையன்

0: இதுல கணவரை விட்டீங்கள
1: அவங்க அவ்வளவு இதுவா பண்ண மாட்டாங்க, வேண்டாம்னா வேண்டாம்னு ஒதுங்கி நின்னுடுவாங்க. அது அவ்வளவு துணிச்சல் இறங்க மாட்டாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க, அந்த சப்போர்ட் கொடுக்க மாட்டாங்க. பின்னாடி வர்றத விளைவு யோசிச்சுக்கணும் யோசிச்சுக்கணும்னு அப்படியே பேக் அடிச்சுட்டே இருப்பாங்க. அதனால அவங்கள மாதிரி இருக்கக்கூடாதுன்னு பையன் கத்துருக்கான், அப்பா மாதிரி இருக்கணும்னு
0: கத்துருக்கான். ரொம்ப ரொம்ப சிறப்பா சொன்னீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களுக்காக ஒரு பாடல் சிவாஜி திரைப்படம்.
1: தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச்.

சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு ஆடிய மரத்தடி படுபடு படுவன போத்திய புல்வெளி தொட தொட தொட தொட உடைகிற பனி துணி சுட சுட சுட கிடக்கிற கிளையிட்டி தடவன அதிர்கிற ரயில் அடி கட கட

0: Cool.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. உங்களுக்கான நிகழ்ச்சி, இது நமக்கான நிகழ்ச்சி. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் காலத்தை வென்ற காவிய பாடல்கள்லாம் 10 மணிக்கு ரெயின்போ ரூபாய் நிகழ்ச்சி நாம் கேட்க இருக்கிறோம் நேயர்களே. இன்றைக்கி ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக்கி உங்கள் வீட்டு கதாநாயகன் யார் என்பது தான். நிறைய நேயர்கள் அவங்களுடைய பதில்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் அடுத்த நேயர் யார் அப்படின்றத பார்த்துலாம். வணக்கம், யார் இங்கேருந்து?
3: வணக்கம் சார்,
2: சொல்லுங்க, தொடர்பில் தான் இருக்கீங்க?
3: சென்னை பூந்தமல்லை கலை சாமி சார்.
2: சொல்லுங்க கலை சாமி
3: சார. எனக்கு வந்து சோதனைய சாதனையா மாத்தினவர் என்றால் எங்க அப்பா தான் சார். அவர் வந்து எனக்கு மேலத்துல பெரிய ஆளுங்களா புடிச்சு பேசி எனக்கு மத்திய அரசாங்கத்துல வேலை வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் அவரு ஊர் நாட்டாம இருந்தாரு. யாராவது குடும்பத்துல தகராறு பிரச்சனைனா நைட்டு எந்த நேரம் அந்த கதத்துல போய் பேசி சமாதானம் பண்ணி கொடுத்துட்டு வருவாரு. நிறைய பேர் எங்க அப்பா தான் தேடி வருவாங்க ஊர்ல உள்ளவங்கலாம். ஊர் நாட்டாம இருந்தார். ஆமா சார்,
2: சூப்பர், மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சந்திரசேகர். வணக்கம், சொல்லுங்க சந்திரசேகர். உங்களுடைய தொடர்பு சரியா கிடைக்கல. ஹலோ சந்திரசேகர், உங்களுடைய பேச்சு விட்டு விட்டு கேக்குது, பாருங்க. வணக்கம், யார் எங்கிருந்து?
4: ஹலோ,
2: வணக்கம்
4: சார். வணக்கம் சார்.
2: வணக்கம்,
4: கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார்.
2: சொல்லுங்க செல்வகுமார்.
4: சார், மயூரணிகள் வந்து ஆர்கே நகர் சிங்கர் ஸ்வேனோத்தர் சார். அவர் தான் சார் என்னுடைய ஊக்கத்திற்கும் ஆக்கத்திற்கும் உற்சாகம் கொடுப்பது அவர்
2: தான். நம்ம நேயர்.
4: ஆமாங்க சார், நான் வந்து ஒரு சாதாரணமா இதுவே தொலைபேசி தொடர்பு கொண்டா உடல் வளம் நல்லா இருக்குது, உங்களுடைய கருத்துக்களை நல்லா இருக்குது. நான் சும்மா ஒரு கிறுக்கிற மாதிரி எழுதுவேன், அது கவிதையா இருக்கு அப்படின்றது அவர் தான் உற்சாகப்படுத்துவாரு. இதுவே ஒரு நண்பர் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் சார் காலகட்டங்கள்ல.
2: அழகா சொன்னீங்க.
4: அன்னைத்தானே புகழ்ந்தவங்க மத்தியில, சூரியனபருக்கு மத்தியில அடுத்தவங்க நலன், அடுத்தவங்க உயர்னா
2: நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வணக்கம், யார் எங்கிறது? சொல்லுங்க கலா.
5: தைரியம் சொல்லி கொடுப்பாரு, ஒரு நல்ல புத்திமன் சொல்லி கொடுப்பாரு. அப்பா எங்க அப்பா தான் சார். இப்ப அப்பா இல்ல சார், இன்னைக்கு அம்மா தான்
2: சரி. மகிழ்ச்சி, அப்பா எங்க இருந்தாலும் நம்மளுடைய உயர்வுகள் எல்லாவற்றிலும் இருக்கிறார் இல்லையா? ரொம்ப சிறப்பு, வாழ்த்துக்கள். உங்களுக்காக ஒரு பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். ரெயின்போ மேடை நிகழ்ச்சி தொடர்ந்து நேயர்களோடு பேசுவோம். வணக்கம், யார் இருக்கிறது?
2: ஐயா வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர்.
1: சொல்லுங்க சந்திரசேகர், உங்க இணைப்பு சரியாவே கிடைக்கல முன்னாடி. எங்கள் வீட்டு கதாநாயகர் இவர்தான் என்று நீங்கள் புகழாரம் சூட்டக்கூடிய உங்கள் வீட்டு கதாநாயகன்,
2: அது வந்து ஆப்வியஸ்லி என்னுடைய அப்பா தான் ஐயா.
1: அதான் அதான்,
2: ஏன்னா எல்லா ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒரு தகப்பன் அப்படிங்கிறவர் சுமக்கக்கூடிய அந்த சுமைய பார்த்து பார்த்துதான் நம்ம அதுல ஒரு 50% பண்ணா கூட எங்கேயோ போயிடலாமே அப்படின்னு தோணும். ஏன்னா குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா நிதி பொருளாதாரம் அப்படிங்கறது ரொம்ப ஒரு கேள்விக்குறியா இருந்தது. ஏன்னா அப்பா வந்து எங்க தாத்தா ரொம்ப சின்ன வயசுலயே தவறிட்டாரு. அப்பா வந்து அப்பதான் ஒர்க் அப்படிங்கறது வந்தாரு, உடனே தவறினதுனால குடும்பத்தினுடைய அந்த ஒரு பாரம் அப்படிங்கறது எடுத்துக்கிட்டாரு. அவங்களுடைய அக்காவுக்கு திருமணம் பண்ணி வச்சாங்க, அண்ட் அப்பாவுடைய அம்மா உயிரோட இருந்தாங்க, அவங்களையும் பாத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி எங்க பாட்டி ஒரு பெரிய குடும்பம் அப்படிங்கறது இதுலதான் இருந்தது. அது பேர் என்ன, வாடகை வீட்டுலதான் இருந்தோம். ஆனா அப்பா கொஞ்சம் கொஞ்சமா குருவி சேர்க்கிற மாதிரி காசு சேர்த்து அவரு சொந்தமா வீடு கட்டி அதுக்கப்புறமா திருமணம் முடித்து கொண்டு அவருடைய அந்த ஒரு விசிபிலிட்டி என்னையும் சிறப்பாக வளர்த்து இந்த குடும்பத்தை இந்த அளவுக்கு பொருளாதார ரீதியாக உயர்த்திருக்காரு அப்படின்னா அது ஒரு பெருமை தான். என்னை எம்டெக் படிக்க வச்சிருக்கிறாரு ஐயா, இவ்வளவு பெரிய ஒரு படிப்பு எங்க அப்பா இல்லையா. டபுள் டிகிரி நான் சொன்னேன் போதும்பா அப்படின்ட்டு, இல்ல இல்ல எம்டெக் நீ படிக்கணும், என்னுடைய ஆசை நீ நிறைய படிச்சு கை நிறைய சம்பாதிக்கணும்னு. இப்ப எங்க அப்பா பட்ட கஷ்டத்துல நான் பாதி பட்டா கூட எங்கேயோ போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. இருந்தாலும் ஒரு புன்னகையோட ஒரு சிரிப்போட கலந்துருவார். அவர் பேர் வந்து பாலச்சந்தர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமயத்துல எங்க அப்பாவை தான் நான் குறிப்பிடணும்.
1: நாம எவ்வளவு நாட்கள் வந்தாலும் எவ்வளவு மாதிரியான சிறப்பான தருணங்கள் வந்தாலும் இந்த மாதிரி சொல்றதுக்கு ஒரு இடம் கிடைக்குமா? இவ்வளவு பெரிய பொது
2: அவருடைய குட்டி குட்டி ஆசையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒவ்வொன்னா நிறைவேற்றும் பொழுது இந்த ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறேன்.
1: சூப்பர் சூப்பர், மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: நன்றி ஐயா,
1: நன்றி. வணக்கம், யார் இங்க இருந்து?
3: வணக்கம் மணி சார்.
1: வணக்கம்,
3: நான் ரவுநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
1: முருகன் சொல்லுங்க. முருகன்
3: சார், அருமையான எக்ஸ்பிளைன்லாம் ஸ்டார்டிங்ல வந்து க்ளோசிங் கொடுத்தீங்க சார், கேக்குறதுக்கு ரொம்ப அருமையா இருந்துச்சு. அப்படி பாத்தீங்கன்னா என்ன ஒரு சுத்தம் வந்தாலும் கடந்து கடந்து போறாங்க, அது நான் தான் சார். நம்ம எப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய கஷ்டங்கள் வெளியில எடுத்தவங்களும் ஏதாச்சும் ஒரு நம்மள குறைகள் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் 4 பேர் குறைகள் சொல்லுவாங்க, 4 பேர் நம்மளை வாழ்த்துவாங்க. அது வந்து என்ன செய்து குறைகள் சொல்றது நம்ம மனசுல மைண்ட்ல வந்து பதிவு கூடக்கூடாது. நம்ம வாழ்த்துறாங்க பாத்தீங்களா, அதை மட்டும் மனசுல வச்சு கடந்து போயிட்டோம்னாலே நிம்மதியா இருக்கலாம் சார். எப்பவுமே ஏதோ ஒரு கஷ்டம்னாலும் எவ்வளவு நாள் நம்ம கடந்து போயிட முடியும். சொல்றவங்க குறை சொல்ல வச்சு சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க, அதை வந்து சொல்லிக்கிட்டு போறது அவங்களுடைய இது, அவங்க சொற்களுக்கு வந்து மதிப்பு கொடுக்கறாங்க. வாழ்த்து வாழ்த்து என்கரேஜ் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு மட்டும் மதிப்பு கொடுத்து அதை மட்டும் அதே பிராட நம்ம மனசுல பதிய விட்டுட்டு நல்ல எண்ணங்களை மட்டும் மனசுல வச்சுட்டு எப்பவுமே நம்ம கடந்து போவோம் சார். அதுங்க
1: ஓகே ஓகே, சிறப்பா சொன்னீங்க. வாழ்த்துக்கள்.
3: அதனால சிறப்பா இருக்குங்கிறது என்னுடைய அது நினைச்சுறீங்கல்ல அங்கீகாரம் சூட்டுவது அது எனக்கு தான்.
1: அடடா அடடா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
3: நன்றி
1: நன்றி. சிறப்பாக போயிட்டு இருக்க நம்முடைய நிகழ்ச்சியில் அங்கீகாரம் சூட்டக்கூடிய புகழாரம் சூட்டக்கூடியவர்களுக்கு கிரீடம் சூட்டி அழகு பார்க்குற விதமாக கிரீடம் திரைப்படுத்தினது பாடல்.

0: ரோம் நேயர்களே, இது ரெயின்போ மேடை நிகழ்ச்சி. நான் உங்கள் மணி. வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், தொடர்புல தான் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம், சொல்லுங்க.
1: வணக்கம், பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலீல் அகமது மணி பேசுறேன். மணி சார்,
0: வணக்கம். கலீல் அகமது, சொல்லுங்க.
1: எனக்கு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா எங்க வீட்டுல எங்க அம்மா தான் சொல்லுவேன். ஏன்னா எவ்வளவு சோதனை வந்தாலும் அது சாதனை மாதிரி கொண்டு போயிடுவாங்க. எப்படின்னா, சும்மா சாதனை எல்லாருக்கும் வராது, சோதனை வரும். அது சோதனைய சாதனை பண்றதுதான் பெரிய விஷயம்னு வரும். அது போலதான் எங்க அம்மா தான் சொல்லுவேன் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் ஒரு பாட்டு ஒரு வரி எடுத்துட்டு வந்திருக்கேன், நல்ல ஒரு வரிகள். அந்த வரி பரிசு
0: காட்டுறேன்.
1: வானில் ஒரு புயல் மழை வந்தால் அழகே என என் கணம் காப்பாய், கண்ணே உனை என் கண்ணில் வைத்து இமைகள் எனும் கதவுகள் அடைத்தேன். சத்தியம் ஆகுமா, நான் சத்தியம் செய்யவா, தொடு தொடுவெனவே வானவில் என்னை தூரத்தில் அழைக்கின்ற நேரம், விடுவிடுவெனவே வாலிபமனது விண்வெளி விண்வெளி ஏறும் மன்னவா, இந்த கோயில் போல் இந்த மாளிகை எதற்காக, தேவியே என் ஜீவனே இந்த ஆலயம் உனக்காக. ரொம்ப நன்றி சார்.
0: என்ன படம் இது? தொடு தொடுவேன்
1: துள்ளாரமணன் துள்ளும் அதே வைரமுத்து தேர்ந்தெடுப்பாரு. அது அவரு வாய்ஸ்ல சொல்லணும்னா, தொடு தொடுவெனவே வானவில் என்னை தூரத்தில் அழைக்கின்ற நேரம், விடுவிடுவெனவே வாலிபமனது விண்வெளி விண்வெளி ஏறும் மன்னவா, ஒரு கோயில் போல் இந்த மாளிகை எதற்காக, தேவியே என் ஜீவனே. இப்படி பேசுவா போல அந்த ஸ்லாங்ல.
0: அதாவது பாடல்கள் வரிகளை கேட்டதுக்கு அப்புறம் அந்த படத்தினுடைய பேரை தேடி போறதும், வரிகள்லயே நின்னு போறதும், அத அந்த மாடுல வாசிங்க பாருங்க, அந்த குரல் அப்படியே அவரே வந்து முன்னாடி நின்னு பேசுற மாதிரி இருக்கு.
1: ஆமா,
0: ரொம்ப சிறப்பு கலீல்.
1: ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி.
0: மகிழ்ச்சி. நீங்க வாசித்த வரிகளை இப்ப இசையோட கேட்டே மகிழலாம்.
1: ஓகே, ரொம்ப நன்றி,
0: சிறப்பு.

0: ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் நேரம் 5:46 ஆயிட்டு இருக்கு. நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சியில் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக்கி உங்கள் வீட்டு கதாநாயகர் யார் என்பது தான். வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க. பத்மாவதி மட்டம்
1: எங்க மணிஷாருக்கு ரெண்டு வணக்கம்.
0: வணக்கம், ரெண்டு வணக்கம்.
1: நான் வந்து சார், என் பிள்ளைங்களை விட, எங்க ஹஸ்பண்டை விட, என் பொண்ணுங்களை விட நான் தான் சார்.
0: நீங்க தான?
1: ஆமா, நான் தான் சார் எல்லாமே. அதான் சாத்துக்கிப்பா.
0: அதேதான், அதேதான். எது எந்த விஷயத்துல நான் இதெல்லாம் சரியா பண்ண சார், அதனால நான் தான் கதாநாயகனா உயர்ந்து நிக்கிறேன் அப்படின்றதுக்கு சில உதாரணங்கள் சொல்லாமே.
1: அதான் சார், நான் வந்து எல்லாமே எங்க பிள்ளைங்களை வந்து எதை படிக்க வச்சாலும் எதை பண்ணாலும் குடும்பத்தை பார்த்தாலும் எதை பண்ணாலும் எல்லாம் என்னுடைய பொறுப்பு. அதான் சார், அர்த்தமா குடும்பம் போகுது சார், ஒரு குறையும் இல்லாத.
0: ஓஹோ,
1: ஆமா சார்,
0: ரொம்ப சிறப்பு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் சார், கிழக்கு தாம்பரம் ராஜசேகர் சார்.
0: சொல்லுங்க ராஜசேகர்.
2: நான் இவ்வளவு நாளா நான் தான் சூப்பர் ஸ்டாரா இருந்தேன், இப்ப என் மகளுக்கு கிட்ட ஒப்படைச்சிட்டேன்.
0: ஓ, அந்த அந்த பொறுப்பு அவங்களுக்கு ஒப்படைச்சிட்டீங்க?
2: ஒப்படைச்சு, ஏன்னா வயசாயிடுச்சு இல்ல. நான் ராஜினாமா
0: பண்ணிட்டேன். சரி சரி சரி.
2: ஏன்னா அவங்க நல்லா படிக்க வச்சேன், நல்லா படிக்க வச்சிருக்கேன். பிஎட் எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்காங்க, டீச்சரா இருக்காங்க. அதனால அவங்க வந்து இந்த நாட்டுடைய நடவடிக்கை எல்லாம் நடவடிக்கைகள்லாம் தெரியும்.
0: சரியான நேரம் வரும்போது பவர் இன்னொருத்தருக்கு மகிழ்ச்சி. சூப்பர், வாழ்த்துக்கள். உங்களுக்காக காதலில் விழுந்து என் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 சோதனைகளை எல்லாம் சாதனைகளை ஆக்கி அந்த கதாநாயகர் யார் அப்படின்னு சொன்னதும் பல நேயர்கள் அவங்களுடைய தந்தை யார தாயார் எல்லாருக்கும் புகழாரம் சூட்டி இந்த நிகழ்ச்சி இதோடு நிறைவு பெறுகிறது. நேயர்களே, நிறைவான பாடலாக யாரடி நீ மோகினி திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டுருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே சமத்துவம்.
1: Is your heart speaking to her? Can you feel the love?

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ஆடை வடிவமைப்பு துறையில் மகளிரின் பங்களிப்பு அதிகரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக கிர்கிஸ்தான் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி பிஷ்கேக்கில் ஈரான் அதிபர் திரு மசூத் பெசஷ்கியானை சந்தித்து பேசினார். பாதுகாப்பு படைகளை நவீனமயமாக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். 2ம் கட்ட செமி கண்டக்டர் திட்டத்திற்கான அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. போதைப்பொருள் பயன்பாட்டினால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொள்வதற்கான நிதி 5 கோடி ரூபாயிலிருந்து 10 கோடி ரூபாயாக உயர்த்தப்படுவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கு தொழிற்பயிற்சியுடன் கூடிய 10 இல்லங்கள் அரசு நிதியுதவியுடன் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் வாயிலாக ஏற்படுத்தப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்றும் அதுவரை 69% இடஒதுக்கீடு பின்பற்றப்படும் என்றும் மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். அருந்ததியருக்கான உள்ஒதுக்கீடு தொடரும் என்று மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றஞ்சாட்டியுள்ளார். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டை அதிகரிக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. பின்லாந்தில் நடைபெற்ற உலக பாரா டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 தங்கம் உள்பட 16 பதக்கங்களை வென்றுள்ளது. உலகக்கோப்பை பிக்கிள்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கியான் கான்ட்ராக்டர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஸ்லோவேக்கியாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் ஆதித்யா மிட்டல் மற்றும் அபிமன்யு மிஸ்ரா கூட்டாக பட்டம் வென்றனர். சீனாவுக்கு எதிரான நட்புணர்வு ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 8-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இது ரெயின்போ சேட் பாக்ஸ், சேட் வித் பாட்டு. உங்கள் மனம் கவர்ந்த பாடல்கள் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டு அந்த பாடல்களை கேட்டு மகிழலாம் நேயர்களே. 2986000383 என்ற எண்ணுக்கும், 2952055544 என்ற எண்ணுக்கும் தொடர்பு கொண்டு உங்கள் மனம் கவர்ந்த பாடல்களை நீங்கள் கேட்கலாம். தொடர்ந்து நேயர்கள்ட்ட கேட்கலாம். வணக்கம், யார் இங்கிருந்து?
2: மகிழ்ச்சி,
1: அதே பாடல் உங்களுக்காக.

0: ஐம்பம் 91.4 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. தொடர்ந்து நேயர்களோடு பேசுவோம். வணக்கம், யார் எங்கிருந்து?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சொல்லுங்க வெங்கடேஷ், உங்க விருப்ப பாடல் சொல்லுங்க.
1: படம் வந்து இளமை ஊஞ்சல் அழகி சார்.
0: இளமை?
1: ஆமா சார்.
0: சொல்லுங்க. அதுல
1: அது வந்து என்னடி மீனாட்சி அந்த பாட்டு,
0: அது கரெக்டா சொல்றீங்களா? படத்தினுடைய பேரு
1: என்னடி மீனாட்சி ஒரு பாட்டு சார்.
0: என்னடி மீனாட்சி, அதுவா?
1: அந்த பாட்டு சார்.
0: எதனால அந்த பாட்டு பிடிக்கும் உங்களுக்கு?
1: அந்த பாட்டு ரொம்ப விஷயம் நல்லா இருக்கு சார், அதனால தான் சார்.
0: இளமை ஊஞ்சல் ஆடுகிறது இல்லையா?
1: ஆமா சார்.
0: அதை எழுதுனது அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு
1: சார்?
0: அந்த பாட்டை எழுதுனது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த பாட்டை எழுந்தது வாலி அவர்கள், எஸ்பிபி அவர்களுடைய குரல்ல இளையராஜா இசையில உருவான பாடல் இந்த பாடல் இல்லையா? இந்த பாடல் எந்த ஆண்டு வெளியாச்சு தெரியுமா? சரியா சொன்னீங்க, ஒரு வருஷத்தை தாண்டி சொல்லிட்டீங்க. 78 வெளியான படம். ரொம்ப சிறப்பு வெங்கடேஷ், உங்களுக்காக இளமை ஊஞ்சல் ஆடுகிறது திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு.
1: ரொம்ப நன்றி சார்.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்

உந்தன் பூதத்தில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த வானத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம். உந்தன் பூதத்தில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த வானத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம்.

அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர் கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறு கதை. அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர் கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறு கதை.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: ரெயின்போ எஃப்எம் 101.4 நேயர்கள் விருப்ப பாடல்கள் வரிசையில் வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம்,
2: சொல்லுங்க சார்.
1: உங்களுடைய பெயர் சொல்லுங்க.
2: முரளி சார்.
1: உங்களுடைய விருப்ப பாடல்?
2: வானம்பாடி சார்.
1: வானம்பாடியில இருந்து
2: ஆண் கவியை வெள்ள வந்த பெண் கவியா?
1: மகிழ்ச்சி, இதோ உங்களுக்காக அந்த பாடல்.

0: கேள்விக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லிட்டாங்க. இனிமே அவங்க கேள்வி கேட்கலாம் இல்ல?
1: தாதி தூது தீது கத்தும் தத்தை சொல்லாது, தூதி தூது ஒத்தித்தது தூது சொல்லாது.
2: என்னது?
1: தேது தித்து தொத்து தீது தெய்வம் வராது. இன்று துத்தி கத்தும் தத்தை வாழ தித்தித்ததோடு.
3: கேள்வி அது என்ன உணர்றாங்க?
0: அவங்க ஒண்ணும் உணரல, நீதான் திணற.
3: அவங்களே அர்த்தம் சொல்றாங்க.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். நேயர்கள் விருப்ப பாடல்கள் வரிசையில் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
1: சென்னை மந்தவெளி விநாயகம் சார்.
0: சொல்லுங்க விநாயகம், உங்க விருப்ப பாடல்.
1: படம் வந்து பாரதி.
0: ம்,
1: பாடல் வந்து நிற்பது நடப்பது
0: மகிழ்ச்சி. அதே பாடல் இதோ.

0: நான்கு நேயர்கள் விருப்ப பாடல்கள் வரிசையில் அடுத்த பாடல். வணக்கம்,
1: கலா பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க கலா, உங்களுடைய விருப்ப பாடல்.
1: நெஞ்சமல்ல நீயே படம், யாரது சொல்லாத நெஞ்சேவி போனது அந்த பாட்டு சார். நன்றி,
0: நன்றி உங்களுக்கு.

உங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

0: ரெயின்போ எஃப்எம் 100.4 நேயர்கள் விருப்ப பாடல்கள் வரிசையில் வணக்கம். யார் இங்கிறது?
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: ராணிப்பேட்டை மாவட்டம் கீவிசாரம் செல்லுங்க சார்.
0: சொல்லுங்க செல்வம், உங்க விருப்ப பாடல்.
1: படம் வந்து ராஜ கையை வச்சா, பாடல் வந்து மருதாணி அரைச்சானே உனக்காக பண்ணம்மா.
0: ஆஹா,
1: மகிழ்ச்சி. அந்த பாடல் அனைவருக்கும் கேட்கலாம் சார்.
0: ஒரு சிறப்பான பாடல் இது உங்களுக்காக.
1: நன்றி.

0: மகிழ்ச்சியான இந்த பொழுது நேரம் 7:37 ஆயிட்டிருக்கு. நாம் கேட்டுக்கிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை நிகழ்ச்சியை கடந்து ரெயின்போ ரிவைண்ட் நிகழ்ச்சி 10 மணிக்கு நாம் கேட்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி வரக்கூடிய நிகழ்ச்சி 9 மணிக்கு மெல்லிசை பாடல்கள் கொண்ட நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். இப்பொழுது நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சேட் பாக்ஸ். நேர்களே, ரெயின்போ சேட் பாக்ஸ் நிகழ்ச்சி நேர்கள் விருப்ப பாடல் வரிசையில். வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: சத்யநாராயணன் கோயம்புத்தூர் சார்.
0: மகிழ்ச்சி சத்யநாராயணன், சொல்லுங்க
1: சார். படம் அமராவதி பாடல் புத்தம் புது மலரே.
0: அடரா, புத்தம் புது மலரே அந்த பாட்டு ஒவ்வொரு முறை கேட்கும் போது புத்தம் புது பாட்டு தான் நமக்கு. ரொம்ப சிறப்பான பாடல் கேட்டிருக்கீங்க, வாழ்த்துக்கள். இதோ உங்களுக்காக புத்தம்

0: மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சேட் பாக்ஸ். நேயர்கள் விருப்ப பாடல்கள் வரிசையில் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: உங்க விருப்ப பாடல் சொல்லுங்க.
1: நான் சசிகலா பேசுறேன் சார்.
0: மகிழ்ச்சி.
1: பொன்மனச்செல்வன் நீ பொட்டு வச்சு தங்க குடம், அந்த பாட்டு வேணும்.
0: சூப்பர் மகிழ்ச்சி, இதோ உங்களுக்காக.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 நேயர்கள் விருப்ப பாடல்கள் வரிசையில் வணக்கம்
1: சார். வணக்கம் மணி சார்.
0: வணக்கம் மகிழ்ச்சி, சொல்லுங்க
1: சார். வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் பருவில இருந்து மாதப்பன் சார்.
0: சொல்லுங்க மாதப்பன்.
1: படம் பேர் வந்து அழகே ஆராதிக்கிறேன். என் கல்யாண வைபோகம் முன்னோடு தான்.
0: மகிழ்ச்சி, அதே பாடல் இங்கே உங்களுக்கு.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இது நமக்கான நிகழ்ச்சி, நமது விருப்ப பாடல்களுக்கான நேரம். வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம் சார், எல்லைநகர் இருந்து சண்முகரை பேசுறேன் சார். எப்படி சார் இருக்கு? மணி சார்,
0: மகிழ்ச்சி. சண்முகரை சொல்லுங்க.
1: எனக்கு ராமன் ஜெடி சீதை இருந்து கொடுங்க சார்.
0: பாட்டு
1: பாட்டு வந்து படார் படார் படார்ங்கிற பாட்டு சார். இந்த பாட்டு அனைவருக்கும் உங்களுக்கும் போடுங்க. ரயினும் பாட்டு எனக்கு அடிச்சது, அதே மாதிரி பாட்டும் எனக்கு படார் படார்ங்கிற பாட்டு போட்டுருங்க.
0: மகிழ்ச்சி, சூப்பர். இதோ படார்னு பாட்டு.
1: நன்றி.

0: செய்யவும் பாட்டு
1: பாட்டு
0: அடி சூர்பனகை ராணி மூக்கருந்த மூழி நீ யார்

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு தூறல் போட்டா
1: ஒரு மழை துளி என்னை
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொண்டரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

0: இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு எல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள்.
1: ரெயின்போ சாட் பாக்ஸ்.
2: ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் நேயர்கள் விருப்ப பாடல்கள்லாம் நம்ம கேட்டு மகிழ்ந்தோம். இந்த ஒரு மணி நேரத்தில் 10 பாடல்கள் நேயர்களுக்காக நாம் ஒளிபரப்பியிருக்கிறோம். நிறைய நேயர்கள் இந்த நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டிருந்தாலும் சில பேருடைய பாடல்கள் தான் ஒளிபரப்ப முடிஞ்சது அப்படின்னு பல பேருக்கு வருத்தமாக இருக்கும். ஆனால் சில பேருடைய பாடல்கள் ஒளிபரப்பானால் அதுவே எங்களுக்கு மகிழ்ச்சி அப்படின்னு இணைந்திருக்கிற நேயர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு மற்றும் நிகழ்ச்சிகளில் கிடைக்கும் அப்படின்ற ஒரு அறிவிப்போடு இந்த நிகழ்ச்சியிலிருந்து நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. மீண்டும் 9 மணிக்கு ரெயின்போ ராகுங்கள் நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் மணி.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நடப்பு நிதியாண்டிற்கான முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8 என்ற சாதனை அளவை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்து பொருளாதாரத்தில் தேக்கநிலை காணப்பட்ட போதிலும் நம் நாட்டு மக்களின் ஒட்டுமொத்த வலிமையுடன் இந்த சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அரசின் செயல்பாடுகள் குறித்து தவறான செய்திகளை பரப்பி வருபவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த சாதனை அமைந்துள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வலிமையாக உள்ளதற்கு மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகளும் மக்களின் பங்களிப்புமே காரணம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய தலைமை பண்பு காரணமாக ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% அளவுக்கு வளர்ச்சி கண்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். பள்ளிக்கல்வித்துறையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி இன்று ஆய்வு மேற்கொண்டார். தில்லியில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பள்ளிக் கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து அம்சங்கள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அடிப்படை

கல்வி கட்டமைப்பை வலுப்படுத்துவது, தொழில்நுட்பம் சார்ந்த கற்பித்தல் முறைக்கு முக்கியத்துவம் அளிப்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளின் முதல் கட்டமாக வீட்டு வசதி கணக்கெடுப்பு பணிகள் நிறைவடைந்துள்ளன. கடந்த 1ஆம் தேதி தொடங்கிய இப்பணிகள் இன்று நிறைவு பெற்றதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இப்பணியில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நேபாள வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் உறவினர்களுக்கு உதவுவதற்கென காத்மண்டுவில் அலுவலர் குழு ஒன்று முகாமிட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. திரு சத்யசிவம், திரு தினேஷ் கண்ணன், திரு அஜய் ஆகியோரை கொண்ட இந்த குழு காட்மண்டுவில் உதவிகளை ஒருங்கிணைக்கும் பணிகளை மேற்கொள்வார்கள் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 9868207259 என்ற எண்ணில் திரு சத்யசிவத்தையும், 9868530799 என்ற எண்ணில் திரு தினேஷ் கண்ணனையும், 9868224049 என்ற எண்ணில் திரு அஜயையும் தொடர்பு கொள்ளலாம் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். இன்று சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த அவர், அதுவரை 69% இடஒதுக்கீடு தொடரும் என்றார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இன்று நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். இதனை கட்டுப்படுத்த தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் நடுநிலை தவறாமல் சமநிலையுடன் செயல்படுவதாக மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ கூறியுள்ளார். தென்காசியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டப்பேரவையை திரு ஜே சி டி பிரபாகர் நடத்தும் விதம் பாராட்டுதலுக்குரியது என்றும் தெரிவித்தார். கொளத்தூர் சட்டப்பேரவைத் தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு வி எஸ் பாபு வெற்றி பெற்றதை செல்லாது என அறிவிக்கக் கோரி திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பினை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. முன்னதாக திரு மு க ஸ்டாலின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் திரு கபில் சிபல், வாக்குப்பதிவு எந்திரங்கள் மற்றும் ஒப்புகைச் சீட்டுகளை சரிபார்க்க கோரி தேர்தல் முடிவுகள் வெளியான 3 நாட்களுக்குள் விண்ணப்பிக்கப்பட்டதாக கூறினார். இருப்பினும் தேர்தல் வழக்கினை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவான 45 நாட்களுக்கு பிறகே வாக்குப்பதிவு எந்திரங்கள் சரிபார்க்கப்பட்டதால் தற்போது இந்த வழக்கை தாக்கல் செய்வதை தவிர வேறு நிவாரணம் இல்லை என்றும் திரு கபில் சிபல் தெரிவித்தார். எகிப்தில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 6-2, 6-3 என்ற செட்கணக்கில் ஜெர்மனியின் ஆரோன் ஃபங்கை வென்றார். இந்திய விமானப்படையின் சர்வதேச ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி சண்டிகரில் இன்று தொடங்கியது. இந்தியா, இலங்கை, இங்கிலாந்து உள்பட 6 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இதில் பங்கேற்றுள்ளனர். உலக பாரா டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 தங்கம் உள்பட 16 பதக்கங்களை வென்றுள்ளது. பின்லாந்தில் நடைபெற்ற இப்போட்டியின் ஒற்றையர் பிரிவுகளில் 4 தங்கம், 3 வெள்ளி, 3 வெண்கல பதக்கங்களையும், இரட்டையர் பிரிவுகளில் 2 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கல பதக்கங்களையும் இந்தியா வென்றது. சீனாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி நட்புணர்வு ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 8-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இது உங்களுக்கான நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். காலத்து வென்ற காவிய பாடல்கள் வரிசையில் வேலையில்லா பட்டதாரி திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ உங்களுக்காக.

0: ஹஸ்பண்ட் மூவி போலாமா?
1: ஏமா, மனுஷனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. சரியா தூங்குறது இல்ல, சரியா சாப்பிடுறது இல்ல, சரி புடிச்சத சாப்பிடலாம்னா மாச கடைசி வேற கையில காசு இல்ல. நீ மட்டும் எப்படிமா இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா எல்லா டைமும் இருக்கிற?
0: மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மச்சி.
1: இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் புலவர் மாதிரி பேசிக்கிட்டு.
0: இப்ப என்ன உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் கேளு.
1: இரு, ஊர் ரூட்லயே நான் க்வெஸ்சன் கேக்குறேன். சாப்பிட வேண்டியது
0: காய்கறிகளும் பழங்களும்.
1: சாப்பிட கூடாதது
0: ஜங்க் ஃபுட்ஸும் கூல் ட்ரிங்க்ஸும்.
1: செய்ய வேண்டியது
0: 8 மணி நேரம் தூங்குறதும் உடற்பயிற்சியும்.
1: செய்ய கூடாதது
0: தூங்காம மொபைல் பாக்குறதும் 9 மணிக்கு மேல சாப்பிடுறதும்.
1: வலிமைக்கு
0: உணவு,
1: அமைதிக்கு
0: இசை,
1: கோபம் வந்தா
0: மெடிடேஷன்,
1: சோகமானா
0: புத்தகம்டா.
1: அட அட, போதும் போதும் போதும், புரிஞ்சிருச்சு. நான் இனிமே இதே ஃபாலோ பண்ணிக்கிறேன். மூவிக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா?
0: போலராய்ட்.
1: லைஃப் ஸ்டைல் ஒழுங்கா இருந்தா உடலும் ஆரோக்கியமா இருக்கும்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல், வீரம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு மகிழ்ந்தோம், சிகரம் தொடு திரைப்படத்திலிருந்து பாடல்.

மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருக்கிறோம். இந்த நேரம் ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நமக்காக வரும் பாடல் நினைத்தது யாரோ திரைப்படத்திலிருந்து.

0: மழை தொழில் உயிர் தொழில்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட உயிருக்கு இணையான மழை நீரை வீணாக்காமல் நாம சேமிக்க வேண்டும். எப்படி சேமிக்கலாம்? தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துதல், மழை நீர் சேகரிப்பு தொட்டி மூலமாக மழை நீரை சேமித்தல், உபரி நீரை வீணாக்காமல் தோட்டத்திற்கு பயன்படுத்துதல் போன்ற சேமிப்பு நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ளலாம். வாங்க, வளமான எதிர்காலத்தை ஒன்றாக உருவாக்கலாம்.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
2: ரெயின்போ எஃப்எம் 101.4 நேரம், 9:31 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ ராகுங்க நிகழ்ச்சி. அடுத்து நமக்காக வர இருக்கிற பாடல் முண்டாசுப்பட்டி திரைப்படத்திலிருந்து.

0: റെയിൻബോ റിവൈൻ.
1: காலத்தை வென்ற காவிய பாடல்களை சுமந்து வரும் இந்த நிகழ்ச்சியில் வர இருக்கிற முதல் பாடல் வல்லவன் ஒருவன் திரைப்படத்திற்காக எல்.ஆர். ஈஸ்வரி அவர்கள் பாடிய பாடல்.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தக

0: உலகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: பெற்றால்தான் பிள்ளையா திரைப்படத்திலிருந்து தொடரும் பாடல்.
2: ராயிரு

0: நாடோடி திரைப்படத்திலிருந்து தொடரும் பாடல்.
1: செய்த பாவம் இங்கு காணும் துன்பம் யாவும் என்ன

உடைப்பதை உடைத்து வளர்ப்பதை வளர்

எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பார். அந்த இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும். அவள் நினைவாலே என் காலம் செல்லும். நான் பார்த்ததில்

சுட்டி பயம் அவ சொல்லுற சொல்லு கட்டி கரும்பாட்டும், உன்னை பட்டி கேட்க ஒரு கெட்டிக்கார பய கச்சிதமா வரட்டும். சுட்டி பயம் அவ சொல்லுற சொல்லு கட்டி கரும்பாட்டும், உன்னை பட்டி கேட்க ஒரு கெட்டிக்கார பய கச்சிதமா வரட்டும்.

0: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்கள்ல கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஒரு ஓசை. மலையையும் கடலையும் தாண்டி பறந்து மனங்களோட எல்லைகளெல்லாம் இணைக்கிற பாலம். செய்தியும் சிந்தனையும் சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு வானொலி.
1: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 நேர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்த இந்த நிகழ்ச்சியை ரெயின்போ ரிவைண்ட், காலத்தை வென்ற காவிய பாடல்களை உங்களுக்காக வழங்கியது உங்கள் அன்பு நண்பன் மணி. நேர்களே, மற்றொரு நல்ல சந்தர்ப்பத்தில் நல்ல தருணத்தில் உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் மணி. அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

திசை எட்டும் இசையை அசை போட வைக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 இனிமையான இரவு பொழுதில் இதம் தரும் பாடல்களோடு ராம் சரோசன். நட்பாக ஒரு பாடல், நட்புக்காக படத்திலிருந்து.

இந்தியன் படத்திலிருந்து ஒரு அருமையான பாடலை கேட்டு ரசித்தோம். இணைந்திருக்கிறோம் ஆகாஷ் வாணியில் மனசு கிறங்கும். நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடலை பாடியிருக்கிறார் ஹரிணி. நேருக்கு நேர் படத்திலிருந்து அந்த பாடல் எந்த பாடல்?

റസിത്തോ വിവിധ ഭാരതി തമിഴ് എഫ് എം 102.3 കുമരി പൻപലൈ 101 കോയമുത്തൂർ എഫ് എം 103 മധുരൈ എഫ് എം 103.3 திருச்சி എഫ് എം 102.1 റെയിൻബോ എഫ് എം 101.4 കുംபகோணம் எஃப் எம் 101.6 திருப்பத்தூர் எஃப் எம் 100.1 வேலூர் எஃப் எம் 100.4 மனசு மயங்கும். அவள் வருவாளா படத்திலிருந்து அடுத்த பாடல்.

காற்றும் நின்று கேட்கும் காணங்களின் தொகுப்பில் மனசு மயங்கும் ஒன்ஸ் மோர் படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டோம்.

நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடலை பாடியிருக்கிறார்கள் ஷோபா விஜய். தேவாவின் இசையில் விஷ்ணு.

ஆகாஷ்வாணியில் அடுத்தடுத்து பாடல்கள் மெட்டுக்கட்டி வருவதை கேட்கும்பொழுது உங்களுக்கு கிறங்கத்தான் செய்யும் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் என்ன படத்திலிருந்து கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது

மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். கேட்ட பாடல்கள் உங்களை கிரங்கடிக்க செய்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். எத்தனை அழுத்தங்கள் இருந்தாலும் இசை அதுக்கு மருந்தாக அமையும் அப்படின்றது உண்மையான காரணம்தான் இல்லைங்களா? நிகழ்ச்சி நிறைவாக வரக்கூடிய இசை கூட்டணி ஸ்பெர்னலாதா, எஸ்பி பாலசுப்ரமணியம், வைரமுத்து, தேவா, இவங்களுடைய இசை கூட்டணியில் பாஷா படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு. காற்றோடு நீங்கள், உங்களோடு ராம் சரோசன்.

நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. நள்ளிரவு 12 மணியிலிருந்து அதிகாலை 5:54 வரை எமது ஒலிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 102.3 விவித்பாரதி அலைவரிசையில் தரைவழி ஒலிபரப்பு

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த புத்தம் புதிய நாளில் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும். அனைத்து உயிர்களின் வாழ்விலும் இன்பம் நிறைய வேண்டும். வாழ்த்துக்களோடு விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4, கும்பகோணம் எஃப்எம் 101.6, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1, வேலூர் எஃப்எம் 100.4. காற்றின் மொழி.

சொன்னால் மன்னிக்க மாட்டேன் பார்வையில் நெருப்பாவேன். நன்றியை மறந்தால் மன்னிக்க மாட்டேன் பார்வையில் நெருப்பாவேன். நல்லவர் வீட்டில் நாய் போல் உழைப்பேன் காலுக்கு செருப்பாவேன்.

திருமணம் என்றார் நடக்கட்டும் என்றேன். திருமணம் என்றார் நடக்கட்டும் என்றேன். கொண்டு வந்தார் உன்னை நீ சிரிக்க வைப்பாயோ கலங்க வைப்பாயோ, சிரிக்க வைப்பாயோ கலங்க வைப்பாயோ. கொடுத்து விட்டேன் என்னை

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

மல போலே கண்களில் ஆடும் ஒளிமல கண்டேன் பார்த்ததும் நெஞ்சில் பார.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

ஆகாஷ்வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கும்பகோணம் எஃப்எம் 101.6 பொங்கும் மங்களம். நிகழ்ச்சியின் துவக்கமாக அடையார் ஜே பாலசுப்பிரமணியம் நாகஸ்வரம் அகூர் ஏஜி முருகன் தவில் நிகழ்ச்சியில் இந்த கண்ணனந்த என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை பிலகரி ராகம் ரூபக்கத்தாளம்

பொங்கும் மங்களம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நென்னுருச்சி எனத் தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, மாலவி ராகம், ஆதி தாளம்.

நேரம் 4:28. பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் அடையார் பாலசுப்பிரமணியம் நாகஸ்வரம், அகூர் ஏஜி முருகன் தவில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக யொச்சனா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 பொங்கும் மங்களம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக மரியாத கதுரா எனத் தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, சங்கராபர்ணம் ராகம், ஆதித்தாளம்.

0: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது அடையார் ஜே பாலசுப்பிரமணிய நாகஸ்வரம், அகூர் ஏஜி முருகன் தவில். ஆகாஷ்வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.
1: அருள்மணி மாலை.

ദൈവീക രാഗം. நிகழ்ச்சியின் துவக்கமாக நித்யஸ்ரீ மகாதேவன் பாடிய ஸ்ரீ கந்தசஷ்டி கவச்சம்.

அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியை அடுத்ததாக அலங்கரிப்பது சூலமங்கலம் சகோதரிகள் பாடிய ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கம்.